அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு உலகின் மிக முக்கியமான இருதரப்பு உறவை குறிப்பதாக ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சந்தித்துக் கொண்ட ஜியும் அவரது அமெரிக்க சகா டொனால்டு டிரம்பும் மேற்காசிய போர், ரஷ்ய உக்ரைன் மோதல் உட்பட கொரிய தீபகற்பத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து விவாதித்தனர். விளையாட்டு ஸ்பெயின் லாலிகா. வலென்சியாவும் ராயோ வலென்சியாவும் களமிறங்கிய ஆட்டம் ஒரு கோல் எண்ணிக்கையில் சமநிலையில் முடிவடைந்தது. அதேபோல் கிரோனாவும் ரியால் சோசிடட்டும் ஒரு கோல் எண்ணிக்கையில் சமம் கண்ட நிலையில் ரியால் மெட்ரிட் 2-2 சுழியம் என ரியால் ஓவியோடோவை வென்றது. ரியால் மெட்ரிட்டின் வெற்றி கோல்களை கொன்சாலோ கார்சியா 44th நிமிடத்திலும் பெலிங்ஹாம் 80th நிமிடத்திலும் புகுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி போய் 8:09. முதல் ஆசிரியர் பத்தி பேசணும் இல்லையா. நல்ல குடும்பம் உருவாகணும்னா அதுக்கு நிறைய பேருக்கு பொறுப்புகள் இருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இப்போ ஆசிரியர் நம்ம வழி நடத்தி கொண்டு வரும்போது ஒரு நல்ல குடும்பத்தை நம்ம உருவாக்குவோம் இல்லையா. அந்த குடும்பத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: ஏன் இன்றைக்கு குடும்பத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுதுங்க. அதாவது அனைத்துலக ரீதியில உலக குடும்ப நாளாக வந்து இன்றைக்கு அனுசரிக்கிறாங்க.
0: இப்போ என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்க போறோம்னா, வீட்டுல எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான சூழல். மத்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட ஒன்னு சேர்த்துடலாம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை எல்லாத்தையும் ஒரு கூரையின் கீழே கொண்டு வருவது ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பா இருக்கும். அந்த பொறுப்புள்ள நபரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: அதாவது ரொம்ப பெருசாலாம் இல்லங்க, எங்கயாவது வெளியே போகலாம் அப்படின்னு நினைப்போம். இந்த இடத்துக்கு போலாமா அந்த இடத்துக்கு போலாமான்னு ஒரு பிரச்சனை வரும். அதை சமாளிச்சு சரி சாப்பிட போறது, இந்த கடைக்கு போலாமா அந்த கடைக்கு போலாமா, வெளியுள்ளவங்க கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து கூட்டி அழைச்சிட்டு போறதுக்குள்ள எப்பான் ஆயிரும். அந்த பொறுப்பு நீங்க எப்போதும் நீங்க செய்வீங்களா? ரொம்ப கஷ்டமாங்க, சொல்லுங்க. அழைத்து
0: இப்ப சின்னதா ஒரு உதாரணம் கொடுக்கறோம்.
1: சொல்லுங்க.
0: தீபாவளிக்கு எல்லாம் ஒரே நேரத்துல ஆடையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. ஆனா இந்த ஒத்த நபர் ஒத்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று நினைச்சு இதுதான் இதுதான் இதுதான் சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு பெரிய பொறுப்பு செஞ்சிட்டு இருப்பாரு. கூப்பிடுங்க, சொல்லிய 3228 2573
1: அல்லது 4 7 6 8
0: பவளமல்லி வந்துட்டு இருக்கு உங்களுக்காக. இந்த பாட்டுக்கு பிறகு அப்புறம் பேசுவோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். கேட்டிருக்கீங்க மணி 8:15. இன்றைக்கு உலக குடும்ப நாள், அதை வந்து நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்க குடும்பத்துல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்னா உட்கார வச்சு கஷ்டப்படுறது யாரு அப்படின்னு கேட்டோம்.
2: அந்த கஷ்டப்படுற நபர் அவர் நீங்களா அப்படின்னா சொல்லுங்க. மீனகா, நீங்களா அவ்வளவு கஷ்டமா இருக்கா?
3: வேற யாரு, நான் தான் என் வீட்டுல.
1: நான் தான் என்ன பண்றாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்களா?
3: சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு இல்ல, வேற ஏதாச்சும் வேலை நிறைய இருக்கும். இப்ப வந்து நானும் இன்னொரு அண்ணனும் வந்து 9 to 5 வேலை செய்யறோம். இன்னொரு அண்ணன் வந்து ஷிப்ட் வேலை செய்யறாங்க. அப்ப எங்கேயாச்சும் போகணும்னா வந்து அண்ணனோட ஷிப்ட், என்ன என்ன கால ஷிப்ட் வருதா, நைட்டு ஷிப்ட் வருதா, அப்படி நைட்டு ஷிப்ட் வருதுன்னா எந்த டைம்ல அண்ணன் ஃப்ரீயா இருக்காங்க, என்னைக்கு அண்ணனுக்கு லீவு, இதெல்லாம் பார்த்து. இப்ப ஒரு படம் பார்க்க போறது கூட அண்ணனுக்கு எப்ப லீவு வருது அப்படின்னு பார்த்துதான் நம்ம டிக்கெட்டே வாங்க முடியும்.
1: அவருக்கு மட்டும் என்ன ஆசையா, உங்க மாதிரி 9 to 5 வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னு தான் ஆசைப்படுறாரு.
2: அவர் என்ன பண்றாரு, மனசை எவ்வளவு போராடுறாரு.
1: அவர் அலுவலகத்துல அந்த வாய்ப்பு குடுக்கலையே மேனகா.
3: அது உண்மைதான். ஆனா என்ன, நானா லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்ப ஃபங்க்ஷன், கல்யாணம் அதெல்லாம் வந்து எப்படியாச்சும் ஒன்னா போயறதுக்கு முடிவு பண்ணிருவோம். மத்ததெல்லாம் வந்து எப்படியாச்சும் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவோம், ஒன்னாவே போயிருவோம். தனியா போறதுன்னா இருக்காது அவ்வளவு.
1: நான் நினைக்கிறேன் இந்த உங்க கூடவே இருக்காரு அந்த அண்ணன் பேர் என்ன, அந்த 9 to 5 வேலை செய்யறாரு அந்த அண்ணன். நினைக்கிறேன் மேனகாவும் பெரிய அண்ணன் ஒரு டேக் டீம். சின்ன அண்ணன் நீங்க வீணா மாட்டி விடுறீங்கன்னு நினைக்கிறேன்.
3: நீங்க தான் அந்த சுமை தாங்கி வீட்டுல.
1: நன்றி நன்றி மேனகா,
3: ரொம்ப நன்றி.
1: குடும்ப நாள் வாழ்த்து. இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுனால உங்களுக்கு அடுத்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேளுங்க. தொடர்ந்து நீங்களும் எங்களுக்கு அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3
2: எங்க போனாலும் எந்த விஷயத்த வந்து நீங்க செஞ்சாலும் நான் தாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும், நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும், அந்த பொறுப்பு மிக்க நபரே அழைத்து பேசுங்க.
1: முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம் வந்துச்சு.
2: சரி,
1: பாட்டு வருது கேக்கலாம்.
2: ஏன் தனியா சொல்றீங்க?

0: ஒருவேளை யாராவது இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்களேன், இந்த பாடலும் வந்தது. குடும்பத்துல யாரோ உங்களை நினைக்கிறாங்க, மிஸ் பண்றாங்க, அதனால முடிஞ்சா போயிட்டு வாங்க. நெரிசல்லாம் கடந்து போறது தான் எங்க வாழ்க்கை.
1: குடும்ப உறவை வலுப்படுத்தணும் அப்படின்ற முயற்சிக்காக தான் 1993 தொடங்கி இந்த அனைத்துலக குடும்ப நாள் அப்படின்றது அனுசரிக்கப்படுது. அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, தெய்வீகன், நம்ம ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யறோம், படிக்க போறோம், இதெல்லாமே பண்றோம் இல்லையா, குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஆனா மலேசியர்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமா பண்றாங்களா, வார நாட்கள்ல முடியலன்னா கூட வார இறுதி நாட்கள் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இல்ல எங்க சாப்பிட போலாம் இல்ல ஒன்னா சமைச்சு சாப்பிடுவோம்ன்றத அதிகமான மலேசியர்கள் விரும்புறாங்களா.
0: வட்ட மேசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஏன் வந்துச்சு தெரியுமா மோகன், அது வந்து எல்லாருக்குமே சமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே நேரத்துல வட்ட மேசையில உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னா எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கப்படணும். ஏன்னா அது ஒரு பக்கமா இருக்காது பாத்தீங்களா, வட்டம் தானே, எந்த பக்கம் அதிகம் அந்த பக்கம் அதிகம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. அதனாலதான் அந்த வட்ட மேசை முறையே வந்திருக்கு. அப்ப வட்ட மேசையில உட்கார்றாங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உலக ரீதியிலும் இருக்கட்டும் இல்ல குடும்ப விவகாரமாக இருக்கட்டும், அந்த இடத்துல உட்கார்ந்து எடுக்கிற முடிவு தான் முடிவு அப்படின்ற ஒரு முறை இருக்கு. அதனாலதான் எதுவா இருந்தாலும் வட்ட மேசை மாநாடு அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அங்க உட்கார்ந்துட்டா பிரச்சனைக்கு முடிவு. அதனால உட்கார்ந்து சாப்பிடுங்க, அது உங்களை சரிப்படுத்தும். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாக்குறோம் இல்லையா, எவ்வளவு நேரம் தட்டையை பார்த்துட்டு இருப்போம், பார்க்க மாட்டோம் இல்லையா. அப்ப பார்க்கும் போது நம்ம பிரச்சனைக்கு இல்ல தீர்வு கொடுக்கிற ஒரு சூழலுக்கு வந்துருவோம் அப்படின்றாங்க.
1: சில வீடுகள்ல அது கட்டாயமாவும் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும், ஏன்னா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு தருணமா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஞாபகப்படுத்தினுடைய கடமை, நீங்க இப்போதும் வீட்டுல பொறுப்புகள் அதிகமா எடுத்துக்குவீங்களா, எல்லாத்தையும் கூட்டிட்டு போகிறது நான் தாங்க, ஆனா நான் படுற கஷ்டம் இருக்கேன் அப்படின்றீங்களா, அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்க.
0: வாங்க பேசுவோம். 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: வேலாயுதம் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் ரத்தத்தின் ரத்தமே. அதை பத்தி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு
1: பொதுவாகவே வீட்டில் இருக்கிறவங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகிறதுக்குள்ள அப்பா போதும் போதும் ஆயிரம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா நீங்க. நீங்க தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கீங்களா கூட்டிட்டு போறதுக்கு.
0: நம்ம கூட பேசுறதுக்கு தர்ஷினி வந்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குது,
2: ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம பிளான் பண்ணுவோம், ஒரு லைக் அந்த பிளான் வந்து ஒரு குரூப் எல்லாம் திறந்து ஒரு மாசமா ஒரு ரெண்டு மாசமா பிளான் பண்ணுவோம். ஆனா லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸா இருக்கிறப்ப என்னால வர முடியாது, இந்த ரீசன் அந்த ரீசன் சொல்லுவாங்க. அது சொன்னாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க
0: வாழ்க்கை சூழல்ல இதையும் எதிர்கொள்றீங்களா? எப்படி தர்ஷினி முடியுது?
2: இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம போயிருந்தோம், அப்புறம் கொஞ்ச நேரம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம போயிருந்தோம், ஆனா எந்த வருஷமே போனது இல்ல. நாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் அது ஐயோ ஐ மிஸ் திஸ் மோமெண்ட், நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம வருவோம் அப்படின்னு. ஆனா
0: எப்படி
1: சமாளிக்க தெரிஞ்சோ அப்படி நீங்க அவங்கள சமாளிச்சு கூட்டு போக வாய்ப்பு இல்ல.
2: இப்ப நம்ம ஓகே இவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு தான் ஒத்து வரும், ஓகே இவங்களுக்கு இந்த மார்னிங் வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஆஃப்டர்நூன் வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டு எல்லாம் நம்ம பிளான் பண்ணிருவோம். அது வந்து மெனக்கட்டு உட்காந்து அந்த இப்ப நம்ம கிரியேட் பண்ணணும்ல, காலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இந்த எத்தனை மணிக்கு சாப்பிடணும், அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துக்கு போனாலுமே அது நடக்காது.
0: சரி, தர்ஷினி குடும்பத்துக்கு நாங்க ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறோம், அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணுக்காவது எல்லாம் சேர்ந்து வாங்க.
1: ஆமா,
0: குழம்ப வச்சுட்டீங்க.
1: இந்த வருஷம் தீபாவளி
2: நம்பிக்கையோட
0: இருப்போம். நன்றி தர்ஷினி.
2: நன்றி, வணக்கம்.
0: உங்க வீட்டு கதையும் கேட்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். பாருங்க, அடுத்தவங்க வீட்டு கதைனா சுவாரஸ்யம் அதிகம்,
1: ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
0: இல்ல, இதன் மூலமா நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் அதை பத்தி பேசுறோம்.
1: ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான நம்முடைய சாதனைக்கும் எல்லாத்துக்குமே குடும்பம்ன்றது ஒரு மிகப்பெரிய துணையா இருக்காங்க. அந்த குடும்பத்தை உறவை வலுப்படுத்துவதற்காக தான் ஒவ்வொரு வருடமும் இந்த அனைத்துலக குடும்ப நாள் அனுசரிக்கப்படுதுங்க.

0: சொல்வீந்தர் சுகிசிவம்.
1: நம்முடைய முன்னேற்றத்துக்கு பல பேர் காரணமாக இருக்கிறார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக பிறர் விமர்சனங்களுக்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இது அகங்காரம் அல்ல. இப்ப நான் ஒரு பேச்சு பேசுகிறேன், உங்கள் பேச்சு சரியில்லை என்று சொன்னால் பேச்சை பற்றிய இலக்கணம் தெரிந்த ஒருவர் சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். என் பேச்சை நிறுத்தி பார்க்கிற தராசு தன் கையிலேயே இல்லாத ஒருவர் என்னை குறை சொன்னால் நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதை எந்த இடைக்கருவியால் நிறுப்பது என்கிற தராதரம் கூட தெரியாத ஒருவர் சொன்னால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இல்லை. இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை எங்கே தொலைக்கிறார்கள் என்று கேட்டால், யாராவது தன்னை விமர்சனம் செய்து விட்டால் உடனடியாக வாடி போய் விடுகிறார். ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு குழந்தை போய் அரங்கேற்றம் பண்ணது, என்ன ஆடுது அப்படின்பா. இது என்ன ஒரு பெரிய நவரசம் அப்படின்னு போட்டிருப்பான், மிளகு ரசம் தவிர வேற எந்த ரசம் அது மூஞ்சில வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவான். இதுக்கெல்லாம் வாடி போக கூடாது. நம்மளை பத்தி பல பேர் சொல்லுகிறார்கள் என்றால் அதனால் வாடாத ஒரு மனோநிலையை முதல்ல பெற்றாக வேண்டும். இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. நாம என்ன பண்ணினாலும் நம்மளை குறை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் உலகத்துல. சாதாரணமாவே நம்ம என்ன பண்ணினாலும் நம்மளை குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய இருப்பார்கள். இப்ப அவர்கள் சொல்லுகிற வாசகங்கள் நம்மை பாதிப்பது என்று தொடங்கினால் வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
1: வணக்கம். இன்றைக்கு குடும்ப நாள், இதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். குடும்பம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம், வாழ்க்கையில நிறைய கடந்து நம்ம போலாம். ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையே இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது குடும்பத்துக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்.
0: நம்ம யதார்த்தமா சொல்லலாம், கல்யாணம் பண்ணலாம்னா என்ன, அது திருமண வாழ்க்கை பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னா. ஆனால் ஒட்டுமொத்தமா பாக்குறீங்கன்னா ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சி அங்கிருந்து தொடங்குகின்றது அப்படின்றதையும் பார்க்கப்படுது.
1: புள்ளி விவரத்துறை வந்து இந்த ஒரு முக்கியமான கணக்கெடுப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. மலேசிய மக்கள் தொகை 34.4 மில்லியனாக பதிவாகி இருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மலேசிய இந்து சமூகத்தின் மக்கள் தொகை வளர்ச்சியில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு புள்ளி விவரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: முன்கூட்டியே ஒண்ணு சொல்லிடுறோம், வரக்கூடிய திங்கட்கிழமை இதை பற்றி தான் நம்ம வந்து கேட்க போறோம், பேச போறோம். மருத்துவர் ஒருத்தர் வராரு. அதாவது நம்முடைய இந்தியர்கள் மத்தியில இந்த குழந்தைகள் அப்படின்ற தலைப்பு வரும்போது நம்ம சில நேரங்கள் அதை பத்தி பேச மாட்டோம். அப்புறம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆரோக்கிய வாழ்க்கை பத்தி தவிர்த்து கொஞ்சம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம்னு. ஆனா இது சமுதாயத்தோடு எப்படி பேச வேண்டிய ஒன்று அப்படின்றத பத்தி தான் டாக்டர் ஒருத்தர் வந்து திங்கட்கிழமை நம்ம கூட பேச போறாரு.
1: சரி, இப்ப நீங்க பேசுங்க. அதாவது எந்த ஒரு பொறுப்பு வீட்டுல எடுத்திருக்கீங்கன்னா எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைப்போம், ஆனா சமாளிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிரம் அப்படியேதான் இருக்கான்னு கேட்டிருந்தோம்.
0: நாகராஜன் வந்திருக்காரு.
2: இல்ல சார், இடையில வந்து ஃபேமிலி கேதரிங் செஞ்சோம், அதுல வந்து மச்சான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு.
0: சரி,
2: கஷ்டம் கூட என் கண்ணுல தண்ணி வருது சார்.
0: அந்த அளவுக்கா?
1: என்ன சார் கஷ்டப்பட்டாரு?
2: அவரு எல்லாருக்கும் வந்து வேற வேற கலரு சாய்ஸ் குடுத்துட்டாரு.
0: சரி,
2: அந்த கலரை வந்து ரெண்டு குடும்பம் ஒரே கலர் எடுத்துட்டு பெரிய பிரச்சனையே உருவாக்கிட்டாங்க.
0: ஓ ஓ, அப்புறம்
2: அதுல கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு அப்புறம் எல்லாமே ஒரு சால்வ் ஆயிடுச்சு பாருங்களேன்.
0: சரி, சரிப்படுத்திட்டீங்க.
2: 1st மேல தான் அந்த இது நடந்துச்சு.
1: இப்ப குடும்ப விழான்னு தனியா வீட்டுல செய்வீங்க? ஓ, வருஷம் வருஷம்.
0: சரி, எப்படி அவரை சரிப்படுத்தினாரு, இல்ல யார் அதை சரிப்படுத்தினீங்க?
2: நான் தான். இடையில அண்ணன் இறந்துட்டாரு, அதுக்கு பிற்பாடு நான் தான் அந்த பொறுப்பு. அப்ப இடையில நுழைஞ்சு சரி சின்ன பசங்க செய்யறாங்க எடுத்து பெரியவங்க கேட்டு அனுசரிச்சு போமே அப்படின்னு
0: விட்டு கொடுத்தா எல்லாம் சரியாயிரும், அவ்வளவுதான். இதுவும் ஒரு பார்க்கக்கூடிய ஒன்று தான். இவங்க என்ன சொல்றது, அதை நான் என்ன செய்யறது அப்படின்றதும் இங்க அவர் சொல்ற கதையில இருந்து தெரிய வருது.
1: அடிப்படையில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், ஒன்னா சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது அவங்க ஆசை. அது நிறைய பேர் சொல்லும் போது நமக்கு புரியும்.
0: ஒருத்தர் ஒருத்தர் கேக்குற கேள்விக்கு நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு முழிப்பாரு பாருங்க. பாவம் ஐயா, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த அறை தான் வேணும், எனக்கு குளிர்சாதன வசதி தான் வேணும், எனக்கு வந்து நீச்சல் குளம் இருந்தா தான் நான் வருவேன், எனக்கு இது முடியாது அது முடியாது. அப்பா அப்பா அப்பா,
1: சும்மாவா சொன்னாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படுங்க?
0: முடியல, ஒரு வாசல் இருக்கிறது போதும் ஐயா.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
4: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
3: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
5: வயசாக்குது
3: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
6: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
7: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அடுத்தபடியா பெற்றோர்களா இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு வகுப்பு இருக்கு, அது இருக்கு, இப்படி இருக்கு, அந்த காரணமும் சொல்லிக்கிறாங்க.
1: அதுக்காகவும் ஏத்துக்கிறாங்க. சோ இது ரெண்டு காரணமும் இல்லாம நமக்கும் கூட பிறந்தவங்க கூட கேதர் பண்றது வந்து எப்பயுமே நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது.
2: ஆனா இப்ப நீங்க இந்த காரணம் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க?
1: ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்மாலா இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கு, போறதுக்கும் வரத்துக்கும். இன்னொன்னு வந்து எனக்கு ஆசை அந்த மாதிரி குரூப், அந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங் இருக்கிறதுனால போகணும் அப்படின்ட்டு. அதனால சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வரலன்னா கூட நான் போயிடுவேன். இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்கணும்.
0: உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் எல்லாம் போறாங்க வராங்க, ஆனாலும் அதை சரிப்படுத்திக்கிட்டு நீங்க ஒதுக்கிட்டு போறீங்க, அதுவும் முக்கியம் இல்ல வாழ்க்கையில.
1: ஏன்னா இது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கு அவங்களும் கடைபிடிக்கணும். நம்ம இருக்கணும்.
0: ஆமா, குடும்பம் எல்லாம் இல்லாம வாழ்றது அப்படின்றது அத பத்தில நம்ம பேசவே வேணாம். என்ன சொல்றீங்க?
1: நன்றி
0: திலகா, இந்த நோடி நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களே.
1: நன்றி, உங்க கூட பேசுறதுல இன்னும் மிக்க மகிழ்ச்சி.
0: அப்பா, மகிழ்ச்சி ஆயிருச்சு எங்களுக்குமே. அவங்க சொன்னதுல அவ்வளவு விஷயங்கள் இருந்தது, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமா, இது உறவுகள் தொடர்
0: நினைச்ச இல்ல. அப்படி உங்களுக்கு இதுல ஏதாவது குழப்பங்கள் ஐயங்கள்
2: இருந்து
0: புதன்கிழமைகள் 6 மணிக்கு கூப்பிட்டு உறவுகள் தொடர் கதையில பேசலாம்.
2: ஆலோசனை வழங்குறீங்களா?
0: மோகே, நாங்க பேசுற ஒவ்வொருத்தரும் உண்மை கதையை தான் சொல்றாங்க. பித்தலகா சொன்னாங்க இல்லையா, இதுதான் ஒவ்வேறு முகம் கொண்டு பிரச்சனைகளா உருவாகுது. எல்லாம் சரிப்படுத்திடலாம். உட்கார்ந்து பேசினாதான், வட்ட மேசை பத்தி சொன்னோம் இல்லையா?
2: ஆமா,
0: உட்காருங்க, பேசுங்க, எல்லாம் சரியாகும்.
2: நம்ம மனசு வச்சா எல்லாத்துக்கும் சாத்தியம் தாங்க.
0: குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி.

0: எரிசக்தி நெருக்கடிக்கு நடுவே மருந்து விலை நிலையாக உள்ளது. நாட்டில் தேக்கமடைந்துள்ள திட்டங்களுக்கான கூடுதல் ஒதுக்கீடு தவிர்க்கப்பட வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாடு உலகளாவிய விநியோக நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதற்கு நடுவே தேக்கமடைந்துள்ள திட்டங்களை மீட்பதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் எந்தவொரு சூழலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வேளையில் திட்டமிடப்பட்ட திட்டங்கள் வளர்ச்சியை பாதிப்பது மட்டுமின்றி அரசாங்கத்தின் நிதிச்சுமையையும் அதிகரிக்கச் செய்கின்றன என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் திட்டங்களுள் கடந்த ஆண்டு அசல் உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்ட கடா சுங்காய் லிமௌ நீர் சுத்திகரிப்பு ஆலை திட்டமும் அடங்கும் என அவர் எடுத்துக்காட்டினார். கடா மக்கள் எதிர்கொள்ளும் நீர் நெருக்கடியை கையாளும் வகையில் அந்த திட்டத்தை நிறைவு செய்ய அரசாங்கம் கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதியை அங்கீகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள தளவாட செலவுகள் உட்பட தயாரிப்பு செலவுகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இவ்வாண்டு நாட்டில் மருந்துகளின் விலை நிலையாக உள்ளதென சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது குறிப்பிட்டார். மருந்து விலையில் அதிகரிப்பு இருப்பினும் அது 1 முதல் 2 விழுக்காடு வரை இருக்கலாம் என்ற வரம்பில் நீடிக்க அனுமதிக்கப்படுவதாக அவர் சொன்னார். இதனிடையே மருத்துவ உபகரணங்கள், மருந்து தயாரிப்புக்கு தேவையான API போன்ற மூலப்பொருட்களை பெறுவதற்கும் விநியோக மூலங்களை பன்முகப்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் அரசாங்கம் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் முயற்சிகளை தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் குஸ்கோப் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அவர்களின் வணிக நிர்வாகத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள், நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக அமைச்சின் கீழ் உள்ள தெக்கோ நேஷனல், அமானா இக்தியார் மலேசியா EIM நிதி திட்டங்கள், பவர் ஆப் 10K போன்ற முனைப்புகள் மூலம் இந்த முயற்சிகள் செயல்படுத்தப்படுவதாக அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இதனிடையே ஒவ்வொரு மாநிலத்திலும் மலேசிய வர்த்தகத்தை வலுப்படுத்தும் மக்கள் அமர்வினை அமைச்சு மேற்கொள்ளும் என ஸ்டீவன் குறிப்பிட்டார். பேரா இப்போவில் நாளை முதல் 2 நடைபெறவிருக்கும் தேசிய அளவிலான 55th ஆசிரியர் நாள் கொண்டாட்டம் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நனிச்சிறந்த ஆசிரியர் நாட்டின் உயிர்நாடு எனும் கருப்பொருளில் இவ்வாண்டு ஆசிரியர் நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதாரம், சமூக நிலைத்தன்மையின் முதுகெலும்பாக திகழும் மனித மூலதன ஆற்றலை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கை இது வலியுறுத்துவதாக கல்வி அமைச்சின் தலைமையை டாக்டர் முகமது அசாம் அகமது தெரிவித்தார். இதனிடையே இந்த கொண்டாட்டத்திற்காக கல்வி அமைச்சு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள ஆசிரியர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் கிந்தா ரிவர்ஃபிரண்ட் தங்கும் விடுதியில் தேசிய அளவிலான ஆசிரியர் நாள் விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளது. கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள அல் அக்சா பள்ளிவாசல் வளாகத்திற்குள் இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் அத்துமீறி நுழைந்ததை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. கிழக்கு ஜெருசலம் ஆக்கிரமிக்கப்பட்ட தினத்தை கொண்டாடும் வகையில் அங்கு இஸ்ரேலியர் அத்துமீறி நுழைந்த செயல் அந்த புனித தளத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளதோடு பன்னாட்டு சட்டங்கள், மத உணர்வுகளை இஸ்ரேல் தொடர்ந்து மீறுவதை பிரதிபலிக்கிறது என வெளியுறவு அமைச்சர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்ட பட்டதாரி மாணவர்கள் நாட்டில் உள்ள பொது உயர்கல்விக் கழகம் IPTAவில் மேற்கல்வியை தொடரும் வழிகள் குறித்த சில விதிமுறைகளுக்கு அரசாங்கம் நேற்று ஒப்புதல் வழங்கியது. தாபிஸ் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் சீன தனியார் மேல்நிலைப் பள்ளிகள் SMPC-யிலிருந்து மாணவர்கள் IPTAவில் நுழைவதற்கான வழிகள் தொடர்பான பல தீர்மானங்களுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தது. அதுவும் SPM-இல் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் UPM ஆன்லைன் வாயிலாக உள்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க வழி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய்த் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு உலகின் மிக முக்கியமான இருதரப்பு உறவை குறிப்பதாக ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சந்தித்துக் கொண்ட ஜியும் அவரது அமெரிக்க சக டொனால்டு டிரம்ப்பும் மேற்காசிய போர், ரஷ்ய உக்ரைன் மோதல் உட்பட கொரிய தீபகற்பத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து விவாதித்தனர். அவ்விரு தலைவர்களும் பன்னாட்டு வட்டார விவகாரங்கள் உள்ளிட்ட அண்மைய தகவல்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக சீன வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வேளை கடந்த 9 ஆண்டுகளில் அந்த பெருஞ்சுவர் நாட்டிற்கு அமெரிக்க அதிபர் ஒருவர் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும். போலந்திற்கு 4,000 அமெரிக்க ராணுவ படைகளை தற்காலிகமாக அனுப்பும் திட்டத்தை பென்டகோன் ரத்து செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே ஈரான் போர் தொடர்பான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ள வேளை ஜெர்மனியிலிருந்து 5,000 ராணுவ படைகளை திரும்ப பெறுவதாக பென்டகோன் அறிவித்த 2 வாரங்களுக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. 35,000 அமெரிக்க படைகளை தன் வசம் வைத்துள்ள ஜெர்மனியில் முன்னதாக அறிவிக்கப்பட்ட ராணுவ படையை குறைப்பதை இறுதியில் சாத்தியமாக்குவதற்கான குறுகிய கால தீர்வின் ஒரு பகுதியாகவே இந்த முடிவு அமைந்தது. இதனிடையே அமெரிக்கா கியூபா இடையிலான கலந்துரையாடலை வலுப்படுத்தும் நோக்கில் CIA இயக்குநர் ஜான் ரட்ஜ்லைஃப் நேற்று ஹவானாவில் கியூபா அதிகாரிகளை சந்தித்து பேசினார் என்று அதன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு இருவழி உறவில் எழுந்துள்ள சிக்கலை களையும் பொருட்டு அரசியல் பேச்சுக்கு பங்களிக்கும் நோக்கத்துடன் நடைபெற்றது என கூறப்பட்டுள்ளது. இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் ஆலங்கட்டி மழையுடன் ஏற்பட்ட கடும் புயலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 100 கடந்துள்ளதாக பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இப்பேரிடரில் 59 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 87 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 114 கால்நடைகள் மடிந்ததாக நிவாரண ஆணையர் ரிஷிகேஷ் பாஸ்கர் யாஷோட் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். 12 மாவட்டங்களில் குறைந்தது 104 பேர் உயிரிழந்தனர். இதில் இந்துக்களின் புனித யாத்திரை நகரமான பிரயக்கராஜ் மோசமாக பாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கிண்ண சிக்கல்களை சரிசெய்ய உலக புகழ்பெற்ற கால்பந்து நாடான பிரேசில் முயன்று வரும் நிலையில் அதன் பயிற்றுநர் கார்லோ அஞ்செலோட்டியின் ஒப்பந்தம் 2030 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் கால்பந்து சம்மேளனம் CBF அறிவித்துள்ளது. அவரின் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டதன் வாயிலாக 66 வயதான அந்த இத்தாலியர் 2030 உலகக்கிண்ணம் வரை அணியின் தலைமை பொறுப்பில் இருப்பார் என்று CBF ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. லோட்டி கடந்த ஆண்டு பிரேசில் பயிற்றுநராக பொறுப்பேற்றார். ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் நடைபெறவிருக்கும் உலக கிண்ணத்துக்கு 5 முறை உலக கிண்ண வெற்றியாளரான பிரேசில் வெற்றிகரமாக தகுதி பெற்றதை அவர் மேற்பார்வையிட்டார்.

எரிசக்தி நெருக்கடிக்கு நடுவே மருந்து விலை நிலையாக உள்ளது. நாட்டில் தேக்கமடைந்துள்ள திட்டங்களுக்கான கூடுதல் ஒதுக்கீடு தவிர்க்கப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: வணக்கம், என்ன கேட்டு இருக்கீங்க? தெய்வீகன் மோகன் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
1: அனைத்துலக குடும்ப நாள் அனுசரிக்கப்படுது. இதுல முக்கியமா என்னன்னா, ஒரு விஷயம் வலியுறுத்துறோம், குடும்பம் அப்படின்றது நம்ம கூட பிறந்தவங்க, நம்மை சார்ந்தவங்க மட்டும் இல்ல, இந்த மலேசிய குடும்பமும் நம்ம குடும்பம் தான் அப்படின்ற வலியுறுத்துற மாதிரி தான் சந்திப்போனே இருக்க போதுங்க.
0: இன்றைக்கு அண்மையில நீங்க ஒரு சம்பவத்தை பற்றி படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. தீ விபத்து நிகழும் போது அந்த குடும்பத்தை காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம்.
1: யார் அவர், அவரை பற்றி நம்ம கூடுதலா தெரிஞ்சு கொள்ள காத்திருங்க. பாடல்களுக்கு பிறகு நம்ம அவரை சந்திக்கலாம்.
0: இப்போ தாய் கிழவி படத்துல இருந்து பாட்டு வருது. எல்லா குடும்பத்துக்கும் அடிப்படை அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி தான்.
1: ஆமா,
0: இப்பதான் பாட்டி நம்ம மேல கோவப்பட்டிருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த நேரம் நமக்கு பிடிக்காம இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லா தப்ப சொல்லுவோம்ல, பாட்டி இருந்துதான் நல்லா இருக்கும், பாட்டி எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க, பாட்டி அப்படி பாத்துக்கிட்டாங்க, பாட்டி தான் இந்த குடும்பத்துடைய ஆணி வீரர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பாட்டிகளுக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: இது வணக்கம் இன்னும்

0: பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9.
3: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
4: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
3: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
4: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
1: இனி மின்னல ஃபேமிலி ஹிந்தி பாடல்களை

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0109 7219 19. வணக்கம், இன்னும் கேட்டு இருக்கீங்க. சரியா 9:30 நம்ம ஒரு சந்திப்பை வந்து இடம்பெற வைக்க போறோம். இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஹர்விஷன் அப்படின்றவர் தான் வந்திருக்கிறாரு.
1: ஆமா, இவர் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த சூழல்ல யார் இருந்தாலும் இத பண்ணிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா உயிரை பணையம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்.
0: இப்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கு, நீங்களா தயார்படுத்திக்கோங்க. ஹர்விஷன் பேசுறதுக்கு முன்னதாக சொல்லிடுறோம், தீ விபத்துகள் நடக்கும் போது இல்ல ஏதாவது ஒரு விபத்து நடக்கும் போது நம்ம எவ்வளவு சீக்கிரமா செயல்படுறோம், எவ்வளவு துல்லியமா நம்ம வந்து செயல்படுறோம்ன்றது தான் முக்கியம். அந்த நேரம் பதற்றம் அடைவது யாராக இருந்தாலும் ஏற்படும். ஆனா அந்த ஒரு வினாடிக்குள்ள நம்ம மனநிலையை மாத்திக்கணும்ன்றது தான் எப்போதுமே வலியுறுத்துறாங்க தீயணைப்பு படையினர்.
1: ஆமா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு அவர்கிட்ட கேட்க போறோம். அந்த ஒரு சூழல்ல அவர் எப்படி என்னெல்லாம் கடந்து வந்தாருன்றதை நம்மோட பகிர்ந்துக்க போறாரு.
0: அவருடைய அண்டை வீட்டுல தீ விபத்து ஏற்பட எப்படி அவங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தாரு. வாசாமி பாட்டு வருது, அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட பேசுவோம். காத்திருங்கள், இது வணக்கம் மின்னல்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். அன்பை நிறைய கொடுப்போம், நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது கேட்டாற் போல இன்றைக்கு ஒரு கதையை உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம்.
2: குடும்ப நாள் இன்றைக்கு. நம்ம குடும்பம் மட்டும் நம்ம குடும்பம் இல்லைங்க, நமக்கானவர்கள் அப்படின்னு சொல்லும் போது மலேசிய மக்களே நமக்கானவர்கள் தான். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களை தாண்டி நம்ம அக்கம் பக்கம்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒண்ணுனாலும் நாம தான் போய் நிக்கணும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்.
1: இதுல எல்லாமே அப்படித்தானே, நம்ம ஏன் இதுல வேறு அப்படின்னு வச்சீங்கன்னா, மலேசியால இது ஒரு தனித்துவம், அதுதான் மலேசியாவுடைய அடையாளமும் கூட. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஹர்விஷா நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க ஹர்வின்?
3: வணக்கம்.
1: எல்லாம் ஹர்வின் கூப்பிடுவாங்களா, எப்படி கூப்பிடுவாங்க? ஹர்விஷன் கூப்பிடுவாங்க. சரி, நீங்க நல்லா வேகமா உங்களுடைய கதையை பேச போறீங்க. எப்போதும் நம்ம வந்து இங்க இந்த மாதிரி நடந்தது அங்க நடந்தது அப்படின்னு பேசுவோம், ஆனா இதற்கான ஒரு உண்மை சம்பவம் நிகழும் போதுதான் உங்களை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹர்விஷனுடைய அண்டை வீட்டுல தீ ஏற்பட, பின்னால வீட்டுல தீ ஏற்பட உடனடியாக இவர் போய் காப்பாத்தி இருக்கிறாரு. இந்த காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க, புகைப்படங்கள், இவருடைய முகம் எல்லாம் வெளியாகியது.
2: சரி, கேள் கப்போங்களதான் நீங்க இருக்கீங்க இல்லையா. இது எப்ப நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றத நீங்க சொன்னாதான் எங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சொல்லுங்க, இது எப்ப நடந்தது ஹரிவி?
3: இது கரெக்டா வந்து April 13 ராத்திரி விடிய காலையில ஒரு மணி, ஒரு 2 மணி இருக்கும். சோ பக்கத்து வீட்டு நேபர்ஸ் எல்லாம் வந்து எழுப்புனாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க நெருப்பு வந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து எழிஞ்சு நான் வந்து பார்க்குறப்ப என் வீடு தான் பற்றிக்கிச்சின்னு முதல் நினச்சேன். அப்படி தான் பார்த்தேன், ஏன்னா வீட்டில் இருந்து பின்னாடி பார்க்குறப்ப என் வீடு பின்னாடி பற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் போய் சுற்றிட்டு போய் பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியும் பின்னாடி வீட்டோட அங்கிளோட வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் அது வந்து மின்னுக்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், பொம்பாக்கெல்லாம் கால் பண்ணியாச்சு. பொம்பாக்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு டக்குன்னு பொம்பாலாம் நியபர்ஸ்லாம் கால் பண்ணிட்டாங்க பொம்பாக்கு. ஸோ அப்போ நம்ம திரும்பி நான் சுற்றிட்டு வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் வெளியாக சொல்லிட்டோம் முத அம்மா. ஸோ எங்கள் வீட்டு இந்த சைட்டு பக்கத்தில் உள்ளவங்க, அந்த சைடு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் வெளியாக சொல்லியாச்சு. ஸோ வெளியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணினேன், என் வீட்டு கிச்சன் மூலியமாக போய் அந்த சைடு பார்க்க கொஞ்சம் வேலி மாதிரி இருக்கும், அந்த வேலி எகிரிலாம் குதித்து கொஞ்சம் உள்ளுக்கு வரைக்கும் போய் கேட்டெல்லாம் திறந்து அண்டியும் அங்கிளையும் கூட்டிட்டு வந்துட்டேன்.
1: நீங்க கதவை திறந்து உள்ளுக்கு போனீங்க இல்லையா, என்ன சூழல் இருந்தது? அது வரைக்கும் யாரும் போலியா அவங்களை காப்பாத்த, அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும்?
3: ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அங்கிள் வந்து ட்ரை பண்ணாங்க அவங்க சன்னை வந்து காப்பாத்துறதுக்கு. அவங்க சன் வந்து பேரலைஸ், கால் மட்டும் வேலை செய்யாது, ஸோ கையெல்லாம் நார்மலா இருக்கும். ஸோ அங்கிள் வந்து அந்த சன்னை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க.
1: அவர் வந்து ஒரு அறையில இருக்காரு வீட்டுல,
3: அவர் ரூம்ல இருக்காங்க, தனி ஒரு மின்னுக்கு ஒரு ஹால் கிட்ட இருக்கிற ரூம்ல இருந்தாங்க. ஸோ அங்கிள் ட்ரை பண்ணாங்க, அங்கிள்னால போக முடியல, அந்த எரிஞ்சு கட்டெல்லாம் கீழே
1: விழுது,
3: கட்டெல்லாம் கீழே விழுந்தோன்னே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் தர தரன்னு இழுத்துட்டு அங்கிளையும் அண்டியும் தூக்கிட்டு வந்துட்டோம் மின்னுக்கு. பின்னாடி கிச்சன் மூலியமாக கூட்டு வந்து அந்த சைடு என் வீட்டு சைட்டை பக்கத்து வீட்டு நேபர் மூலியமாக ஹாலில் அப்படியே கூட்டு போக சொல்லிட்டேன். ஸோ நான் ட்ரை பண்ணினேன் திரும்பி போகிறதுக்கு, ஆனால் முடியல, ரொம்ப நெருப்பு ரொம்ப வேகமாக வந்துருச்சு. கொஞ்ச நேரம் தான் நினைக்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது நினைக்கிறேன், பக்கத்து வீடுலாம்
1: பத்திக்கிச்சு. அந்த ஒரு வீடு மட்டும் இல்லை,
3: நடுவில் 3 வீடு வந்து ஃபுல்லாக நெருப்பாயிருச்சு, ஃபுல்லாக பற்றி ஃபுல்லாக இதாயிருச்சு. ஸோ பக்கத்தில் இன்னொரு இந்த சைடு ஒரு வீடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வீடு, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வீடு, பாதி பாதி மட்டும் லைட்டாக எரிஞ்சிருச்சு. ஸோ டோட்டல் 5 வீடு 5 வீடு எரிஞ்சிச்சு.
1: இப்போ இந்த சம்பவம் நிகழ்ந்துச்சு, இப்போ உங்களுக்கு வந்து தெரிய வந்து நீங்க போனீங்க இல்லையா, இவங்க எப்படி உணர்ந்தாங்க அந்த வீட்டுக்காரங்க, அந்த அண்டி அங்கிள் சொல்றீங்களே, அவங்க எப்படி உணர்ந்தாங்க, எப்படி தெரிஞ்சிச்சு தீ பிடிச்சிருச்சு, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா அந்த நேரம்?

0: அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க வீட்டு பின்புறத்தில் தான் அவங்க இருக்காங்க, அவங்க கூட உங்க பழக்கம் எப்படி, ரொம்ப வருஷமா அவங்க கூட பேசுறீங்களா, பழகுறீங்களா அரவிந்த்?
1: நான் ரொம்ப வருஷம் பழகினது இல்லை, பட் என்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருஷம் பழகிருக்காங்க.
2: கூட்டாளி தான் அவங்க.
1: ஏன்னா வீடு வாங்குறப்ப ரெண்டு பேரும் வந்து ஒன்னாதான் வீடு வாங்கினாங்க.
0: ஓ,
1: அம்மா வந்து இந்த அம்மாவும் அப்பாவும் இந்த சைடு வீடு வாங்குறப்ப அங்கிள் ஆண்டி அந்த சைடு பின்னாடி வீடு கரெக்டாக வாங்குவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா பேசி பழகுவாங்க, கொஞ்ச நாள் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் கொஞ்சம் வயசாகணும்னால
2: எத்தனை வயசு அவங்களுக்கு?
1: அங்கிளுக்கு வந்து 86, ஆண்டிக்கு 84 ஒன்றும் இருக்கும்னு
0: நினைக்கிறேன். ஓ, ஆக இருவருமே வந்து ரொம்ப வருஷமா அங்கே இருக்கிறாங்க, சீனியர்கள்.
2: எப்படி அவங்கள அந்த வீட்டை விட்டு வெளியாக்கணுன்ற தைரியம் வந்தது? ஏன்னா நெருப்பு இது நம்ம படிச்சிருப்போம், எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது நம்மளுக்கு அந்த மூளை உடனே அப்படி செயல்படாது. எப்படி உங்களுக்கு அது பட்டுன்னு யோசிக்க வந்துச்சு, அவங்கள காப்பாத்தி வெளியில கொண்டு போகணும், எப்படி அதை செஞ்சீங்க?
1: அது தெரியல, அந்த டைம்ல என்னால சரியா யோசிக்க முடியல, உதவின்னு போயிட்டேன். அந்த டைம் உண்மையில எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியலையா, கத்துறாங்க சவுண்டு கேட்குது. ஸோ என்ன யோசிச்சேன்னு தெரியல, நான் பாட்டுக்கு நேராக போயிட்டேன் உதவி பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அது மட்டும் தான் என்னால் பண்ண முடிஞ்சு.
2: ரெண்டு பேரும் டக்குன்னு வெளியே கொண்டு வந்துட்டீங்க?
1: ஆ, ரெண்டு பேர் கொண்டு வந்தாச்சு. திரும்பியும் ட்ரை பண்ண உள்ளுக்கு போயிட்டு அந்த இது பண்ணுறதுக்கு ஆனால் முடியல. ஏன்னா நான் வெளியாகி ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் தான் இருக்கும், கேஸ் வெடிக்குது. ஸோ அதனால நல்ல வேலை உள்ளுக்கு போகல நான். அந்த டைமில் நான் கூட்டிகிட்டு நான் உள்ளுக்கு விட்டுருணி, நான் ஹால் வெளியுமா பூந்து மின்னுக்கு போகிறேன். மின்னுக்குலேருந்து பார்க்குற பின்னாடி நெருப்பு போகுன்னு வேக மாட்டேங்குது,
2: வேகமாக.
1: ஆ, அப்போ கேஸ் அப்போ தான் வெடிக்குது. அப்போ
2: அந்த பையனுடைய நிலை தான் எல்லாரையும் அப்படி நேரம் அப்படி ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. எப்படி எடுத்துக்கிட்டீங்க அண்டி அங்கிள், அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க?
1: அண்டி வந்து அண்டி கொஞ்சம் எப்படின்னு சொல்கிறோன்னா, அண்டி கொஞ்சம் ரொம்ப வயசாகனால கொஞ்சம் அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல எதுவுமே. அங்கிள் ஓகே, அங்கிள் தெளிவாக இருக்காங்க நல்லா. ஸோ அங்கிள் தான் சொன்னாங்க என் பையன் எரிஞ்சிட்டான், இறந்துட்டான்.
2: அது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு பையன் வீட்டில்?
1: தெரியும், தெரியும். ஏன்னா நான் தான் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணேன், ஸோ எனக்கு தெரியுமே. அப்ப அங்கிள் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என் பையன் இறந்துட்டான், காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
0: ஆக நமக்கு நாமே ஒரு பெரிய உதவின்னு சொல்லுவாங்க. தீயணைப்பு வீரர்களுக்கு அழைப்பு வந்து விடுத்துட்டாங்க. அவங்க வர நேரத்தில், ஏன்னா இது தீ விபத்து அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, இது எப்படின்னா திடீர்னு ஏற்பட்டனால வந்து என்ன செய்யணும், அந்த நொடி அதுவும் விடிய கால சொல்லும் போது எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கும் அப்படின்னு அதை யோசிக்கவே முடியல.
2: இப்ப இது பகல் நேரம்னா வேறொரு சூழல் இல்லைங்க, இப்போ இரவு அவங்க விழித்து அவங்க தெளிந்து கூப்பிடுறதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஞாபகம் மறதி வேற, அவங்க கணவரை எழுப்பி அவர் அதுக்கு பிறகு பொம்பாக்கு கூப்பிட்டு இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இருக்கு. ஒரு பாடலை கேட்போம், அந்த பாடலுக்கு பிறகு நம்ம ஹரிஷ் கிட்ட பேசுவோம், இன்னும் சில கதைகள் பேசி தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. இதுல என்னன்னா ஒரு ஒரு விழிப்புணர்வும் நமக்கு வரணும், எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்றத ஒருத்தர் செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரு.
0: ஆமா, இன்னும் நிறைய கதைகள் பேச காத்துட்டு இருக்கோங்க, இணைந்திருங்க.

0: வணக்கம், இன்னலில் ஹரிவிஷன். இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அண்மையில கப்பூங்கல நடந்த ஒரு தீ விபத்து. மூன்று பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க சீனர்கள். அவங்க அந்த பையனுக்கு வந்து பக்கவாதம் மாதிரி, அந்த பையனால நடக்க முடியாது, படுத்த நிலையில தான் இருப்பாரு. அவர் வந்து அந்த தீ சம்பவத்துக்கு ஆளாகி இருக்கிறாரு. அவரு அங்கே இறந்துட்டாரு. அந்த மூத்தவர்கள் வீட்டுல 86 வயசு 84 வயசு அந்த அண்டி அங்கிளை காப்பாற்றியவர் நம்ம கூட இன்னைக்கு அறிவுப்பறையில இருக்கிற ஹரிவிஷன் அப்படின்றவர். அவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாடல் கேட்டன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெள்ள சமயத்துல களத்துல இறங்கி உதவி செய்த மலேசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
0: ஆமா,
1: எந்த ஒரு இயற்கை பேரிடர் நடக்கும் போதும் சரி, நாங்க இருக்கோம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வந்து உதவி பண்ற எத்தனையோ மலேசியர்களை நாம நேரடியாகவும் பார்த்திருக்க ஒரு சூழல். அந்த மாதிரி இப்படி ஒரு தீ சம்பவம்ன்றது அது விடியற்காலம் நடந்தது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல நடக்குது அப்படின்னும் போது, அன்றைய நாள் அந்த சூழல் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் வந்துட்டாங்க, விடியற்காலம் எல்லாரும் கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே போனோன்னா அந்த நிலவரம் என்னாச்சு? நீங்க போய் காப்பாத்திட்டீங்க இல்லையா? எல்லா அண்டை வீட்டுக்காரம் வந்திருந்தாங்களா? அந்த சூழல் பத்தி கொஞ்சம் விளக்குங்க அருவின்சன்.
2: எல்லாம் இது பண்ணி முடிச்சோடனே பொம்பாலாம் வந்தாங்க. ஸோ பொம்பாலாம் வந்துட்டு ஒரு 4 பூம்பா வந்தாங்க. 4 பூம்பா வந்து அமைச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்குதான் எனக்கே தெரியும் அவ்வளோ நேபர்ஸ் இருக்காங்க நான் சைட்ல.
0: அது வரைக்கும் பார்த்ததே
2: இல்லை. அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு வீடியோ காலில் தான் எனக்கே தெரியும் அவ்வளோ அந்த இடத்துல அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க, மலேசியெல்லாம் இருக்காங்க. எனக்கே அன்னைக்கு தான் தெரியும்.
0: ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு 4-5 வீட்டுக்காரங்களை மட்டும்தான்,
2: ஜஸ்ட் ஒரு 4 வீடு 5 வீடு பக்கத்து பக்கத்துல இருக்கவங்க மட்டும் தான் தெரியும். அன்னைக்குதான் எனக்கே தெரியும் அவ்வளவு பேர் இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு.
0: இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது யதார்த்தமான ஒரு கூற்றா இருந்தாலும் ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய ஒன்று. அன்னைக்கு ஒரு ஆபத்து நடக்கும் போதுதான் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிய வருது இல்லையா. இப்போ அக்கம் பக்கத்தினர் அண்டை அயலார தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த சம்பவம் உங்களுக்கு உணர்த்தி இருக்காரு.
2: சரி, பார்க்க போனா நேபர்ஸ் கிட்ட நல்லா பேசி பழகிறது ஆக்சுவலி உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆபத்து அவசரத்துக்கு அவங்க தான் முதல் வருவாங்க. எப்படி இருந்தாலும் பொம்பா வருவாங்க தான், போலீஸ் வருவாங்க தான், ஆனா
0: உடனே வந்து
2: நிக்கிறதுனா நம்ம பக்கத்து
1: வீட்டு
2: அவங்க தான். ஸோ அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்.
0: இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோம். இப்போ இவங்க வீட்டில் தீ ஏற்பட்டது இல்லையா, இந்த சீனர்கள் வீட்டில், அவங்க வீட்டில் ஏறக்குறைய 3 பேர் தான் இருக்காங்கன்றது அம்மா அப்பா மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, காப்பாத்துறது. ஒருவேளை உங்களுக்கு தொடர்பே இல்லை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோ முன்னுக்கு வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியல. அவங்க வீட்டில் ஒரு 10 பேர் இருந்திருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழல்ல ஆபத்து அப்படின்றது கூட இல்லை. பொதுவாகவே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல எந்த மாதிரியான சூழல் ஏதோ நடக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நீங்க நடந்துருச்சு, இது ஒரு வீட்டில் நடந்துருச்சு, அதுலேருந்து 5 வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலம் தான் நமக்கு வந்து சில படிப்பினைகள் வர ஆரம்பிக்குது. இப்படி எப்படி இருக்காங்க அந்த ஆன்ட்டியும் அங்கிளும்?
2: இப்ப அந்த ஆன்ட்டி அங்கிளும் ஓகே, அவங்களோட கசின்ஸ் வீட்டுல இருக்காங்க. நான் அவங்க அந்த அவங்களோட பையனுக்கு கால் பண்ணி தான் வர வச்சேன் நான்
0: எல்லாத்தையும். இன்னும் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு?
2: 3 பிள்ளைங்க, அதுல ஒரு பையன் இறந்துட்டாங்க. சோ ஒரு கேர்ள், இன்னும் ஒரு பாய் இருக்காங்க.
0: அவங்க வந்து வெளியில இருக்காங்க.
2: அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவர்சீஸ்னால
0: வீட்டுல இருந்து கூட்டு வந்து
2: மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் அங்கிளும் ஆண்டியும் என் வீட்டில் தான்
1: இருந்தாங்க.
2: காலையில பசியாரெல்லாம் வாங்கி கொடுத்து, தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து, காலில் மத்தியானம் 2 மணி வரைக்கும் எங்க வீட்டில் தான் இருந்தாங்க.
0: எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த சூழலை? ஏன்னா ஒரு பையன் இறந்துட்டாரு, இவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்காங்க, வயசானவங்கன்னு சொல்றீங்க, நினைவுகள் சரியா இல்லைன்னு, எப்படி எதிர்கொண்டீங்க, எப்படி சமாளிச்சீங்க இந்த சூழலை?
2: ஸோ எப்படி சொல்றது, ஆனா அங்கிள் பார்க்க போனா அங்கிள் ரொம்ப சேடா இருந்தாங்க. அங்கிள் தான் ரொம்ப சேடா இருந்தாங்க. ஆன்டி, ஸோ ஆன்டி வந்து கேட்டதே கேட்கறாங்க. நான் வந்து கேட்ட கேள்வியைதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிள் தான் ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தாங்க. அம்மாக்கு ஆன்டி நல்ல பழக்கம்னால
0: அம்மா பாத்துக்கிட்டாங்க,
2: அம்மா கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்க. அப்படியே இது பண்ணிக்கிட்டாங்க.
1: சரி, தீச்சம்பவம் நடக்கும் போது எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தயார் நிலையிலே இருக்கணும். தூங்கும் போது கூட நம்ம சில பாதுகாப்பு விஷயம்லாம் இருக்கணும். இந்த தீ விபத்துல ரெண்டு பேரை, ரெண்டு உசரை காப்பாத்திருக்கீங்க, நேரடியாக களத்துல இறங்கி நீங்க காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு புரிதல் வந்திருக்கும்ல, இதெல்லாம் நம்ம சரியா இருந்திருக்கணும்ல,
0: இருக்கணும்ல
1: அப்படின்ற மாதிரி என்ன இருக்கணும் ஐயா? முக்கியமா இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும், தீ விபத்து நடக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும்னு நீங்க என்ன பாத்தீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஹரிவிஷன்?
2: சரி, அந்த எனக்கு அந்த நெருப்பு அந்த மாதிரி வீடு பற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டில் வந்து அந்த ஆண்டி அந்த அங்கிள் இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்தமாரி ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி வீட்டில் தனியாக இருக்காங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அலர்ட் மாரி ஃபோனில் ஏதாச்சும் பயனுங்க, அந்தமாரி பிள்ளைங்க அவங்களோட இது வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு
0: நினைக்கிறேன்.
2: ஆ எஸ்ஓஎஸ் ஆ அந்த மாதிரி வச்சுக்கிட்டா கொஞ்சம் உதவிக்கு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு இதுன்னு, ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாது, 11 மணி வரைக்கும் எதுவுமே தெரியாது,
0: பிள்ளைங்களுக்கும் தெரியாது,
2: யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்கிள் ஃபோன் நம்பர் எதுவுமே கிடைக்கல, வீட்லயே எல்லாமே எரிஞ்சிருச்சு, ஃபோன் நம்பர் இல்லை, அங்கிள் ஐசி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் எரிஞ்சினாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ கூட்டு போய் ஸ்லாயங்களை அந்த மாதிரி இது பண்ணி அந்த மாதிரி கூட்டு வந்ததுனால மட்டும்தான், நல்லவேளை அங்கிளுக்கு வந்து அந்த வீடு தெரிஞ்சிச்சு, அதனால மட்டும்தான் அவங்க பையனுக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சு, இல்லைன்னா அது கூட கான்டாக்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ கூட்டு போயிட்டு பாலையில் கூட்டு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பையன்லாம் வந்து இது பண்ணி கூட்டு போனாங்க.
0: இப்போது உங்களை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கலாம் தெரிய வந்துருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஒற்றுமை வளர்ந்துருச்சு நினைக்கிறீங்களா அந்த சம்பவம் நடந்த அதுக்கு பிறகு?
2: ஆமாம் ஆமாம்,
0: ஒருத்தர்
2: கொஞ்சம் இப்போ நல்லா பேசிக்கிறாங்க பக்கத்து பக்கத்தில்.
0: இப்போ குறைந்தபட்சம் ஒருத்தருடைய தொலைபேசி என்னாவது உங்கள்ட்ட இருக்கும் இல்லையா, ஃபோன் நம்பராவது இருக்கும் கேட்டுக்கிட்டீங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இல்லையா, இப்ப நீங்க சொன்னீங்க முதல்ல மோகன் கேட்டாரு வயசானவங்களுக்கு இந்த உதவி இருக்கணும், நமக்கு தீ சம்பவம் ஏற்பட்டா என்ன செய்யணும்ன்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறது எவ்வளவு முக்கியம் ஹர்வின்
2: நம்மளுக்கு?
0: இதுக்கு முன்னாடி நீங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் என்ன செய்யணும்னு?
1: உதவி செய்யலாம், சில நேரத்துல வந்து இளைஞர்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்கு.
0: உடனுக்குடன் செயல்படணும்.
1: ஆமா, என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை மாதிரி நிறைய தம்பி அண்ணனுங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க,
0: நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்னு தெரியுதா ஹரிவீஷன்? தெரியுது. என்ன சொல்லணும் உங்ககிட்ட?
2: என்னன்னா உதவின்னு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா செய்யுங்க, ஆனா நான் செஞ்ச மாதிரி செஞ்சிடாதீங்க. ஆனா நான் வந்து யோசிக்காம போயிட்டேன், சோ நீங்களும் அந்த மாதிரி யோசிக்காம போயிடாதீங்க. நான் அந்த ஒரு 10-15 செகண்ட் நான் லேட் ஆயிருந்தேன்னா நானும் அங்க உள்ளுக்கு எரிஞ்சிருப்பேன், ஏன்னா கேஸ் வெடிச்சிருச்சு.
0: புரியுது புரியுது.
2: சோ யோசிச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க.
0: சரி, எனக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், உள்ளுக்கு போனீங்க இல்லையா அந்த நெருப்புன்னு வந்துட்டா நம்ம அதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, தண்ணி நெருப்பு கூட விளையாட முடியாது. எப்படி இருந்துச்சு புகை? எப்படி நீங்க அது தைரியமா கையாண்டீங்க?
2: ரொம்ப புகை, ரொம்ப அனல் வேற, சரியான ரொம்ப வேகமா தான் இருந்துச்சு நெருப்பு. ஆனா
0: நிக்க முடிஞ்சிச்சா அந்த இடத்துல?
2: முடியலதான்,
0: முடியல. இப்ப வெளியில வருவோம் அப்படின்றது.
1: ஆமா, சரி, இப்போ நிறைவுக்கு வந்துட்டோம். ரெண்டு பேரை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு அந்த ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? கஷ்டம் கஷ்டம் தான், அந்த சூழலை தவிர்க்க முடியாது, இப்படி நடக்கணும்னு இருந்திருக்குன்ற மாதிரிதான் இருக்கு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு சரி ஒண்ணு பண்ணிட்டோமே அன்ற திருப்தி இருக்கும் இல்லையா? எவ்வளவு மனசு உங்களுக்கு இப்ப என்ன மனசு எப்படி இருக்கு, என்ன சொல்லுது மனசு?
2: எனக்கு புதுக்கி அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு உயிர் காப்பாத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்புறம் சரி இன்னும் அட்லீஸ்ட் ஒன்று அந்த ஒரு ஆளை காப்பாற்ற முடியலன்னு ஒரு வருத்தமும் இருக்கு.
0: அண்டி அங்கிள் கூப்பிட்டீங்களா, போய் பார்த்தீங்களா?
2: அண்டி அங்கிள் நான் பார்க்கல, பட் ஆனால் அந்த இறந்தாங்களே அவங்களோட ஃபினரலுக்கு நான்
0: போனேன்.
2: ஓ, நான் போயிருந்தேன்.
0: எல்லாம் எல்லாம் அதெல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க,
2: அவங்க அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க பையன்ட்டெல்லாம் பேசி இது பண்ணேன்.
0: இப்போ அந்த வீட்டுடைய நிலைமை எப்படி இருக்கு?
2: வீடு அப்படியே தான் இருக்கு, வைபிலாம் வந்து பார்த்தாங்க, வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு போனாங்க.
0: சரி, ஏன்னா அது சில காலங்கள் எடுக்கணும் விசாரணைகள், ஏன்னா என்ன நடந்ததுன்றது முதல்ல தெரிய வரணும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது. ஒரு நல்ல சந்திப்பு அப்படின்றத விட மனிதாபிமானமான ஒரு சந்திப்பாக இன்றைக்கு இருந்தது, விழிப்புணர்வு நிறைந்த ஒரு சந்திப்பாக இருந்தது இன்றைய நிகழ்ச்சி.
1: நமக்குள்ள பல தேடல் அந்த உருவாயிருக்கு, எப்படிலாம் இருக்கணும், வேலைக்கு வரோம், வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வும் வெளியிடப்பட்டிருக்கு, முதியவர்கள் பெரியவர்கள் ரொம்ப தனிமையில இருக்காங்களா மலேசியாவில,
0: விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா அவங்களுக்கு 84-86 அப்புறம் உடல் வலிமை இழந்த ஒரு பையன். இந்த சூழலை நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களை தொடர்புல இருக்கிறோம், எந்த விவரத்துல இருக்கோம், இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுடைய பிள்ளைகளுடைய எண்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட இருக்கிறது நியாயமான ஒன்று தானே. முதல்ல வயசானவங்க நம்ம வீட்டுல இருந்த அக்கம் பக்கத்துல சொல்லி வைங்க. இந்த அடிக்கடி இந்த துப்புரவு வேலைகள் நடக்கும், கோத்தம்
1: ஒற்றுமை உணர்வு வளரணும் அப்படின்றதுக்காக தான். சரி, வந்து எங்களோட மனம் விட்டு பேசிய அர்வின், ரொம்ப ரொம்ப நன்றி அரவிந்த்.
0: நன்றி மலேசியர்கள் சார்பில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரியதொரு நன்றி. இரண்டு உயிர்களை காப்பாற்றி இருக்கீங்க, அவங்கள காப்பாற்றியதற்கு பெரியதொரு நன்றி நம்முடைய மலேசியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி அரவிந்த். கண்டிப்பாக காலம் உங்களை இன்றைக்கும் மறக்காது. இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்யுங்க, நிறைய புண்ணியங்கள் சேரும். உங்களுக்கு நன்றியை தெரிவித்து அவருக்கும் விடை கொடுப்போம்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம் மின்னல் அன்பே சிவம் பாடலை முதல்ல உங்களுக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு ஒரு நல்ல சந்திப்பு அப்படின்றத விட அது சந்திப்புன்னு சொல்றதால உண்மை சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருந்தோம்.
1: ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் அதை புரிய வச்சிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கு அனைத்துலக குடும்ப நாள் வந்து அனுசரிக்கப்படுது. பிறகு நாளைக்கு ஆசிரியர் தின கொண்டாட்டம் சிறப்பு நிகழ்ச்சிகளாக மின்னல் இடம்பெற போகுது. உங்க ஆசிரியர்களுக்கும் அழைத்து பேச மறந்துடாதீங்க.
0: நாளைக்கு ஹலோ மின்னல் நிச்சயமா ஆசிரியர் தினத்தை ஒட்டி உங்களுக்காக சிறப்பாக காத்துட்டு இருக்கு. நாள் முழுக்க நீங்க உங்க ஆசிரியர் பற்றி எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகளையும் அறிவிப்பாளர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பா பேசுங்க. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஆசிரியர்களை பற்றி. இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம பேசியிருந்தோம். வாங்கின அடியை பத்தி எல்லாம் கேட்டு நல்லா இருந்தது.
1: சரி, அடுத்து இளமை உல்லாசத்தில் அஸ்வினி உங்களோட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க.
0: இன்றைக்கு பேசிய கதைகள் அப்படியே காணொலிகளாக நம்முடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல எல்லாம் இருக்கு. வந்து பாருங்க. முதல்ல ஹர்விஷன் பேசியிருந்தார் இல்லையா, அவருடைய சந்திப்பும் உங்களுக்கு காணொலி வடிவில் வந்து கொண்டிருக்கின்றது.
1: விடைபெறுகின்றேன் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன், இப்போ எங்களுக்கு படித்துக் கொடுத்த ஆசிரியர்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு படித்துக் கொடுத்த ஆசிரியரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்தையும் சொல்லி நன்றியையும் இந்த வேளையில தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி டீச்சர்.
0: உங்க உடம்பு உங்க மனசை பாத்துக்கோங்க. இந்த பாடல் இன்றைய வணக்கம் மீனலுக்கு சரியான ஒரு பாட்டா இருக்கும்னு நினைக்கிறோம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜோஹோர் பாசிர்கூடாங் நெடுஞ்சாலை FT17 நான்கு தடங்களில் இருந்து 6 தரம் உயர்த்தும் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மந்திரி பசார் டதோன் ஜாஃபர் காசி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் அந்த வழித்தடத்தில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி ஜூலை 15 வரை மதியிருக்க சிறாரின் கல்வி கட்டண உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் மீண்டும் திறக்கப்படுவதாக சமூக நலத்துறை JKM அறிவித்துள்ளது. மதியிருக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறாருக்கு தரமான கல்வி வழங்குவதையும் பெற்றோரின் நிதிச்சுமையை குறைக்கவும் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் 1,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படும் என்று JKM அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிளாந்தானில் திறந்தவெளி தீச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் வேளை இதை கட்டுப்படுத்த தண்டம் விதிப்பது, சட்ட நடவடிக்கை உள்ளிட்ட செயலாக்க அணுகுமுறைகளை மேம்படுத்த வேண்டும் என்று மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் ஃபார்ஹான் சோஃபியன் புர்ஹான் தெரிவித்தார். இந்த சிக்கல்களுக்கு தீர்வுகாண விழிப்புணர்வு இயக்கம் மட்டுமே இனி போதுமானதாக கருதப்படவில்லை என்று அவர் கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி மே 20 வரை ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நீண்டகால எரிசக்தி விநியோக ஒப்பந்தங்கள் குறித்து அவர் விவாதிப்பதுடன் இந்தியாவின் வியூக எண்ணெய் இருப்புகளை விரிவுபடுத்துவதற்கான ஆதரவையும் கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தினூடே அதிபர் ஷேக் முகமது பின் நயன் அல் ஜயானுடன் மோடி சந்திப்பு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தது. தேசிய வியூக உடன்பாட்டை எட்டுவதற்காக பாலஸ்தீன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான ஃபாத்தா இயக்கத்தின் 8 பொது மாநாடு நிறைவடைந்தவுடன் அந்த அமைப்புடன் நேரடி சந்திப்பை நடத்த விரும்புவதாக ஹமாஸ் தரப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இது பாலஸ்தீனத்தில் உள்நாட்டு உறவை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று ஹமாஸ் இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ஹுசாம் பாட்ரான் தெரிவித்தார். விளையாட்டு. இத்தாலி ATP WTA பொது டென்னிஸ் போட்டி ஆடவர் காலிறுதிச் சுற்றில் இத்தாலியின் ஜெனிக் சினர் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லெவை 6-2, 6-4 எனும் செட்களில் வென்றார். ரஷ்யாவின் டேனில் மிட்வெடேவ் ஸ்பெயினின் மார்டின் லவுடான் சியை 1-6, 6-4, 7-5 என தோற்கடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தகவல்கள், பாடல்கள், மண் நட்சத்திரம், அங்கம்னு சொல்லி எல்லாமே கைவசம் வைத்திருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கேட்டுட்டே போகும்போது கேட்கும் போது நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி உணர வைக்கிறது தாங்க எங்க பொறுப்பு எப்போதுமே. சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் தொடக்கமாக மலையாள பாடல் தொகுப்பின் தொடக்க பாடல் சங்கர் சர்மா கொண்டு வராங்க, கேட்டு ரசிப்போம்.

0: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

ஸ்ருதி சிவதாஸ் ஆரியான் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, நடிகை சமந்தா அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய திரைப்படங்கள் இதுக்கெல்லாம் பல விசிறிகள் இருப்பாங்க இல்லையா. அந்த வகையில அவங்களுடைய திரைப்படம் ஒன்று வெளிவர போகுது, ஆனா எப்போ அப்படின்ற மாதிரியான கேள்வி சமூக வலைதளத்துல நிலவி வந்தது. நடிகை சமந்தா அவங்களுடைய ட்ரலாலா மூவிங் பிக்சர்ஸ் அப்படின்ற நிறுவனம் மூலமா பார்த்தீங்கன்னா மா இன்டி பங்காரம் அப்படின்ற படத்தை வந்து தயாரித்து முதன்மை பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இதை நந்தினி ரெட்டி இயக்கியிருக்காங்க. ஓ பேபி படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துக்கு பிறகு இருவரும் இதுலதான் இணைந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குல்ஷன் தேவையா, திகாந்த் இப்படி பலரும் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது காதல், உறவு மற்றும் வலிமையை அடிப்படையாக கொண்ட கதை அப்படின்னு சமந்தா கூறியிருந்தாங்க. மயோசிடிஸ் பாதிப்புக்கு பிறகு சமந்தா நடிச்சிருக்கிற இந்த படம் அப்படின்றதுனால ரசிகர்கள் மத்தியில இதற்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே நிலவி வருதுங்க. இதன் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வெளியாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அதாவது இந்த மாதம். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா IPL போட்டிகள் இதெல்லாம் நடந்து வர்றதுனால ஜூன் 19ஆம் தேதிக்கு மாற்றி வைத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியீடு செய்திருக்காங்க.

கோகுல் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்களை உங்களுக்காக கைவசம் வைத்திருக்கோம். முகேந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னையர் தின பாடலை வெளியீடு செய்திருந்தாங்க, அம்மா பாட்டு அப்படின்ற பாடல். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா நாம எப்படி உருவாக்குனாங்க, இதை இயற்றியதன் கதையை பற்றி கேட்க போறோம். அது மட்டும் இல்லாமல் செகு நந்தகுமார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து ஆர்டிஎன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது. இந்த ஒரு டெலி மூவி இதனை பற்றியும் நாம பேசி தெரிந்து கொள்ள போறோம். அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க அடுத்ததாக சிபு குமரன் மற்றும் சனா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

சிட்டி த ரோபோ அப்படின்னு சொல்லும் போது இந்திரன் திரைப்படம் நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த ரோபோக்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் இது ஒரு ஆச்சரியம், இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம்லாம் சொல்லவே முடியாதுங்க. அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகையில் பார்த்தீங்கன்னா முதல் பெண்மணிகளுடைய மாநாடு ஒன்று நடந்திருந்தது. அங்கு வந்து வங்காள மொழி உட்பட 11 மொழிகள் பேசும் மனித ரோபோ ஒன்று அறிமுக செய்யப்பட்டிருந்ததுங்க. உலகளாவிய கூட்டணியை ஏற்படுத்த 45 நாடுகளின் முதல் பெண்மணிகள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் இந்த பெண் ரோபோவும் வந்து பங்கேற்றிருந்தாங்க அப்படின்றத பலரும் வந்து பெருமையா சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்திருந்தாங்க. பார்க்கும் போதே வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா சுவாரஸ்யமா இருக்குங்க. இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது வளர்ந்துகிட்டே போகும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, எனக்கு இதெல்லாம் வராதுங்கன்னு சொல்லி நம்ம தள்ளி நிற்க கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. எல்லாத்திலும் கலந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால் தான் நாளைய உலகம் நமக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்குன்னே கத்துக்க வேண்டியதா இருக்குல்ல. சரி, நிகழ்ச்சியில் வாங்க அடுத்ததாக மஞ்சரி கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்களுக்காக.

மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை தொடர்ந்து நாம கேட்க போறோங்க. பாடல்களை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கான செய்திகள், அதனை தொடர்ந்து நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கம். எங்களுக்கு அழைத்து பேச மறந்துடாதீங்க.

கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இருநாள் அலுவல் பயணத்தின் நிறைவினை குறிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது சீன சகாவான ஜி ஜின்பிங்குடன் வெள்ளிக்கிழமை சந்திப்பினை நடத்துவார். 2017 பின் பெய்ஜிங்கிற்கு டிரம்ப் மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும். டிரம்ப் அமெரிக்காவிற்கு புறப்படும் முன் இவ்விரு தலைவர்களும் மதிய உணவுக்கும் தேநீர் அருந்துவதற்கும் சந்திப்பர் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீனாவுடனான தமது உறவு முன்பை விட வலுவாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என நம்புவதாக டிரம்ப் வெள்ளிக்கிழமை தனது த்ரூத் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். ஐநாவிற்கு மனிதநேய நிதியுதவியாக 1.8 பில்லியன் டாலரை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக அதன் தலைமைச் செயலாளர் அண்டோனியோஸ் கட்டரஸ் தெரிவித்துள்ளார். இந்த உதவி மில்லியன் கணக்கான மக்களுக்கு உதவும் என அவர் கூறினார். உலகில் மனிதநேய நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அத்தியாவசிய பொருள்களை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த நிதியுதவி பகிரப்படும் என்றார் அவர். கடந்த டிசம்பரில் ஐநாவின் மனிதநேய விவகார அலுவலகம் ஓச்சாவிற்கு 2 பில்லியன் டாலரை அமெரிக்கா வழங்கியது. அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திற்கு முன் ஓச்சாவிற்கு வாஷிங்டன் வழங்கிய நிதியுதவி அதிகமாகும். எம்இ ஹாண்டியஸ் உல்லாச கப்பலில் ஹந்தா நச்சுயிரி பரவலில் பாதிக்கப்பட்ட 6 பயணிகள் கடுமையான தனிமைப்படுத்தலுக்காக வெள்ளிக்கிழமை ஆஸ்திரேலியாவில் தரையிறங்குவர் என்று சுகாதார அமைச்சர் மார்க் பட்லர் தெரிவித்தார். அந்த 6 பேரில் 4 ஆஸ்திரேலியர், ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் 1 பிரிட்டன் நாட்டினர் உள்ளிட்ட நியூசிலாந்து நாட்டினர் 1. அவர்கள் அனைவரும் சிறப்பு விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் மேற்கொண்ட பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் மதியம் மேற்கு ஆஸ்திரேலியாவில் தரையிறங்கியவுடன் நடத்தப்பட்ட சோதனையில் அவர்களுக்கு தொற்று பீடித்துள்ளது கண்டறியப்பட்டதாக பட்லர் கூறினார். பிரிட்டனில் கடந்த வாரம் நடைபெற்ற ஊராட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பிரதமர் கேஸ் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தத்திற்கு மத்தியில் சுகாதார அமைச்சர் வெஸ்டர் திங் பதவி விலகியுள்ளார். ஸ்டார்மருக்கு எழுதிய பதவி விலகல் கடிதத்தில் பிரதமரின் தலைமைத்துவத்தில் தாம் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக ஸ்ட்ரீட்டிங் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஸ்டார்மருக்கு எதிரான போதுமான ஆதரவை ஸ்ட்ரீட்டிங் கொண்டுள்ளார் என த கார்டியன் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி 20 வரை ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நீண்டகால எரிசக்தி விநியோக ஒப்பந்தங்கள் குறித்து அவர் விவாதிப்பதுடன் இந்தியாவின் வியூக எண்ணெய் இருப்புகளை விரிவுபடுத்துவதற்கான ஆதரவையும் அவர் கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசிய போர் தொடங்கியதிலிருந்து அந்த வளைகுடா நாட்டிற்கு தலைவர்கள் பயணிப்பது அரிதாகவே மாறிவிட்டது. இப்பயணத்தினூடே அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நயானை மோடி சந்திப்பார். இவ்விரு தலைவர்களும் எரிசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடுவர் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நெருக்கடி எகிப்து நாட்டின் சிறு விவசாயிகளின் வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. கடுமையாக உயர்ந்துள்ள உரம் எரிபொருள் விலைகள் பல தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்யவும் அவர்கள் வேளாண் நிலத்தின் அளவை குறைக்கவும் வித்திட்டுள்ளன. உலகின் முக்கிய வர்த்தக தடம் ஹொர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் எரிபொருள் உர விநியோகத்தை பெருமளவில் பாதித்துள்ளன. விளையாட்டு. இத்தாலி பொது டென்னிஸ் போட்டி மகளிர் அரையிறுதியில் அமெரிக்காவின் கோகோ காஃபுஃப் ருமேனியாவின் சோரானா கிறிஸ்தேவாவை 6-4, 6-3 என வெற்றி கொண்டு இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார். அதன் மற்றொரு ஆட்டத்தில் உக்ரைனின் எலினா ஸ்விட்டோலினா போலந்தின் ஈகா ஸ்வியாடெக்கை 6-4, 2-6, 6-2 என நேரடி செட்களில் தோற்கடித்தார். முன்னதாக ஆடவர் காலிறுதிச் சுற்றில் இத்தாலியின் ஜெனிக் சினா ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லோஃபை 6-2, 6-4 எனும் செட்களில் வென்றார். ரஷ்யாவின் டெனில் மிட்வெடவ் ஸ்பெயினின் மார்டின் லவ்டுச்சியை 1-6, 6-4, 7-5 என வீழ்த்தினார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்த போரின் விளைவை நாம் அறிவோம். அந்த போர் உலக புவிசார் சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரியில் தொடங்கிய அந்த சண்டை மேற்காசிய பதற்றம் மட்டுமின்றி பன்னாட்டு தடைகளுக்கும் பொருளாதார போருக்கும் வித்திட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை, செங்கடல் வியூக வர்த்தக பாதை முடக்கம் உலக விநியோக சங்கிலி மீதான கவலையை அதிகரித்தது. ஆற்றல் துறை, பன்னாட்டு வர்த்தகம், உலகளாவிய போக்குவரத்து செயலாக்கத்தையும் பாதித்தது. மலேசியாவும் இந்த அழுத்தத்திலிருந்து விடுபடவில்லை. இருந்தபோதிலும் மக்களை இதிலிருந்து பாதுகாப்பதில் அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அந்த நெருக்கடியால் எரிபொருள் உதவித்தொகை ஜனவரியில் 700 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து ஏப்ரலில் 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரித்தது அதற்கான சான்றாகும். மக்களின் சுமையை குறைக்க அரசாங்கம் மடானி ரோன் 95 பூடி 95 முனைப்பை தற்காலிகமாக ஒருங்கிணைத்தது தேசிய நிலைத்தன்மையை பாதுகாக்கவும் நீண்டகால சவாலை தவிர்க்கவும் மேற்கொள்ளப்பட்ட வியூக நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மலேசியர்களில் 80% மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகவே பெட்ரோலை பயன்படுத்துவதாக நிதி துணை அமைச்சர் லியூ சின் டோங் அண்மையில் கூறியிருந்தார். பெரும்பாலான மக்கள் எரிபொருளை கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்துவதை அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. அதற்கு பிரதமர் டச்சு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த இல்லிலிருப்பு வேலை கொள்கை BDR முக்கிய ஆதரவாக அமைகிறது. அந்த கொள்கை எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதோடு நவீன பணிமுறையை எதிர்கொள்வதில் முதலாளிகள் தொழிலாளர்களிடையே சமநிலையை ஏற்படுத்துகிறது. தனியார் துறையும் பொதுச்சேவையில் நடைமுறைப்படுத்தப்படும் BDR-ஐ வரவேற்று அதனை பின்பற்றுகிறது. அது செலவினத்தை குறைப்பதோடு ஆள்பல நெறியையும் உற்பத்தியையும் நிலைநாட்டுவதில் பெரும் துணையாக உள்ளது. பொருளாதார கடும் சவாலை எதிர்கொள்வதில் போடி 95 முனைப்பை தவிர அரசாங்கம் உதவிகளை ஒன்றன் பின் ஒன்றாக அறிவித்தது. விவசாயிகள், சிறு தோட்டக்காரர்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் உற்பத்தியை அதிகரிக்கும் உதவிகளும் அவற்றில் அடங்கும். போடி மடானியின் கீழ் சிறு விவசாயிகளுக்கான மாதம் 200 ரிங்கிட் உதவி அவர்கள் மீதான கூட்டரசு அரசாங்கத்தின் பரிவை புலப்படுத்துகிறது. சிறு வணிகர்களின் நிதிச்சுமையை குறைக்க மாநில அரசாங்கங்களும் ஊராட்சி தரப்பினரும் அவற்றின் கண்காணிப்பின் கீழ் உள்ள மனைகளின் வாடகை விகிதத்தை குறைத்து வருகின்றன. இந்த உதவிகள் யாவும் பிரதமர் கூறியதற்கு இணங்க ஒருங்கிணைக்கப்பட்டதன் மூலம் ஏழ்மை நிலையில் உள்ளோர் உட்பட பல தரப்பினர் அதிக நன்மையடைகின்றனர். உலக நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வின் தாக்கத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் அணுகுமுறை மக்களின் பொருளாதார சுமையை குறைத்துள்ளதோடு தேசிய பொருளாதார நிலைத்தன்மையையும் உறுதி செய்துள்ளது. இதனிடையே அரசாங்கத்தின் இந்த முனைப்புகளையும் கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பல தரப்பினரின் ஒத்துழைப்பு அவசியமாகிறது. மக்கள் அரசாங்கத்தின் நோக்கங்களை அறிந்து புரிந்து கொள்ள சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் விளக்கங்களும் கருத்துகளும் முக்கியம். அரசாங்கத்தின் முடிவுகள் அவசரமாக எடுக்கப்படவில்லை. மக்களை பாதுகாக்கவும் விநியோக நிலைத்தன்மை உத்தரவாதத்தை உறுதி செய்யவும் அவை சீரிய ஆய்வுக்கு பின்னரே அறிவிக்கப்படுவதை மக்கள் உணர வேண்டும். லிட்டர் அடிப்படையில் எரிபொருள் பயன்பாடு குறிப்பிட்ட நிதியுதவி என்ற விவகாரத்தை மட்டும் சார்ந்திராமல் தேசிய கொள்கை மீதான மக்களின் நம்பிக்கையுடனும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் உடன்பட்டுள்ளன. இந்த புரிதல் நாடு நெருக்கடிமிக்க தற்போதைய சூழலை எதிர்கொள்வதில் அத்தியாவசிய கூறாக அமைந்துள்ளது. அதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நிரலில் மலேசியர்கள் எவரும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் இது உறுதி செய்கிறது. நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் S. கோகுலன்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் மங்கத்தில் இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை தாராளமா அழைத்து கேட்கலாம். யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அழைத்து கேளுங்க. அடிக்கடி அழைக்கும் நேர்கள் புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு குட்டி குட்டி நினைவூட்டல். இப்போ அடுத்ததாக வாங்க அனேகன் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: வணக்கம் குட்டி பாப்பா அஸ்வினி கிருஷ்ணசாமி குழுவாங்கல இருந்து பேசுறேன்.
1: ஆனா நான் இவ்வளவு பெருசா ஆன பேருக்கும் என்ன குட்டி பாப்பான்னு அழைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு.
0: குட்டி பாப்பா
1: மாதிரிதான்
0: இருக்கு. பதினஞ்சு
1: சரி, இதுக்குன்னு உங்களுக்காக பாடல் ஒளிபரப்பிடுறோம். என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: வீரம் படத்துல இருந்து நல்லவன்னு சொல்லுவாங்க.
1: ஏன் குறிப்பிட்டு இந்த பாடல்?
0: இந்த பாடல் குறிப்பிட்டுன்னு இல்ல, பொதுவா அஸ்வினிக்கும் தெரியும் நான் ரொம்ப ஏகேயோட ரசிகர். அதனால இந்த பாடல பகா லடாங் காட்டி அக்கா சரஸ்வதி ராமசாமி, தங்கச்சி ராதா ராமசாமி இவர்களுக்காகவும் விரும்பி கேக்குறேன். அஸ்வினி, இந்த பாடல் இறுதியில வந்து ஏகே ஒரு வசனம் சொல்லுவாரு, என்ன நான் சொல்றது அதையும் சேர்த்துக்கோங்க.
1: நிச்சயமா நிச்சயமா. மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி சார்.

0: காட்டுனீங்க.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

0: வித்தியாசமான பொருள் சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். நேர்கள் நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கம் இது. 2010 பிறகு உள்ள பாடல்களை அழைத்து கேளுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? கணவருக்காக கேட்க போறீங்களா? நண்பர்களுக்காக கேட்க போறீங்களா? அப்பா அம்மாவுக்காக கேட்க போறீங்களா? யாருக்காக வேணும்னாலும், யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக பாடலை கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 மறுபடியும் சொல்றோம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 அழைத்து பாடலை கேளுங்க.

0: பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/பாபாஸ்

0: பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். இளமை உல்லாசம் அங்கத்தில் நினைச்சவங்களுக்காக பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்ததாக ஒரு நேர அழைப்பு இருக்காங்க, அவங்களோடு பேசலாம்.
1: ஹலோ, ஹாய், என் பேரு ஆஸ்டின். நான் அது வந்து சிராஸ்ல இருந்து கால் பண்றேன்.
0: ஆஸ்டின், யாருக்காக இப்ப பாடலை கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: இப்பதான் வந்து மதுரையை வந்து முடிஞ்சு இல்லையா, நான் என்னோட மீ என்னோட அம்மாக்காக நான் இந்த பாட்டு நான் டெடிகேட் பண்ணலான்றேன்.
0: அட்டடா, என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: இது வந்து ஆக்சுவலி ஒரு லவ் சாங் தான், பட் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெடிகேட் டு மை மாம். ஆக்சுவலி அந்த அவள் உலக அழகி அந்த சாங்.
0: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததான் அந்த பாடலை நாம கேட்கலாமா?
1: யா ஷூர்.
0: நன்றி ஆஸ்டின்.

0: அவள் உள்ளக அழகி அப்படின்ற இனிமையான பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, நீங்களும் நினைச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: ஜான் ஜஹூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜான், சொல்லுங்க, யார நினைச்சீங்க, யாருக்காக பாடலை கேட்க போறீங்க?
1: என் மகளுக்காக.
0: அடடா, மகளுக்காக என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: ரஞ்சிதமே பாட்டு, விஜயோட
0: ரஞ்சிதமே. சரி, ஏன் திடீர்னு மகளுக்காக பாடல்?
1: எப்பவுமே அந்த வாயில அதான் வந்துகிட்டு இருக்கு, அந்த பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கும்.
0: சரி சரி, நிச்சயமா அடுத்ததாக உங்க மகளுக்காக பாடலை கேட்கலாம். உங்க மகள் பெயர் என்ன?
1: பிரியோஷா.
0: பிரியோஷா, சரி சரி, நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: யமுனா, யமுனா சொல்லுங்க, யாருக்காக இன்றைக்கு பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டீச்சருக்காக நான் கேட்க போறேன்.
0: அட்டட்டா, யார் அவங்க, ஏன் உங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு அவங்க பேரு ஜுவானிதா டீச்சர். அவங்க வந்து இப்ப பினாங்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து என்னோட, நான் வந்து பஹாங்ல இருக்கேன். அவங்க வந்து ஆரம்பத்துல நான் இங்க ஃபார்ம் 1 படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா வந்தாங்க. சோ அப்ப இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் அவங்க கூட நான் டிராவல் பண்ணேன். ரொம்ப ஒரு இடத்துல ரொம்ப ஒரு அருமையான டீச்சர் அவங்க எங்களுக்கு. ஆமா, நிறைய ரொம்ப கைட் பண்ணுவாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. அது அதாவது மறக்க முடியாது. ஆனா இன்னமும் எங்கிட்ட என்னோட கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு டீச்சர்.
0: இந்த வார இறுதியில ஆசிரியர் தினம் வருதுனால உங்களை நினைவு கூறலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க.
1: ஆமா, எப்போதுமே நினைவு கூறலாம். அவங்க எப்போதுமே ஏன் பிறந்தனால, என் பிள்ளைங்க பிறந்தனாலும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்த்து அனுப்புவாங்க.
0: பாருங்க, எவ்வளவு உங்களை நினைவிலேயே வைத்திருக்காங்க ஒரு மாணவி தானே அப்படின்னு நினைக்காம.
1: ஆமா, ஏன்னா அதையும் தாண்டி ஒரு பாண்டிங் நம்மளுக்குள்ள அந்த இருக்கு.
0: சரி, அவங்களுக்காக என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: அவங்களுக்காக பாட்டு வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து என்ன பட்டது, ஐயோ டக்குன்னு வர மாட்டேது. அந்த டான்ஸ் ஆடுவாங்களே ஐஸ்வர்யா, டபுள் ஆக்ஷன். ஓகே, ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு கண் முதலாம் பாட்டு.
0: குறிப்பிட்டு இந்த பாடல கேக்குறீங்க அழுத்தி.
1: ஓகே, ஏன்னா இந்த பாட்டுக்கும் எனக்கும் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு மெமோரி என்னன்னா, இந்த பாட்டு தான் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டான்ஸ் ஆடுறது.
0: சரி,
1: அந்த ஸ்கூல் டைம், ஏன்னா ஸ்கூல் டைம் மெமோரி நமக்கு
0: அவங்களோட.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனங்கள் களத்தில் இறங்கி மக்களின் தேவைகளை, குறிப்பாக இளையோர் உள்ளிட்ட சிறு வணிகர்களின் தேவைகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். தொழில் முனைவோரின் உண்மையான தேவைகளையும் சவால்களையும் நேரடியாக கண்டறிந்து அவர்களுக்கு உதவ சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் பள்ளி சிற்றுண்டி சாலையில் மாநில சுகாதாரத்துறை மேற்கொண்ட சோதனையில் எலியின் எச்சங்கள் காணப்பட்டதைத் தொடர்ந்து அதனை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் நாள் வரை அந்த சிற்றுண்டி சாலை மூடப்பட்டிருக்கும் என மாநில கல்வி இயக்குநர் முகமது ஜைனுடின் மட்சஹாட் தெரிவித்தார். பங்கோர் தீவின் கடலோர பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணியில் நேற்று மேலும் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. இதன் மூலம் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. காணாமல் போன எஞ்சிய 4 தேடும் பணி 5வது நாளாக இன்று காலை 7 தொடங்கப்பட்டதாக பேராக் மாநில மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM தெரிவித்துள்ளது. கொக்கேன் வகை போதைப் பொருளை அதிக அளவில் கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக தேடப்பட்டு வந்த பிரிட்டிஷ் நாட்டவரை தேசிய குற்றவியல் நிறுவனம் NCA ஸ்பெயினில் தடுத்து வைத்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல், பணமோசடி, போலி கடப்பிதழ் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த 49 சைமன் டத்தன் பெனிட்ராம் நகருக்கு அருகில் கைது செய்யப்பட்டார். தாய்வானுக்கு அமைதி நிலைத்தன்மைக்கான ஆதரவையும் கடப்பாட்டையும் வெளிப்படுத்திய அமெரிக்காவுக்கு அதன் வெளியுறவு அமைச்சர் லின் சியாலாங் நன்றி தெரிவித்தார். சீனா உரிமை கோரும் தைவானின் மிக முக்கியமான பன்னாட்டு ஆதரவாளராக அமெரிக்கா விளங்குகிறது. பெய்ஜிங்கில் சந்தித்துக் கொண்ட அதிபர் ஜி ஜின்பிங்கும் அவரது அமெரிக்க சக டொனால்டு டிரம்பும் தைவான் விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினர். விளையாட்டு கார்பந்து. வரும் ஞாயிற்றுக்கிழமை சுல்தான் முகமது அரங்கில் நடைபெறும் செமி ப்ரோ A1 லீக் போட்டியை முன்னிட்டு இமிகிரேஷன் FC அணியின் சவாலை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கிளந்தான் ரெட் வாரியர்ஸ் FC மத்திய திடல் ஆட்டக்காரர் ஜுல்ஷாரப் ஜுல்கிஃப்லி சக விளையாட்டாளர்களுக்கு நினைவூட்டியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

தொலைக்காட்சியில பார்ப்போம் இந்த ஒரு படத்தை தான் வந்து பற்றி சார்ந்து நாம பேச போறோம். இப்ப முதல்ல தொடக்க பாடலை கேட்டு வரலாம். வர்மன் இளங்கோவன் மற்றும் குழுவினர் கொண்டு வராங்க.

இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடக்க பாடலையே நாம வந்து வர்மன் இளங்கோவன் இசையில் ஸ்ருதிஷ் திருமாறன் வரிகளில் வர்மன் இளங்கோவன் மற்றும் சங்கரி கிரிஷ் கொண்டு வந்திருந்த பாடலை நாம கேட்டதோ, அதனை தொடர்ந்து இப்போ சற்று முன்னதாக மணி வில்லன்ஸ் மற்றும் கேஷ் வில்லன்ஸ் இணைந்து கொண்டு வந்த பாடலை தான் கேட்டிருந்தோம். சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். கிடா சுங்காய் புத்தானி காந்தி மண்டப நிர்வாக ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பூச்சி ரவி அவர்களுடைய உறவுகள் சமூக மேடை நாடகம் நடைபெற போகுது. மேடை நாடகம் அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் ஒரு தனி நாட்டம் இருக்கும். இங்கு நுழைவு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி 5ஆம் மாதம், அதாவது இன்று மாலை மணி 6:30 காந்தி ஹால் சுங்காய் புத்தானியில் இந்த ஒரு மேடை நாடகம் நடைபெற உள்ளது. அதனால முடிந்த வரையிலும் இதில் கலந்து கொள்ளுமாறு அவங்களும் அழைச்சிருக்காங்க.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் மண்டியின் நட்சத்திரம் நிகழ்ச்சியிலிருந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பாடல்கள் நம்ம மனசுக்கு நெருக்கமான பாடல்களா இருக்கும். அந்த பாடல்களை எல்லாம் கேட்டாதான் அன்னையர் தினமே அப்படியே பூரணமான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முகேன் ராவ் பாத்தீங்கன்னா அம்மா பாட்டு அப்படின்ற ஒரு பாடலை வெளியீடு செய்திருந்தாங்க. சமூக வலைதளத்துல நிறைய பேரும் பார்த்து அந்த பாடலை ரசித்திருந்தோம், கேட்டிருந்தோம். இப்ப அவர் குரலிலேயே கேட்க போறோம். வணக்கம் முகேன் ராவ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: நலமா, சிறப்பா இருக்கும். சரி, இந்த அம்மா பாட்டு அன்னையர் தினத்திற்கு வெளியீடு செய்திருக்கீங்க. எப்படி அம்மா பாட்டு செய்யணும்னு தோணுச்சுன்னு கேட்க முடியாது இல்லையா? ஆனா ஏன் இந்த ஒரு சூழல்ல இந்த ஆண்டு இப்ப செய்யணும்னு தோணுச்சு, அந்த ஒரு காரணத்தை சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலி நிறைய சாங்ஸ் வந்து நிறைய பாடல்கள் இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, எப்போ அடுத்த பாட்டு, இப்போ அடுத்த பாட்டு. ஸோ அந்த டைம் அன்னையர் தினம் வரப்ப பட்டன சரி அன்னையர் தினம் பாட்டு ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் வந்துட்டு, ஆஷாமா வந்து எனக்கு நீங்க ஏன் அவரு பாட்டு செய்யக்கூடாது, அம்மா பாட்டு பட்டன் பண்ணுங்க அப்படின்னு. சரி, நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ போயிட்டு தென் ஒரு பாடல் ஒரே ஒரு வரி மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு, கருங்கூந்தல் கருத்தாலும் அப்படின்னு. கருங்கூந்தல் நரைச்சாலும் கண்ணியமே காத்தி நிற்பார் அப்படின்னு, அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் பாட்டு அப்படி எழுதிட்டேன். அது ஒன் டேல செஞ்ச பாட்டு.
0: அட்டா, ஒரே நாள்லயே செய்திருக்கீங்க. ஆனா அந்த ஒரு வரியிலேயே அம்மா அப்படின்றவங்க தான் நமக்கு நிச்சயமா ஞாபகம் வருவாங்க. இந்த வரிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வரிகள் அமைத்த அந்த ஒரு பயணம் எப்படி இருந்தது?
1: ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் தான். ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டுடியோ ரெக்கார்டிங் போகிறப்ப வந்து இந்த பாட்டோட ஸ்ட்ரக்சர் சொன்ன இல்லையா, ஒரே ஒரு வரி தான் எங்கிட்ட இருந்துச்சு. பட் அந்த ஒரு வரியை பேஸ் பண்ணி மத்த எல்லா வரிகளும் அது எப்படி இணைஞ்சிச்சுன்னு என்னால இருந்து இப்ப வரைக்கும் யோசிக்க முடியல.
0: சரி சரி, இப்போ அன்னையர் தின பாடல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள் இருந்திருக்கு இல்லையா இந்த இத்தனை ஆண்டு காலமாக, அதில் எந்த ஒரு பாடலுடைய ஒரு ஒரு நினைவோ நீங்க ஒரு அம்மா பாடல உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எந்த பாடல் உங்க மனசுல இருந்துகிட்டே இருந்தது?
1: எனக்கு வந்து ரெண்டு மூணு பாடல் இருக்கு. இப்ப இந்த அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதோட லிரிக்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீயே நீயே நானே நீயே அந்த பாடலும் அது ஒரு மாதிரி மாடர்னான டச்ல இருக்கும், பட் அந்த லிரிக்ஸ் டீப்பா இருக்கும். இந்த ரெண்டு மூணு பாடல்கள் தான் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனும் கூட.
0: சரி, இப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க, அந்த பாடல உங்களை பாட வைக்கலன்னா நேர்களை எங்கள்ட்ட கோச்சுக்குவாங்க. அதனால அம்மா பாட்டை ஓரிரு வரிகள் இப்போ எங்களுக்காக பாட முடியுங்களா?
1: கருங்கூந்தல் நரைச்சாலும் கன்னிமய காத்து நிப்பா, வெயில் அடிச்சு எரிச்சாலும் உன்னியழிப்பா, பத்து மாசம் சுமக்கும் பாரத்த பத்து யுகம் கடந்தா கூட தீர்க்க முடியுமா, எங்கூரு சாமிய வீட்டுல வச்சுத்தான் உன்னோட பாவத்தை நீ கழிக்க முடியுமா.
0: இந்த பத்து மாசம் அப்படின்ற கட்டம் வந்து உங்க சமூக வலைதளத்துல எல்லாம் பதிவேற்றம் செய்த போது நிறைய பேர் வந்து அப்படி ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்காக ஒரு பரிசையாவே கொடுத்துருக்கீங்க இந்த பாடல இல்லையா. அடுத்த பாடல் எந்த பாணியில இருக்கும், என்ன செய்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: ஓகே, அடுத்த பாடல் வந்து இப்போதைக்கு வந்து என்னென்ன நடக்குதுன்னா, படங்கள் ஒரு ஆறு படங்கள் நடிச்சிட்டேன், ஆறு படங்கள் இந்தியா படங்கள். சோ அதுல இரண்டு படங்கள் வந்து இந்த வருஷம் வந்து விளையாட்டுக்கு வெயிட் பண்றாங்க, ரெடியா இருக்கு. அதை தவிர்த்து வந்து ஒரு என்னுடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பாடல்கள் இந்த வருஷம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் இருக்கு. அதுல வந்து காதல் பாடல்கள் இருக்கும், நட்பு பாடல்கள் இருக்கும், அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஒன் பை ஒன் அப்டேட் பண்றேன் என்னோட சமூக வலைதளத்துல.
0: நிச்சயமா நீங்க எது செய்தாலும் மினல் எஃப்எம் பக்கமா மணி நட்சத்திரம் பக்கமா எதிர்பார்த்து காத்திருப்போம்.
1: கண்டிப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: மிக்க நன்றி இன்றைக்கு உங்க நேரத்தை எங்களோட பேசியதற்கு.
1: தேங்க்யூ அஸ்வினி.

0: முகேன் ராவ் கொண்டு வந்த அம்மா பாட்டு கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காகவே நேரலையா யாரெல்லாம் வராங்க அப்படின்றத முன்னதாகவே நாங்க சொல்லியிருந்தோம். அதற்கு முன்னாடி மீண்டும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மற்றும் தான் ஸ்ரீ கே ஆர் சோமா அரங்கத்தின் கலை கலாச்சார ஆதரவுடன் மகரம் அமைப்பின் ஒருங்கிணைப்பில் பூச்சி ரவி அவர்களின் உறவுகள் அப்படின்ற மேரி நாடகம் இன்று மாலை 6:30 சுங்காய்ப்பத்தானி காந்தி மண்டபத்தில் அரங்கேறவிருக்கு. குடும்ப உறவுகள், பாசத்தையும் உணர்வுகளையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா அண்மையில தலைநகரில் வெற்றிகரமாக மேடையேறி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது. அதன் தொடர்ச்சியாக தான் இப்ப சுங்காய்ப்பத்தானில இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. மேலும் நாளை பேரா மாநில கலை கலாச்சார மண்டபத்திலும் இந்த மேடை நாடகம் நடைபெற உள்ளது. நுழைவு முற்றிலும் இலவசம்ங்க. உங்களுக்கு மேடை நாடகங்கள் பிடிக்கும், இதனை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கலந்து கொள்ளலாம். கலைநயமிக்க இந்த உணர்வு பூர்வமான நாடகத்தை குடும்பத்துடன் வந்து கண்டு ரசிக்க அனைவரும் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். சரி, இன்றைக்கு நம்முடைய நேர்காணலும் இப்ப தொடங்க போகுது. செக்கு நந்தா குமார், செக்கு நந்தகுமார் அப்படின்ற தலைமையை பற்றி ஜேம்ஸ் மற்றும் கயல் விழி பேச வந்திருக்காங்க. வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அஸ்வினி,
0: நல்லமா இருக்கும். சரி, இன்றைக்கு வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஏன்னா செகு நந்தகுமார் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஆசிரியருக்கான டெலி மூவி அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. மாணவர்கள் பிள்ளைகள் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா இருந்திருக்கும், ஒரு பக்கம் சவாலாவும் இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி போனது அப்படின்னு தான் முதல்ல கேட்க போறோம். செகு நந்தகுமார் அப்படின்ற டெலி மூவில ரெண்டு பேருமே நடிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதை பத்தி கேட்கிறோம். வரும் May 20 இரவு மணி 9 TV 2 ஒளிபரப்பாக உள்ளது. சரி, நீங்க ரெண்டு பேருமே தமிழ் பள்ளியில படிச்சவங்க இல்லையா, இந்த நாடகத்துல நடிக்கும் போது, இந்த ஒரு நிகழ்ச்சியில நடிக்கும் போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? முதல்ல அதோடு தொடங்கலாமே.
1: நான் SJKT சீஃபில் தமிழ் பள்ளியில தான் படித்தேன். இந்த டெலிமூவில நடிக்கும் போது என்னோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, அந்த மாணவர்களை பார்க்கும் போது அந்த இடத்துல நான் இருந்த ஒரு ஞாபகம் எனக்கு வந்தது. அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த அதே மாதிரியான உணர்வு எனக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்ம இருந்திருக்கோம், நம்ம ஆசிரியர்களும் இந்த மாதிரி தானே இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஃபிளாஷ்கட் பண்ண மாதிரி, எல்லாமே ஃபிளாஷ்பேக் மாதிரி எனக்கு வந்துட்டு போனது. அது ஒரு அந்த உணர்வே வேற மாதிரி இருந்தது. அந்த பள்ளியில இருக்கும் போது நாங்க எங்க ஷூட் பண்ணியிருந்தோம்னா SJKT லாடாங் கைரோ மந்தின்ல இருக்கிற தமிழ் பள்ளியில தான் அது வந்து ஷூட் பண்ணோம். அந்த பள்ளியில இருக்கும் போதே எனக்கு என்னோட பள்ளியில இருந்த ஒரு உணர்வு, அது வார்த்தையால சொல்ல முடியல, அப்படி ஒரு உணர்வு அது.
0: நீங்க சொல்லுங்க.
2: சோ எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் என்னோட தமிழ் பள்ளியோட ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா ஒண்ணு ரெண்டு இல்ல, நான் கிட்டத்தட்ட 3 தமிழ் பள்ளிகள் மாறி மாறி படிச்சேன். சோ அப்படின்னும் போது
0: இந்த மாதிரி மாறி மாறி
2: என்னோட அப்பாவுடைய காரணம், வேலை மாற்றங்கள் காரணனால இந்த மாதிரி மாறி மாறி நிறைய இடங்களுக்கு போய் படிக்க வேண்டியது இருந்துச்சு. சோ அவ்வளோ ஒரு நிறைய நல்ல அனுபவங்கள் இருந்த இடத்துல இங்க போய் உட்காரும் போது அந்த பிள்ளைகள் அவங்களோட குறும்புத்தனங்கள், அந்த சத்தம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே சத்தங்களை கேட்கறதுக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளும் இப்படிதானே பண்ணிருப்போம், இப்படிதானே டீச்சர்ஸ் வந்து நம்ம கிட்ட கத்தி இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
0: நிச்சயமா அந்த ஒரு நினைவை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேசலாம். நாளை வந்து ஆசிரியர் தினம், ஆசிரியரா நடிக்கிறதுக்கு எது ரொம்ப சவாலா இருந்தது? ஆசிரியரா இருக்கிறது சவால் தான், ஆனா நடிக்கும் போது எது ரொம்ப சவாலா இருந்ததுன்னு சொல்லுங்க.
1: என்ன சவாலா இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம பள்ளியில படிக்கும் போது நான் ஆசிரியர்கிட்ட அடி வாங்காத அடி எல்லாம் கிடையாது, அப்படி ஒரு அடி. ஆனா இப்போ வந்து பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறதா இருக்கு,
0: அந்த அனுமதி கொடுக்கப்படல.
1: அந்த அனுமதி நமக்கு கொடுக்கப்படல. அப்படி இருக்கும் போது நிறைய சவால்கள் அது இருந்ததுல. இப்ப இந்த மாதிரி இப்ப பசங்க சேட்டை பண்ணாங்கன்னா இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, இது எந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்றது வந்து கொஞ்சம் புதுமையா தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னெல்லாம் நம்ம அவன சட்டை பண்ணிட்டு அடிச்சிருவோம், வாங்கி பண்ண மிதிச்சிருவோம், அதை திருவோம். ஆனா இப்ப அதெல்லாம் முடியாது. சரி, அது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அவங்களை திருத்துறதுக்கு? சோ அது கொஞ்சம் சவாலா இருந்தது.
0: உங்களுக்கு ஆசிரியர்
2: வந்து அந்த நேரத்துல வந்து பிள்ளைகள் கூட நிறைய சீன்ஸ் இல்ல,
0: சரி,
2: பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆசிரியையா நம்மளோட நெளிவு சுழிவுகள் எப்படி இருக்கணும், எவ்வளவு அழகா வந்து நம்மள நம்ம கொண்டு போனோம், கொஞ்சம் எவ்வளவுதான் வெளியே வந்து நம்ம நல்லா சிரிச்சுட்டு நல்லா பயங்கரமா இருந்தாலும் அங்க ஆசிரியா போய் நிற்கும் போது ஓகே கயல் டேக் ரெடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் சவாலா இருந்துச்சு. அடக்கொடக்கமா இருக்கணும்
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாம் அப்படின்னா என்ன பாடல் கேட்கலாம்?
1: வெண்பா திரைப்படத்துல இருந்து உன்னிடத்தில் பாடல்.
0: ஏன் குறிப்பிட்டு இந்த பாடல்
1: தெரியல, அந்த பாட்டு கேட்டா ஒரு மாதிரியான ஃபீல்,
0: ஒரு ஒரு உணர்வு வருது.
1: பண்ணணும்னு.
0: அபிநந்தன் மற்றும்
1: என்னன்னு சொல்றது
0: பர்மன் இளங்கோவன் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

0: சரி, ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு செகு நந்தகுமார் அப்படின்ற தலைமுறையை சார்ந்து இன்றைக்கு ஜேம்ஸ் ஆரோக்கியசாமி மற்றும் கயிறுவிழி நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆசிரியர் கேள்வியை விட. உங்க கூட நீங்க வந்து இயக்குனர் கூட பணியாற்றி இருப்பீங்க, ஆர்.எம்.எஸ். சரா அவர்களோடு பணியாற்றி இருப்பீங்க. அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கையில் நீங்க சொல்லுங்க.
0: சரி, என்ன இது தள்ளி விட்டீங்க அவங்க கிட்ட? எல்லா கேள்விக்கும் நீங்க தானே முதல்ல பதில் சொன்னீங்க.
2: நான் தள்ளி விட்டேன், இப்ப தள்ளி விட்டாரு. சரி, ஆக்சுவலி ஆர்.எம்.எஸ். சரா அண்ணனை பத்தி சொல்லணும்னா, எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல நமக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல உங்களால முடியும் கையால் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு என்னோட முதல் நடிப்பே வந்துட்டு அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான், விச் இஸ் நரிகள் அப்படின்ற மூவி, தியேட்டரிக்கல் மூவி. அதுதான் என்னோட முதல் நடிப்பே. அதுவும் என்ன வந்து எம்சி செய்ய சொன்னாங்க, வந்த விஷயன்றனால போய் நின்றுட்டேன். அது ஒரு கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் வரும், பட் அந்த நேரத்துல எனக்கு அவர் அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாரு, நீங்க செய்யுங்கம்மா உங்களால முடியும்னு. அண்ட் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன பிடிக்கும்னா, இதே நந்தகுமாருக்கு வரும்போது அவர் தான் கால் பண்ணார். இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் கொஞ்சம் கூட இருக்குமா, சப்போர்ட்டிங் தான், பட் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சீன்ஸ் இருக்கும், நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்ன. அண்ணன் எப்படி நான் எப்படி செய்ய முடியுமா, எனக்கு அவ்வளவு அனுபவங்கள் இல்ல. இல்லமா பாத்துக்கலாம், நீங்க வாங்க செய்ய முடியும். அந்த அந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அண்ட் ரொம்ப அப்படி அந்த அந்த செட் வந்து அவர் கூட வேலை செய்யும் போது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்டா கேதான் இப்படிதான் அப்படி இருக்காது, செய்யுமா இது கொஞ்சம் இப்படி மாத்திக்கலாமா அப்படிதான் பேசுவாங்க. சோ ரொம்ப இலகுவா இருக்கும் அவர் கூட வேலை செய்யறது. அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனுபவம். யா
1: இது முதல் தடவை நான் ஆர்.எம்.எஸ். சார் அண்ணன் கூட வந்து ஒர்க் பண்ணுறது. முதல் அவர் கால் பண்ணி, ஜேம்ஸ் இந்த மாதிரி ஒரு டெலிமோ நம்ம செய்ய போகிறோம், கதை என்னன்னு சொல்லிடுறேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே தமிழ் பள்ளி சார்ந்து ஏதாவது ஒரு கதையில் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அது வந்து எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் எனக்கு தமிழ் பள்ளி சம்மந்தப்பட்டிருக்கா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கும் தமிழ் பள்ளிக்கும் உண்டான அந்த நெருக்கம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத ஒன்று. எனக்கு தமிழ் பள்ளினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் பள்ளியில் நீங்கள் ஒரு டீச்சராக நடிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு சொல்கிறதுக்கு என்ன, ஆமாவா அப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணதெல்லாம் நடக்குது அந்த மாதிரி இருந்தது. அதே கையில் சொன்ன மாதிரி செட்டில் கூட ஆர்.எம்.எஸ். சார் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எங்களால் வந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது, எங்களால் வேண்டியதுக்கு தர முடிஞ்சது. அது அது அழகாக எங்ககிட்ட இருந்து வாங்கிடுவார். அது ஒரு ஒரு விஷயம் நாங்கள் ஆர்.எம்.எஸ். சார் அண்ணன் கிட்ட பார்த்தது.
0: சரி, நிச்சயமா இப்போ அவருமே அழைப்பில் இருக்காரு. அவரும் என்ன சொல்றாரு உங்களை சார்ந்து, இந்த படப்பிடிப்பு சார்ந்து அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
3: ஓகே, வாத்தியார் வாத்தியாரோட பணி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட சேவைகளை வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க காலகாலமா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மாணவர்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்க அங்கேதான் இருப்பாங்க. சோ அது வந்து எத்தனை பேர் திரும்பி பாக்குறாங்க பாக்கல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு சரியா தெரியாதுல்ல. சோ அந்த விஷயத்த வந்து நினைவுபடுத்தணும். சோ அதே நேரத்துல வந்து பள்ளிக்கூடத்துல வந்து சில விஷயங்களும் நடக்கலாம், அது நல்ல விஷயங்களும் நடக்கும், சில தப்பான சில விஷயங்களும் நடக்கும். பட் அது கூட வந்து அது பாசிட்டிவான ஒரு விஷயத்துல காட்டணும், தெரியப்படுத்தணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதே நேரத்துல வாத்தியரை யாருமே மறந்துடக்கூடாது வாழ்க்கையில. ஏன்னா அவங்க இல்லைன்னு சொன்னாக்கா நமக்கு இந்த கல்வி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். வாட்டவர் அப்பா அம்மா வீட்டுல பாடம் சொல்லி கொடுக்கறது வேற, வாத்தியாருங்க அவங்க சொல்லி கொடுக்குற விஷயம் வேற, சரிங்களா? சோ அதுக்காக அவங்க எவ்வளவு தியாகம் பண்றாங்க. நம்ம வீட்டுல ஒரு ரெண்டு பிள்ளைங்களை வச்சிருந்தாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம

0: மேனேஜ் பண்றது இன்னும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஒரு கிளாஸ்ல குறைஞ்சது ஒரு 40 பேர் 42 பேர் இருப்பாங்களா. இவங்களை மேனேஜ் பண்ணணும். ஒரு ஆள் ஒரு கேட்டகரியில இருப்பாங்க, அவங்க கிட்ட அனுசரிச்சு போகணும், சில விஷயத்த சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் மீறி அவங்களுக்கு அவங்க அவங்க மைண்ட்ல வந்து அந்த கல்வியை கொண்டு போய் வைக்கிறது வந்து நாட் ஈஸி, அதான விஷயமே கிடையாது. அந்த விஷயத்த வந்து கையில எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னைக்குமே வாத்தியார்களை நம்ம மறந்துடக்கூடாது வாழ்க்கையில அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்கணும் சொல்லிட்டுதான் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட இந்த வாத்தியார் சம்பந்தப்பட்ட விஷயத்த சூஸ் பண்ணுங்க.
1: சரி, நீங்க வந்து திரையுலகில் வந்ததுனால இந்த ஒரு விஷயத்த வந்து முன்னிலையில நிறுத்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர், மறக்க முடியாத ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு இந்த நேரத்துல நினைவு கூறுவீங்க?
0: இல்ல அப்படி கேட்டீங்கன்னாக்கா நெகட்டிவான பதில் தான் எங்களால கொடுக்க முடியும். ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இந்த படங்களை இந்த செகு நந்தகுமாரை பார்த்தாங்கனாக்க சில விஷயம் தெரிய வரும். அதுக்குன்னு ரொம்ப ராங்கி பிடிச்ச பையனா கிடையாது, சரியா படிக்க மாட்டேன், ரொம்ப கொஞ்சம் அறந்த வாழ் மாதிரி கொஞ்சம் அங்கங்க ஓடிக்கிட்டே கிடப்பேன், சில விஷயத்த போக்கஸ் பண்ண மாட்டேன் நானு. சோ அது பண்ணாதனால என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம், எல்லாமே எல்லா இடத்துக்கும் வந்து சேர்ந்துட முடியாதுல்ல.
1: ஆமா நிச்சயமா.
0: சோ அந்த மாதிரி ஆனா எனக்கு நிறைய வாத்தியார்களை தெரியும். மிஸ்டர் கன் அப்படின்னு ஒரு வாத்தியார், ஏன்னா அவரையே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது வரைக்கும் மறக்க முடியாதுன்னாக்கா அவர் தான் எங்க பார்த்தாலும் என்ன அடிச்சுட்டு
1: இருப்பாரு. அவர் அன்றைக்கு அடிச்ச அடிதான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பேசுதே இல்லையா?
0: ஆமா ஆமா. சோ அதாவது அந்த வாத்தியாருங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சில விஷயம் இருந்தாலும் கூட எதுக்காக நம்மள வந்து தொட்டு அடிக்கிறாங்கன்னா ஒரு உரிமையில அடிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து நம்ம நல்லா இருக்கணும் அதுக்குன்னு போட்டு அந்த அடி இந்த அடி அப்படி எல்லாம் இல்ல, சும்மா ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு அடி, அது வந்து நெகட்டிவ் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப உள்ள பேரண்ட்ஸ்க்கு தான் அதான் சொல்றேன் நானு, அதாவது வாத்தியாருங்க பிள்ளைங்களை கண்டிச்சாங்கனாக்கா அது ஹெல்த்தியான ஒரு விஷயமா எடுத்துங்க. ஏன்னா அவங்க அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க.
1: நன்றி நன்றி சார். ஆரம்ப சரா அவர்கள் நம்மோடு பேசியிருந்தாங்க, உங்களை பத்தியும் சரி படப்பிடிப்பு பத்தியும் சரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சரி, அவர் வந்து அவருக்கு பிடிச்ச ஆசிரியர், மறக்க முடியாத ஆசிரியர் யாரையும் சொல்ல முடியாதுங்க, நான் கொஞ்சம் சுட்டி பையன் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் யாரு, அந்த ஒரு நபரை ஏன் உங்களால மறக்கவே முடியாது அப்படின்றத சொல்லுங்களேன்.
2: எனக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் ஆசிரியர் வந்து திருமதி தமிழ்செல்வி அவங்க, அதுக்கப்புறம் திருமதி லதா, அதுக்கப்புறம் தமயந்தி, திருமதி சுமதி, இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, திருமதி புஷ்பராணின்னு சொல்லிட்டு.
1: சரி,
2: இவங்க கிட்ட வாங்காத அடியே கிடையாது, அப்படி ஒரு அடி. அடி ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நான் இப்போ இந்த இப்ப இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு முன்னோடி அவங்க தான் நான் சொல்லுவேன். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னால முடியாதுன்னு நினைச்ச இடத்துல எல்லாமே வந்து உன்னால முடியும்னு அடிச்சு என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்க. என்னை முன்னிலை நிறுத்தி என் அழகு பார்த்தாங்க. நிறைய விஷயத்துல வந்து போட்டிகளில் நான் பங்கெடுத்து அதில் நான் வின் பண்ணி, திருக்குறள் போட்டி, அப்புறம் இங்கிலீஷ் ஸ்டாரி டெல்லிங், அதுக்கப்புறம் சாஜா, இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்து என்னை பங்கெடுக்க வச்சு அதில் நான் வின் பண்ணி என் அழகு பார்த்தவங்க அவங்க. ஸோ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்களால மறக்கவே முடியாது.
1: நீங்க சொல்லுங்க, உங்களால மறக்க முடியாத ஒரு ஆசிரியர், பிடிச்ச ஆசிரியர்.
3: இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரியர் பத்தி சொன்னாங்க. சோ என்னோட வாழ்க்கை கதை பாத்தீங்கன்னா, என்னோட முதலாம் ஆண்டு நான் வந்து மலாய் பள்ளி மாணவி. சோ கொண்டு போய் பேரண்ட்ஸ் வேற வழி இல்லாம அங்க சேர்த்துட்டாங்க. சோ அடுத்து ரெண்டாம் ஆண்டு போகும்போது நான் வந்து தமிழ் பள்ளிக்கு தான் போனோம். பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தமிழுக்கு தான் போனோன்ற ஒரு இது, ஆனா அந்த டைம்ல வந்து பஸ் சுத்தி கிடைக்கல. சோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த டைம்ல ஒண்ணுமே தெரியாது, வெறும் அந்த நவம்பர் டிசம்பர்ல பேரண்ட்ஸ் உட்காந்து சொல்லி கொடுத்ததுதான் படிச்சுட்டு கொண்டு போய் என்ன அந்த ரெண்டாம் ஆண்டு சேர்க்கும் போது ரொம்ப யோசிச்சாங்க, பிகாஸ் தமிழே தெரியல.
1: சரி,
3: அந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கோன்னு அங்க அந்த அந்த ஒரே ஒரு ஆசிரியை, அவங்க நினைக்கலன்னா இந்நேரத்துக்கு நான் இங்க உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன், இவ்வளவு அழகான தமிழ் மொழி எனக்கு வந்திருக்காது, இல்ல நான் அவளை ட்ரெயின் பண்றேன் பரவாயில்ல என்கிட்ட விடுங்க. நாங்க சோ அவங்க என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆக்சுவலி இதை என்னை கொண்டு போய் கடைசி கிளாஸ்லதான் வச்சாங்க, பிகாஸ் தமிழ் வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அவங்க என்ன வித்இன் வீக், ஒரே வாரத்துல நான் முதல்
1: வகுப்புக்கு போயிட்டீங்க.
3: அண்ட் அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான், அவங்க மூலியமா தான் தமிழை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேச ஆரம்பிச்சேன், நிறைய போட்டிகள் இப்படியே போய் போய் இன்னைக்கு தமிழ் சோறு போடுதுன்ற அளவுக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை அந்த ஒத்துழைப்பு தான். சோ
1: திருமதி
3: சாந்தி
1: மகிழ்ச்சி பட்டு இருப்பாங்க.

0: ஒரு பாடலை கேட்டு வரலாம். நீங்க சொல்லுங்க கயல்விழி, இப்போ எந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்?
1: கனவிலே.
0: சரி, ஆர் லாரன்ஸ் இசையில் மணி வில்லன்ஸ் வரிகளில் கே கே கண்ணா மற்றும் சுகன்யா கொண்டு வரும் பாடலை கேட்டு பிறகு பேசலாம்.

0: சரி, அந்த பாடல கேட்டு வந்திருந்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் பேசிட்டு இருக்கோம். ஜேம்ஸ் மற்றும் கயல் விழி இங்க நம்மோடு இருக்காங்க. செக்கு நந்தகுமார் அப்படின்ற தலை மூவியை சார்ந்து பேசிட்டு இருக்கோம். சரி, இதற்காக வந்து தமிழ் பள்ளியில, அதாவது பாங்கி தமிழ் பள்ளியில வந்து மந்தின் தமிழ் பள்ளியில வந்து படப்பிடிப்பு செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல படப்பிடிப்பு செய்த போது நிச்சயமா உங்க தமிழ் பள்ளி ஞாபகம் வந்திருக்கும். நீங்க முதல்ல சொன்னீங்க, நாங்க இப்படிலாம் பண்ணவே ஞாபகம் இருக்கு. எந்த குறிப்பிட்ட நினைவு உங்களுக்கு ரொம்ப அப்படியே வசந்தமா இருந்தது?
1: எஸ்ஜேகேடி லாடாங் கைரோ மந்தின்ல இருக்கிற தமிழ் பள்ளியில தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். என்ன நினைவுகள் எனக்கு வந்து ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய. அதாவது காலையில் பள்ளிக்கு போகும்போது அதை நடந்து உள்ளுக்கு கேட்டை தாண்டி போகிறதா இருக்கட்டும், கேன்டீன்ல எல்லாம் உட்காந்து அப்படி சாப்பிட்றதா இருக்கட்டும், மாணவர்கள் வந்து அந்த விளையாண்டுக்கிட்டு, ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அந்த பாத்துக்கிறதா இருக்கட்டும், பேசிக்கிறதா இருக்கட்டும், விளையாட்டுதான்களா இருக்கட்டும், அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் அது பள்ளியில தான் இருந்தது. சோ அது ரொம்ப மிஸ் பண்ணுங்க.
0: முக்கியமா அவங்க வணக்கம்
2: எனக்கு வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் பள்ளிக்கு போன ஒரு பெரிய அனுபவம், பெரிய ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் மெமரின்னு தான் சொல்லணும். அது அந்த விஷயங்கள் வந்து நம்மளோட ஜேம்ஸ் சொன்ன மாதிரி அந்த சிற்றுண்டி சாலை, அங்க எல்லாரும் வரிசையா உட்காந்து சாப்பிடுறது, அந்த ஆர்எம்டி உணவு போய் எடுத்துட்டு வர்றது, அது போய் உட்காந்து சாப்பிடுறது, இதெல்லாம் அவங்க எல்லாம் அந்த சாப்பிடும் போது பேசிக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சில உரையாடல்கள், அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்மளும் அப்படித்தானே இருந்தோம். அது ரொம்ப அழகான ஒரு நினைவுகள்.
0: முதல்ல கூட நம்ம பேசியிருந்தோம், பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு எடுத்துட்டு போவீங்க ஒரு நாளைக்கு?
2: ஒரு வெள்ளி, ஒரு வெள்ளி. அந்த ஒரு வெள்ளிக்கு அவ்வளவு கேட்டீங்க.
1: ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் 27 20 காசு
2: பரவாயில்லை நினைக்கிறேன். தேங்க்யூ அப்பா.
0: 20 காசு போதுமா?
1: சாப்பிட வாங்க முடிஞ்சது அந்த 20 காசுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 காசுக்கு கொஞ்சம் அப்படியே அப்கிரேட் பண்ணோம்.
0: அதாவது 3rd ஆண்டு 5th ஆண்டுன்னு அப்படியே கொஞ்சம் பணம் கூட. சரி, இந்த செகு நந்தகுமார் அப்படின்ற தலைமுவியை பார்த்து பாக்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கயல்விழி சொல்லுங்க.
2: முதல் விஷயம், நம்ம தமிழ் பள்ளிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அங்க உள்ள மாணவர்களும் சிறப்பா இருக்காங்க, எங்களையும் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி இந்த நந்தகுமாரை நீங்க பார்க்கும்போது நம்மளோட ஆசிரியர்கள் ஞாபகம் வருவாங்க. அண்ட் அங்க அவங்க கோத்ரூ பண்ற ஒரு சில பிரச்சனைகள், அந்த மாணவர்கள் நிறைய இடத்துல வந்து விட்டுறோம். ஸோ கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டாலோ, அவங்களுக்கு வந்து ஒரு சில படிப்பு வகையிலேயோ இல்லை அவங்களோட நடத்தையிலேயோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும், ஆசிரியர்கள் கொஞ்சம் கண் கொடுத்து பார்த்தாலும் அண்ட் பெற்றோர்கள் அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அவங்க ஒரு சிறப்பான இடத்துக்கு வருவாங்கன்றத இந்த தலைமுவி வந்து உங்களுக்கு காட்டும் நிச்சயமா.
0: சரி,
1: செகு நந்தகுமார் எதற்காக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நிறைய பெற்றோர்களுக்கு பள்ளியில என்ன நடக்குதுன்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாவே என்னதான் நடக்குது, ஓ இப்படியும் சில விஷயங்கள் நடக்குதா? ஸோ அதற்காகவே வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். இது ஒரு விழிப்புணர்வு, முக்கியமாக அது ஒரு விழிப்புணர்வு தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இது ஒரு பிரிங் பேக் மெமரிஸா இருக்கக்கூடிய ஒரு டெலி மூவியா இருக்கும் நான் நம்புறேன்.
0: நிச்சயமா. அதனால May 20th இரவு 9 மணிக்கு TV 2 இதை நீங்க பார்த்து ரசிக்கலாம். சரி, இப்ப நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கீங்க கலைத்துறையில அப்படின்றத சொல்லுங்க.
1: இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கு நாளைக்கு ஹரிகுருனால இன்னைக்கு 3 மணிக்கு நான் நடித்த மலாய் டெலிமூவி, அதாவது ஜஞ்சி டெங்கான் செகு, இன்னைக்கு 3 மணிக்கு TV2 ஒளிபரப்பாகும். அதுவும் ஆசிரியர் சம்பந்தப்படுத்தான், மலாயில நடிச்ச ஒரு டெலிமூவி. சோ பார்க்க மறக்க
0: கூடாது.
2: இந்த நடிப்பு துறைக்கு ரொம்பவே புதுசுதான், பெரிய அனுபவங்கள் இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். சோ இப்ப சின்ன சின்ன ஷார்ட் பிலிம் அண்ட் டிக்டாக் வெப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ இன்னும் நிறைய கத்துக்கிட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணி இதுல நிறைய ஆர்வம் இருக்கு. அதை நிச்சயமா இவங்கெல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதாவது என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே. சோ அவங்க எல்லாம் பின்பற்றி ஒரு சிறப்பான இடத்துக்கு வரணும் அப்படின்ற
1: நம்பிக்கை.
0: நீங்க 20 காசு எடுத்து போவீங்க,
2: படப்பிடிப்பு
0: செகு நந்தகுமார் இந்த டெலிமூவியுடைய படப்பிடிப்பு எத்தனை நாளைக்கு போனது இந்த படப்பிடிப்பு?
2: கிட்டத்தட்ட எனக்கு வந்து 8 நாட்கள்
1: ஒன்பது நாட்கள் கிட்ட போனுச்சு.
0: உங்களுக்கு அந்த கூடுதலான ஒரு நாள்
1: ஏன்னா எனக்கு மற்றவர்களோட வெளியே நிறைய மற்றவர்களோட சீன்
2: எங்களுக்கு முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்துல தான் இருந்துச்சு. அவருக்கு வந்து
1: வெளியே இதுல முக்கியமா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதாவது நித்யஸ்ரீயா இருக்கட்டும், எல்வின் மார்டினா இருக்கட்டும், மோகன் அண்ணனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திவ்யா, அப்புறம் ஷாமினி ஸ்ரதா, இவங்க எல்லாமே வந்து உண்மையிலேயே ஒரு டீச்சராகவே மாறிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு கேரக்டர், அதாவது நம்ம பள்ளியில பார்த்த ஆசிரியர்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஜாலியான ஆசிரியர்களா இருப்பாங்க.
0: இதுல வந்து யாரு குரு டிசிப்ளினா?
2: அதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து மோகனை பார்க்கலாம், கொஞ்சம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதை விட முக்கியமா திவ்யா, அவங்களோட நடிப்பும் கொஞ்சம் பிள்ளைகள் பயப்படுறதுக்கு நிறைய
1: வாய்ப்பு இருக்கு. ஷாமினி ஸ்ரதா வந்து எங்களோட ஹெட் மாஸ்டர் நினைச்சிருக்காங்க, அவங்களும் வேற லெவல்.
0: ஆமா ஆமா நிச்சயமா. ஏன்னா ஆசிரியர்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்றைக்கு எங்களோட இவ்வளவு தூரம் பேசியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா வந்து எல்லாரும் செகு நந்தகுமார் அப்படின்ற டெலி மூவியை பார்ப்பாங்க அப்படின்னு நம்புவோம். நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நிறைவா என்னன்னா, செகுநந்த குமார் வந்து கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு டெலி மூவியா இருக்க போகுது. அதை நான் உறுதியா சொல்றேன். வர 20 9 மணிக்கு டிவி 2 பார்க்க மறக்காதீங்க. உங்க பிள்ளைகளோட பெற்றோரோட உட்காந்து தாராளமா பாருங்க.
2: ஆமா, ஸோ அதுவேதான். ஸோ எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு தலைமுவி இது, செகு நந்தகுமார். ஸோ சந்தோஷமா அண்ட் உங்களோட மெமரிஸோட சேர்ந்து ஜாலியா பாருங்க.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு உங்களோட ஆசிரியர்களுக்கு நீங்க நன்றி செலுத்தும் வகையில என்ன வேணாலும் பண்ணலாம், அதை மறந்துடாதீங்க.
2: அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி இருவருக்குமே.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
2: இன்றைய இளமை உல்லாசத்தில் மண்ணின் நட்சத்திரம் அங்கத்தில் உங்களுக்கு எல்லா அங்கங்களும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. நிறைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே விக்னேஷ் ராமகிருஷ்ணா மற்றும் அருளினி கொண்டு வரும் பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். இன்றைக்கு இதனை தொடர்ந்து இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட பேச பிரேமா கிருஷ்ணன் ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. அதனால இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

0: அறிவிப்பு.
1: நேர்கிலி, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12.

0: களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவும்படி தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு பிரதமர் உத்தரவு. சிறார் நல்வாழ்விற்காக குடும்ப அமைப்புகளை வலுப்படுத்த மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு கடப்பாடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். களத்தில் இறங்கி இளையோர் உள்ளிட்ட சிறு வணிகர்களின் தேவைகளை கண்டறியும்படி தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார். அரசாங்கத்தின் ஒவ்வொரு உதவியும் நிதி திட்டங்களும் கொள்கைகளும் இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைவதை உறுதி செய்ய அலுவலகத்தில் மட்டும் காத்திருக்காமல் களத்தில் இறங்கி தீவிர முயற்சி எடுக்கும் அணுகுமுறை முக்கியமானது என்றார் அவர். அதுமட்டுமின்றி இத்துறையில் உள்ள சிறு தொழில் முனைவோர் உள்ளிட்ட இளம் வணிகர்களை அணுகுவதில் அமைச்சுகளும் அது தொடர்பான துறைகளும் முனைப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். சிரம்பானில் நடைபெறும் தேசிய அளவிலான இளையோர் நாள் கொண்டாட்டத்தை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து டாக்டர் அன்வார் உரையாற்றினார். இதனிடையே நாட்டில் உள்ள சீன தொழில் முனைவோருக்கும் வர்த்தக சமூகத்தினருக்கும் இடையிலான உறவினை வலுப்படுத்துவதில் மலேசிய சீன தொழில் முனைவோர் சங்கம் பெரிதும் பங்களித்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். 6வது முறையாக சீன விவேக தொழில்துறை வர்த்தக கண்காட்சி CSITE ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட மலேசிய சீன இலக்கவியல் பொருளாதார கூட்டமைப்பினை நிறுவுதல் ஆகியவை இதற்கு சான்று பகர்வதாக டாக்டர் அன்வார் குறிப்பிட்டார். இதை விவேக தொழில்துறைகள், இலக்கவியல் புத்தாக்கம் உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பரிமாற்றங்களை ஊக்குவிக்கும் முக்கிய தளங்களாகும் என்றார் அவர். சிறாரின் நல்வாழ்வு தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறை உட்பட குடும்ப கல்வி அமைப்புகளை வலுப்படுத்த மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. இவ்வாண்டுக்கான அனைத்துலக குடும்ப நாள் கொண்டாட்டம் குடும்பம் சிறார் நலன் உள்ளிட்ட சமத்துவம் என்ற கருப்பொருளில் அனுசரிக்கப்படுவதை அமைச்சு சுட்டிக்காட்டியது. இக்கருப்பொருள் குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய சமூகம் பொருளாதார அடிப்படை சேவைகளை பெறுவதிலுள்ள இடைவெளிகளை குறைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும். நிலையான நல்லிணக்கமிக்க குடும்பம் நாட்டின் மேம்பாட்டில் முதன்மை அடித்தளம் என அமைச்சு கூறியுள்ளது. உலகளாவிய விநியோக சங்கிலி நெருக்கடியினால் கட்டுமான செலவுகள் 30% வரை அதிகரித்துள்ளன. ஆகையால் அதிகமான குடியிருப்பு கட்டுமானங்கள் கைவிடப்படுவதை தவிர்ப்பதற்காக ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மேற்கொள்ளும். பில்லியன் கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள 200க்கும் மேற்பட்ட கட்டுமான பொருள்களின் விநியோக சங்கிலியில் இந்த எதிர்பாராத நெருக்கடி நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் முகமது நூர் அஸ்மன் தாஹிப் குறிப்பிட்டார். இந்த விலையேற்றம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் அமைச்சு சந்திப்பினை நடத்திவிட்டதாக அவர் கூறினார். நேற்று புத்ராஜயா பிரிசின் 14 இடைநிலை பள்ளி மண்டப கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தினை தொடர்ந்து தூய்மைப்படுத்தும் சீராக்க பணிகளுக்கு 100,000 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. அப்பள்ளியின் நிலவரத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே இந்த நிதி உதவியை அறிவித்ததாக கூட்டரசு பிரதேச கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த ஒதுக்கீட்டில் தீயினால் பாதிக்கப்பட்ட இணைப்புகளை மீண்டும் ஏற்படுத்துதல், விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு அருகிலுள்ள கட்டடங்களில் பழுதுபார்க்கும் பணிகள் உள்ளிட்ட இதர வேலைகளை செய்ய இயலும் என அத்துறை குறிப்பிட்டுள்ளது. பங்கோர் தீவின் நீரிணை பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணியில் மேலும் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. இதன் மூலம் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 11க்கு அதிகரித்துள்ளது என மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM தெரிவித்துள்ளது. காணாமல் போன எஞ்சிய மூவரை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. பேராக்கில் நெக்ஸ் குவாண்டமில் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் பூங்காவினை மேம்படுத்தும் முனைப்பில் நெக்ஸ் குவாண்டம் ஒன்று நிறுவனத்துடன் சஹயா சூரியாவும் சோசோஹெனோ திங்கும் கைகோர்த்துள்ளன. இந்த திட்டம் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு இலக்கவியல் உட்கட்டமைப்பு தளமாகும். மேலும் மேம்படுத்தப்பட்ட கணினி இலக்கவியல் சேவைகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது என திட்ட மேம்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். பேராக்கின் இலக்கவியல் அவாவிற்கு ஆதரவளி முனைப்பில் 1 பில்லியன் ரிங்கிட் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. சரவாக்கில் கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட பல்வேறு தொழில் முனைவோர் திட்டங்கள் மூலம் 644 சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு 14.4 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை மாநில அரசாங்கம் பகிர்ந்தளித்துள்ளது. இந்த முனைப்பு சரவாக் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் SEDC ஒத்துழைப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதாக மாநில பன்னாட்டு வர்த்தக தொழில்துறை முதலீட்டு துணை அமைச்சர் டாக்டர் மல்கோம் மோசென்லாமோ தெரிவித்தார். மேலும் மாநில நிதி செயலாளர் அலுவலகத்தின் கீழ் 65 தொழில் முனைவோருக்கு 8.4 மில்லியன் ரிங்கிட்டையும் நிதியுதவி திட்டத்தையும் SEDC செயல்படுத்தியதாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு
0: அமெரிக்காவின் எண்ணெய் உள்ளிட்ட சோயாவை கொள்முதல் செய்ய சீனா ஆர்வம் கொண்டுள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். பெய்ஜிங்கில் அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பின் போது இந்த இணக்கம் எட்டப்பட்டதாக ஃபாக்ஸ் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் எண்ணெயை வாங்குபவர்களில் முதன்மை வெளிநாட்டு வாடிக்கையாளரான சீனா கடந்த ஆண்டு ட்ரம்ப் வரிகளை விதித்த பின் சிறிய அளவில் வாஷிங்டனின் எண்ணெயை வாங்கியது. பின்னர் வாஷிங்டனின் சோயா கொள்முதலை குறைத்துக்கொண்டு அதற்கு பதிலாக பிரேசிலை நாடியுள்ளது. தைவானுக்கு அமைதி நிலைத்தன்மை ஆதரவையும் கடப்பாட்டையும் வெளிப்படுத்திய அமெரிக்காவுக்கு அதன் வெளியுறவு அமைச்சர் லின் சியஹ்லங் நன்றி தெரிவித்தார். சீனா உரிமை கோரும் தைவானின் மிக முக்கியமான பன்னாட்டு ஆதரவாளராக அமெரிக்கா விளங்குகிறது. பெய்ஜிங்கில் சந்தித்துக் கொண்ட அதிபர் ஜி ஜின்பிங்கும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் தைவான் விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து அத்தீபு மீதான அமெரிக்க கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ உறுதிப்படுத்தினார். இவ்வேளை கடந்த 9 ஆண்டுகளில் அந்த பெருஞ்சுவர் நாட்டிற்கு அமெரிக்க அதிபர் ஒருவர் மேற்கொண்ட முதலாவது பயணம் இதுவாகும். சீனாவின் தென் பசிபிக் நட்பு நாடான சோலமன் தீவுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் மேத்யூ வேலை பிரதமராக தேர்ந்தெடுத்துள்ளனர். 49 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற ரகசிய வாக்கெடுப்பில் அந்நாட்டின் ஜனநாயக கட்சித் தலைவர் வேல் 26 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக ஆளுநர் ஜெனரல் டேவிட் திவாகாபோ தெரிவித்தார். முன்னதாக கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த நடப்பு பிரதமர் ஜெரிமியா மனேலே அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஹெய்தி தலைநகர் போர்ட் ஆஃப் பிரின்ஸ் புறநகர் பகுதியில் கடந்த சனிக்கிழமை தொடங்கி கும்பல்களுக்கு இடையே நிகழ்ந்த மோதல்களில் 10 வழிப்போக்கர்கள் உட்பட குறைந்தது 78 பேர் உயிரிழந்தனர். மே 9 தேதி தொடங்கி பல கும்பல்களுக்கு இடையே நிகழ்ந்த ஆயுத மோதல்களில் அந்த மரண எண்ணிக்கை பதிவானதாக ஹைதியில் உள்ள ஐநா நிறுவனம் தெரிவித்தது. அதில் 66 பேர் காயமடைந்தனர் என்று அது மேலும் குறிப்பிட்டது. கரீபியனில் மிகவும் ஏழ்மையான நாடான ஹெய்தி கும்பல் வன்முறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக அங்கு நிலைமை மோசமடைந்து வருகிறது. நிறைவாக விளையாட்டு கார்பந்து. வரும் ஞாயிற்றுக்கிழமை சுல்தான் முகமது அரங்கில் நடைபெறும் செமி ப்ரோ A1 லீக் போட்டியை முன்னிட்டு இமிகிரேஷன் FC அணியின் சவாலை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கிளந்தான் ரெட் வாரியர்ஸ் FC மத்திய திடல் ஆட்டக்காரர் ஜுல் அஷ்ராப் ஜுல்கிஃப்லி தனது சக விளையாட்டாளர்களுக்கு நினைவூட்டியுள்ளார். KRWFC தற்போது லீக்கில் 4வது இடம் வகிக்கும் வேளை இமிகிரேஷன் FC 9வது இடத்தில் உள்ளது. இது நிரந்தரமான சூழ்நிலை அல்ல. ஆகையால் ஒவ்வொரு விளையாட்டாளரும் ஆட்டத்தின் 90 நிமிடங்கள் முழுவதும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவும்படி தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு பிரதமர் உத்தரவு. சிறாரின் நல்வாழ்விற்காக குடும்ப அமைப்புகளை வலுப்படுத்த மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு கடப்பாடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

கார்த்திகேயன் அதிதி சங்கர் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மரத்திலிருந்து விழுந்த இலை மீண்டும் கிளையாய் சேர துடிப்பது இல்லை, அது காற்று போகும் திசையில் பயணிக்க கற்றுக்கொண்டது. அதே போல் கடந்த காலத்தை சுமப்பவர் தான் மட்டும் காயப்படுத்திக் கொள்கின்றார், ஆனால் கடந்து போக பழகியவர் காற்றை போல வாழ்கின்றார். நாமும் அது போல் பயணிப்போம். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இப்பொழுது தொடங்கி 2 மணி வரை பாடல்களோடு ஒரு தலைப்பை குறித்து நாம் பேச போகின்றோம். இந்த புகைப்படங்கள் எடுப்பதற்காகவே சில இடங்கள் இருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இடன் பிளேசஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, மறைந்திருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம். ஆனால் புகைப்படங்களை அங்கு சென்று எடுக்கும் போது மிக அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 3328235733 அல்லது 3328247868

0: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: மடானி உங்களுக்காக.
2: இந்திய மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்கல்வி அனுமதி திட்டத்தின் கீழ் 4,165 மாணவர் பயன்பெறுவதை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்காக 8.35 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்.

குமார் சிவாங்கி பாடிய பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று வந்து இந்த இடன் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, மறைந்திருக்கக்கூடிய இடங்கள், ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் எடுக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த காடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த நீர்வீழ்ச்சியா இருக்கலாம், பழைய கட்டிடங்களாக இருக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறி அந்த மறையும் போது, சூரியன் மறையும் போதே இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அங்கெல்லாம் புகைப்படங்கள் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. புகைப்பட கலைஞர்கள் கூட அதெல்லாம் தேடி போய் எடுப்பாங்க. அந்த மாதிரியான இடங்கள்லாம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: காப்பார்லேருந்து அருண் அழைச்சிருக்கீங்க. அருண் சொல்லுங்க, புகைப்படங்களை எடுப்பதற்குன்னே ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், அது வந்து மறைந்து இருக்கும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நீங்க எந்த இடத்த பத்தி சொல்ல போறீங்க?
1: தாமா நகரா வந்து ரொம்ப அழகான ஒரு சூழல் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு.
0: அங்க போய் புகைப்படங்கள் எடுத்திருக்கீங்களா?
1: எடுத்திருக்கோம். அங்க வந்து எங்களுடைய அந்த டீம் பில்டிங் சொல்லி ஆக்டிவிட்டியும் நம்ம அங்க செஞ்சிருக்கோம், ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில இருந்து. சோ அந்த இடங்கள்ல வந்து அங்க வந்து குறிப்பா வந்து இந்த பர்காயா சொல்லுவாங்களே போட் மாதிரி ஏறுது, அந்த அந்த வசதியும் இருக்கு. அந்த மாதிரி இயற்கை சூழல் அமைந்து கொண்ட ஒரு இடம்னா தாமன் நகர் ரொம்ப அழகா இருக்கு.
0: ஆக அந்த இடத்துல போய் இந்த புகைப்படங்கள் எடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாம் ஆமாம். இந்த நேரத்துல குறிப்பா நாளைக்கு 16 மே ஆசிரியர் தினம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஏன்னா நான் மிக பெருமையா சொல்லுவேன், நானும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்து.

0: வாழ்த்துக்கள். என்னன்னா இன்னும் நல்ல உணர்வோடு சந்தோஷமா இந்த பணியில செய்ய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் எங்களுடைய ஆசிரிய தின வாழ்த்து. நன்றி ஐயா.
0: நன்றி அக்கா. நன்றி.

0: வணக்கம்
1: மின்னலில் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து எனக்கு சயின்ஸ் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்துல ஒரு எலும்பு குண்டு மாதிரி ஒண்ணு வருவாங்க. அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டாலே நம்ம போய் பாக்கணும் அந்த டீச்சரை அடி வாங்குறதுக்குன்னு. அந்த டீச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு முறை அப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வீட்லயே இருந்துட்டேன். எஸ்டேட்டு டீச்சரோட காடி கஞ்சில் கலர் காடி வெள்ளை கலர் காடி என்னோட எஸ்டேட் குள்ள பூருது. அதுல வந்து ஆக்சுவலி வந்து சின்ன பாதை, அந்த பாதைக்குள்ள பூந்து டீச்சர் வந்து எங்க அம்மா வெளியே நின்றுகிட்டு இருக்காங்க பூச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு. டீச்சர் கேட்டிருக்காங்க பையன் எங்கக்கா அப்படின்னு. உள்ளுக்கு தூங்குறான் டீச்சர்னு. டீச்சர் வீட்டுக்குள்ள கதவை திறந்து என்ன ரெண்டு மூணு அடி கூட்டு கூட்டிட்டு போனாங்க. நான் குடிச்சு ஸ்கூலுக்கு போற வரைக்கும் என் கூட காட்டிலே ஏற்றிட்டு போயிட்டாங்க. டீச்சர் பேர் வந்து திரேசா, இப்ப வந்து பெருமாத்தா தங்கி தமிழ் பள்ளியில இருந்து வேலை செய்றாங்க. அது அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் எனக்கு.
2: வீடு புகுந்து அடி வாங்கி தான் கேள்வி. அம்மா வெளியில தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே செடிகளுக்கு
1: தெரியாத மாதிரி வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஸ்கூல் முடிஞ்சு வந்து வரணும் வீட்டுக்கு. ஏமா டீச்சர் அடிக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு அடப்போட எனக்கும் பயமா இருந்துச்சு.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

நேரம் பிற்பகல் மணி 1:50 ஆகிவிட்டது. சரி, இசையும் இசையும் தொகுப்பில் நாம் அடுத்து திரை தகவலை பார்க்க போகின்றோம். இயக்குனர் ஸ்ரீ செந்தில் இயக்கத்தில் நடிகர் பரத் நடிப்பில் மர்மங்கள் நிறைந்த திகில் கதைக்களத்தில் உருவாகி 2018 வெளிவந்த திரைப்படம் காளிதாஸ். இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து காளிதாஸ் 2 திரைப்படத்தை ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் என்றே சொல்ல வேண்டும். தற்போது அது அந்த திரைப்படம் வெளிவந்திருக்கின்றது. கதை அப்படின்னு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது 3 பெண் குழந்தை ஒன்று காணாமல் போகிறது. அனைவரும் தேடுதல் வேட்டையில் இறங்க காளிதாசாக காவல்துறையில் வந்து பரட் இருப்பாரு. ஏசி வைஷ்ணவியாக பவானிசிறி அவங்களுடைய தலைமையில் வந்து இந்த யார் வந்து அந்த பிள்ளையை கடத்தியிருப்பாங்க அப்படின்றது தேடுகின்றார்கள். சந்தேக பார்வை அப்படின்னு பார்க்கும்போது அதே குடியிருப்பில் பகுதியில் வசிக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அஜய் கார்த்தி அவங்க மேல விழுகிறது. உண்மையில் குழந்தைக்கு என்னதான் ஆனது, யார் குற்றவாளி அப்படின்ற பல திருப்பங்களை கொண்டு இயக்குனர் ஸ்ரீ செந்தில் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கின்றார். அதற்கு பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது காளிதாஸ் 2 அந்த திரைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு நிச்சயம் தெரியும். சரி, அடுத்து அந்த திரையில் இடம்பெற்ற பாடலை கபில் குரலில் கேட்கலாம்.

நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15 இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவால் தேடப்படும் தொழிலதிபர் ஜோலோபை உட்படுத்திய எந்தவொரு மன்னிப்பு மனுவும் பரிசீலிக்கப்படாது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அவரை உட்படுத்திய நீதிமன்ற வழக்கு இன்னமும் நடைபெறுவதால் அரசாங்கம் அது தொடர்பான எந்தவொரு நடவடிக்கையையும் பொருட்படுத்தாது என்றார் அவர். எஸ்பிஎம் தேர்வில் மலாய் மொழி வரலாறு பாடங்களில் தேர்ச்சி பெறுவது பொது உயர்கல்விக் கழகங்கள் IPTAவில் இணைவதற்கான கட்டாய தேவைகளாக தொடர்வதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல்காடீர் தெரிவித்தார். தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்டு பிற கல்வி முறைகளில் பயிலும் மாணவர் அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் அவர். 2026 ஆண்டின் முதலாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 5.4% வளர்ச்சியடைந்துள்ளது. இது நிர்ணயிக்கப்பட்ட 5.3% விட அதிகம் என பேங்க் நகாரா தகவல் வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு தேவைகளின் அடிப்படையில் இந்த வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. இவ்வேளை இவ்வாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பணவீக்கம் 1.6% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 4ஆம் காலாண்டில் இதன் எண்ணிக்கை 1.3% இருந்தது. மேற்காசிய மோதலினால் அதிகரித்த உலகளாவிய செலவுகளின் அழுத்தம் இந்த பணவீக்க உயர்வுக்கு பங்களித்துள்ளதாக மத்திய பொருளகம் குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேசியாவில் குறைந்தது 200,000 சிறார் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் 80,000 சிறார் 10 வயதிற்கு குறைவானவர்கள் என அந்நாட்டு தரவுகள் காட்டுகின்றன. சீனாவில் மிக அதிகமான அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட வேண்டுமென்ற அபாவினை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். பல அமெரிக்கர்கள் இங்கு வணிகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது அதிகரிக்கப்பட்டால் வர்த்தகத்திற்கும் அதன் சமநிலைக்கும் நன்மை அளிக்கும் என்றார் அவர். இந்நிலையில் வாஷிங்டன் நிறுவனங்கள் மீது $100 மில்லியன் மேல் முதலீடு செய்ய பெய்ஜிங் தயாராக உள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். விளையாட்டு மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி அடுத்த வாரம் தொடங்கும். போட்டியில் அரையிறுதி சுற்று வரை முன்னேற வேண்டும் என்ற இலக்கினை தேசிய ஆடவர் இணையினர் யாப் ரோஹிங், ஒன் அரிஃப் ஒன் ஜுனைடி கொண்டுள்ளனர். இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட குழுக்கள் அடிப்படையில் இது சாத்தியமான ஒன்றாகும் என ரோஹிங் குறிப்பிட்டார். தமது இணை ஒன் அரிஃப் தற்பொழுதுதான் காயத்திலிருந்து குணமடைந்துள்ளதால் கடும் பயிற்சி தேவை என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இதயம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆண்டுகள் பல கடந்தும் இன்றும் நாம் கேட்டு ரசிக்கும் இனிமையிலும் இனிமையான பழைய பாடல்களை பிற்பகல் 3 மணி வரை நாம் ரசிக்கப் போகின்றோம். இன்று மின்னல் எஃப்எம் டிக்டாக் நேரலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் ரசித்து கேட்கலாம். அதுவும் நாளை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினம் நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆக உங்களுடைய ஆசிரியர்களை பற்றி கூட அங்கு வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். ஆக இன்றைக்கான நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெண்ணிற ஆடை திரையிலிருந்து முதலில் கேட்டு மகிழ்வோம்.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.

இதய இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சற்று முன்னர்த்தி எம் சவுந்தரராஜன் பேசு சில குரலில் வேசும் தெய்வம் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த பக்கமாக டிக்டாக் நேரலையில வந்து விருப்ப பாடலை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆசிரியர்களை பற்றி உங்களுடைய கருத்து பதிவுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றோம். டாக்டர் எஸ் எம் ராமன் அவர் வந்து ஆசிரியர் தங்கவேலு வந்து நினைவு கூர்ந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் அவர் வந்து ஆசிரியர் உயர்த்தீரு கருப்பையா ஆசிரியர் அவருக்கும் வந்து பாடல் கேட்டிருக்காரு. அப்புறம் கலைமதி ஐயரின் அவங்க வந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க, வாங்க ஐயா வாத்தியாரை அந்த பாடலை ஒளிபரப்பு செய்யும் மாதிரி கேட்டிருக்காங்க. இவர்களுக்கு பிடித்த பாடல், எல்லா ஆசிரியர்களுக்காகவும் இந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: ஏஎம் ராஜா பி சுசிலா குரலில் அமர தீபம் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தும் நேரம். பிற்பகல் மணி 2:25 இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். டிக்டாக் நேரலையில வந்து உங்களுடைய ஆசிரியர்களை பற்றி நீங்கள் வந்து பதிவு செய்யலாம், பிடித்த பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சவரி அம்மாள் வந்து தன்னுடைய ஆசிரியர் தேவகி அவங்க பேரு சொல்லியிருக்கிறாங்க. விமலா சின்னையா சொன்னது வந்து ஆசிரியர் அன்னக்கிளி மல்லிகா கோபாலசாமி அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பரம் வந்து 1 திருமதி செல்லம்மா பிரேம்குமார் சொந்த மகள் போல் அவர் வந்து பார்த்து கொண்டாங்களா அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மிக்கி மாஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ACSS சிரம்பான்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உமாதேவி வந்து சொல்லியிருக்கிற பெயர் வந்து அமராவதி ஆசிரியருக்காக அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மதிப்புக்குரிய முதல் ஆசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அமரர் திரு தங்கவேலு பகாங்களுள்ளவரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பரம். ஆக இது போன்று நீங்களும் வந்து டிக்டாக் நேரலையில் வாங்க உங்களுடைய கருத்தை வந்து சொல்லலாம். நாளை வந்து ஆசிரியர் தினத்தை நம்ம கொண்டாட போகின்றோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கதையை சொல்வான் அந்த பாடலை வந்து சந்திரகாந்தா விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் அடுத்து நாம் ரசிக்கலாம், வேட்டைக்காரன் திரைப்பாடல்.
1: கதாநாயகன் கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும்.

0: பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

ஏம் ராஜா ஜமுனாராணி குரலில் இனிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த பழைய பாடலெல்லாம் கேட்கும் பொழுதே மனதுக்கு அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவது எங்களுக்கெல்லாம் கேட்கின்றது. அதுவும் பிற்பகல் 2 மணி ஆகிவிட்டால் போதும், இந்த பழைய பாடல் கேட்பதற்கு என்றே ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்கீங்க, நேயர்கள் இருக்கீங்க. ஆக இப்பொழுது பார்த்தீங்கன்னா டிக்டாக் நேரலையில் வந்து நீங்கள் பாடலை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் சாந்தா கணபதி, ஒரு தாய் மக்கள், எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து இந்த பாடலை வந்து சமர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து சேகரன் சுமிஞ்சே, அவருக்கு பார்த்தீங்கன்னா 63 வயதாகி விட்டதாம். அவருடைய ஆசிரியர் திருமதி தத்தின் சரஸ்வதி அவங்களுக்கு வந்து வாழ்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாஞ்சாலி வந்து சொல்லியிருக்காங்க, கணக்கு வாத்தியார் மாணிக்க வாசகம் அவரை வந்து நினைவு கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மிக்கின்றவங்க அழைச்சிரு டிக்டாக் நேரலையில ஆசிரியர் ஒருவர் வந்து பிரிந்து சென்றாராம். 1994 அந்த காலகட்டத்தில் வந்து பிரிந்து போகும் ஆசிரியர் ஒரு நாள் முழுக்க அழுததாக அவர் வந்து தெரிவித்திருக்கின்றார். இப்படியாக செபஸ்தி அம்மாள், அவங்க வந்து நீலவேணி ஆசிரியர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள் நமக்கு வந்து பிடித்த ஆசிரியர்கள் பெயர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொம்மி அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அருள்மலர் டீச்சர்னா ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேற யாருது, அப்படியே ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. சுச்சானா, அவங்க வந்து ஆசிரியர் தீனா அவங்களுக்கும், தீபன், தீபா, ஜீவா, இந்த ஆசிரியர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் வந்து வாழ்த்து பகிர்ந்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா ஆசிரியர்களுமே ரொம்ப ஒரு நமக்காக அர்ப்பணம் செய்திருக்கு, நிறைய ஒரு தியாகி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளால் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆசிரியர்களே நம்மளை வந்து இந்த நிலைக்கு, நல்ல நிலைக்கு தான் வரணும் அப்படின்ற பிள்ளைங்களை பாதுகாப்பாக அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது, நல்ல பண்பு நெறிகள்லாம் சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

நீர்க்குமிழி திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 2:43. இசையமேசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். பாடல்கள்லாம் வந்து டிக்டாக் நேரலையிலாக வந்து நீங்கள் வந்து ஆசிரியர்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிவகணேஷ் வந்து சொல்லியிருக்கின்றார், அலூர் கஜா தமிழ் பள்ளி மாணவராம், 1968 முதல் 1973 ஆண்டு வரை படித்திருக்கின்றார் ஆசிரியர்கள். அவர் படித்த ஆசிரியர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ராமசாமி என சொல்லியிருக்கின்றார், ஒவ்வொரு ஆசிரியரையும் ஆராதனைக்குரிய நாளாக ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆசிரியருக்கு வாழ்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மாலதி வந்து சிங்கைபுலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியில் படித்திருக்கின்றார். அனைத்து ஆசிரியருக்கும் வாழ்த்தையை வந்து சொல்லியிருக்கின்றார். சத்யா விஜய் தன்னோடு பணிபுரிந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்தை பகிர்ந்திருக்கின்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா பாடலை வந்து இந்த பாடலில் ஒளிபரப்பு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோ எந்த தெய்வம் பாபு திரையில் இடம்பெற்ற பாடல், இவர்கள் கேட்ட பாடல், நாமும் ரசிக்கலாம்.

நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். ஏன்னா நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வந்த மாப்பிளை திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். 70ஆம் ஆண்டு பாடல்கள் ரசிக்க தொடங்கி இருக்கின்றோம். நான் எதை செய்தாலுமே விமர்சனங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள், அப்படி மனசுக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவரா நீங்கள்? அப்படி என்றால் உங்களுக்கான ஒரு தகவல், காட்டில் இருக்கும் மான் கிட்ட வந்து சிங்கம் யாரு என்று கேட்டால் அது வந்து சொல்லுமா, அந்த மான் சொல்லுமா, சிங்கம் வந்து ஒரு கெட்டது வில்லன் அப்படின்னு தான் தப்பாவே சொல்லுமா? அதுவே அந்த காட்டில் இருக்கும் புள்ள கிட்ட போய் கேட்டீங்கன்னா, சிங்கம் வந்து மான் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துது, அதனால அதுதான் எங்களுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுமா? உண்மையில் சிங்கம் யாரு, அது நம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கின்றது. மான் பார்வையில் பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மான் பார்க்கக்கூடிய பார்வையில் இருந்து பார்க்கும் போது சிங்கம் வந்து ஒரு வில்லன், ஆனால் அந்த புல்லு வந்து சொல்வது பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோட கதாநாயகன். அதே போல் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு கத்தி மருத்துவர்கிட்ட இருக்கும் போது பல உயிர்களை அதை காப்பாற்றும், அதுவே வந்து கெட்டவங்க கிட்ட இருந்தா பல உயிர்களை அழிக்கும். பொருள் ஒன்றுதான், ஆனால் பார்க்கும் அணுகுமுறை வேறு வேறு. நாம் நல்ல பெயரை வாங்கணும், எல்லார்கிட்டையுமே நம்ம வாழ்க்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நல்லதே செய்தாலும் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு விதமாக இருக்கும். அதனால் குழம்பி கொள்ள வேண்டாம். நம்ம மனசுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை நாம் வந்து செய்தாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிக்டாக் நேரலையில் வந்து கோமதி பார்வதி இவங்க வந்து அன்பு வந்தது இந்த பாடலை ஒலிபரப்பு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லோருடைய ஆசிரியர்களுக்காகவும் பாடல் வந்து விருப்ப பாடலாக தேர்வு செய்திருக்கின்றார்கள். அந்த பாடலை ரசிக்கலாம்.

பேர்கள் வாழும் வாழும் நாமும் வாழலாம். தினம் நல்ல ஆடை நகைகளோடும் மலர்கள் சூடலாம். நாலு பேர்கள் வாழும் வாழும்

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் இளையோர் வளர்ச்சியை உந்தச் செய்வதில் முதன்மை அமைப்பாக விளங்கி வரும் மலேசிய இளையோர் மன்றத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் 5 மில்லியன் ரிங்கிட் நிதியை அறிவித்துள்ளார். தேசிய இளையோர் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஆக்ககர பங்களிப்பை அளித்து வரும் அம்மன்றத்துக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்படுகிறது என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில், சீன தனியார் இடைநிலை பள்ளி அல்லது ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழை கொண்டிருக்கும் மாணவர் அரசாங்க உயர்கல்விக் கழகங்களில் பயில வாய்ப்பளிப்பது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவாகும். இருந்தும் மாணவரின் பள்ளி பின்புலம் பாராது வாய்ப்பளிக்கப்படுவதோடு SPM தேர்வில் மலாய் மொழியிலும் வரலாற்று பாடத்திலும் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் என பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். 39 மில்லியன் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள KTM நிறுவனத்தின் பட சுகாம்புட் ரயில் நிலையம் பொது தனியார் துறையின் ஒத்துழைப்பின் அடையாளம் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DVKL நிர்ணயித்த விதிகளின்படி அரசாங்க நிதியின்றி அனைத்து செலவையும் மேம்பாட்டாளர் ஏற்றுக்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பின் மூலம் பொருள் பொதிந்த வணிக உடன்படிக்கைகளை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த இரு வல்லரசுக்கும் இடையிலான உச்சநிலை கூட்டத்தினூடே ஓர்மோஸ் நீரிணையை திறக்க உதவுவதில் சீனாவிடமிருந்து உத்தரவாதமும் பெறப்பட்டுள்ளதாக டிரம்ப் கூறினார். பின்லாந்து வான்வழியை திருகூர்திகள் பயன்படுத்தக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்ததை அடுத்து வான் போக்குவரத்து மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக எலன்ஸ்கி விமான நிலையம் அறிவித்துள்ளது. தெற்கு ஒசிமா வட்டாரத்தில் திருகூர்தி தென்பட்டதாக தகவல் பெறப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு படைகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக பிரதமர் பெட்டரி ஓர்போ தெரிவித்தார். விளையாட்டு, ஜப்பான் உள்ளரங்கு சைக்கிள் பந்தயம். முதலாவது சுற்றில் தேசிய வீரர்கள் மொஹமட் ஷாஃபிர் டவ் ஷாரோமும் டத்தோ மொஹமட் அசிசுல் அஸ்னி அவாங்கும் கெய்ரின் பிரிவில் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளனர். ஷிசோகோ இசு வெலோட்ரோமில் நடைபெற்ற பந்தயத்தில் ஷாஃபிர் டாவ்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்ற வேளை அசிசுல் அஸ்னியை வெண்கலப் பதக்கம் வென்றார். தங்கம் உபசரணை நாட்டின் கெய்ஹாவத்தாவுக்கு சொந்தமானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இதயம் நிறைந்த வார்த்தைகளுடன் உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு இன்று பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நிறைவு நாளாக இருக்கலாம், அழைத்து நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8 அழைத்து வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். இன்று பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி, கல்வியாளர், சமூக தலைவர் தான் ஸ்ரீ க. குமரன் அவருக்கு வந்து 90வது வயது பிறந்த நாள். ஆக மின்னல் எஃப்எம் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, வாங்க தேவன் ஏகாம்பரம் அவர் குரலில் பாடலை கேட்கலாம்.

0: டிகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

0: சமிஞ்சல இருந்து சேகரன் நினைச்சிருக்கீங்க, சொல்லுங்க யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: என்னோட மச்சான் வந்து நவலோகன் பேரு, அவருக்கு வந்து நேத்து பிறந்த நாளே, அவருக்கு வாழ்த்து ஒன்னு சொல்லணுங்க.
0: சொல்லுங்க.
1: மனைவியும் பாப்பா, தீப்பா வந்து சந்திரன், தங்கச்சி வந்து சாந்தி அவர்களும், சரவணன் ரேமாவதி அவர்களும், அகத்தியன் அமுதா அவர்களும் வாழ்த்து சொல்றாங்க. மற்றும் மகள், என்னுடைய மகள் வந்து துர்கா தேவி கிருஷ்ணன் அவர்களும் வாழ்த்து சொல்றாங்க.
0: அவருக்காக எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. நன்றி.
1: ஆமாங்க. ஓகேங்க. ஓகே, ரொம்ப நன்றி.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நகரி சம்பிளன் தம்பையில இருந்து சிவகணேஷ் அழைச்சிருக்கீங்க. இன்று யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: என்னுடைய மனைவி, அவங்க வந்துட்டு செங்காங் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர். அவங்களுக்கும் அவங்களுடைய சக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
0: நன்றி ஐயா. எல்லா ஆசிரியர்களுக்குமே இந்த நேரத்துல வாழ்த்து சொல்லியே ஆகணும். இப்ப நீங்க உங்களோட மனைவிக்காகவும் வாழ்த்து சொல்லி இருக்கீங்க.
1: நன்றி நன்றி. வணக்கம் மின்னலகம்.
0: நன்றி.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க. மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: தைப்பிங்ல இருந்து பூங்கொடி அழைச்சிருக்கீங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்கம்மா?
1: உன் தங்கச்சி அன்பரசி, அவங்க தலைமை ஆசிரியர் காஜாங்கல, அவங்களுக்கு பிறந்த நாள்.
0: தலைமை ஆசிரியருக்கு இன்று பிறந்த நாளா?
1: அதிகமாகவே
0: இருக்கு, எல்லாரும் வாழ வேண்டும் அப்படி சொன்ன உங்களுடைய நல்ல மனதுக்கு நன்றி.
1: அப்படியே தங்கச்சிங்கெல்லாம் குணசுந்தரி, தவசெல்வி, அவங்க தம்பி சரவணன், செல்வராஜி, மகளுங்க வந்து மல்லிகா, நோகவல்லி, கிசுந்தா, தம்பி செல்வி, லோகேஷ், அவங்க எல்லாம் வாழ்த்து சொல்றாங்க. அம்மா பூங்கோடி வாழ்த்து சொல்கிறேன்.
0: நன்றி நன்றி.

0: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேரிலே இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான நேயர்களே, இன்று நாம் பேச போகக்கூடிய தலைப்பு ஆசிரியரை மதித்தல். நேயர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுறோமோ இல்லையா? நல்ல வேலை, நல்ல பெயர், நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை யார் தெரியுமா? நம்முடைய ஆசிரியர்கள். ஒரு குழந்தை ஆ என்ற அந்த எழுத்தை கற்றுக்கொள்வது முதல் உலகத்தையே புரிந்து கொள்ளும் வரை வழிகாட்டக்கூடியவர் அந்த ஆசிரியர் தான். ஆசிரியர் பாடம் மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு மனிதராக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். நம்மை பெற்ற பெற்றோர்கள் நம்மை வளர்க்கிறார்கள், ஆசிரியர்கள் நம்மை உருவாக்குகிறார்கள். மரியாதை என்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் கற்றுக் கொடுக்கிறார் நம்மளுக்கு. சிறிய சிறிய செயல்களில் கூட அந்த மரியாதை நம்மிடத்துல பிரதிபலிக்க வேண்டும். ஆசிரியரை பார்க்கும் போது ஒரு சலாம் சொல்லி வாழ்த்து சொல்லுவது, அவர் பேசும்போது உன்னிப்பாக கவனமாக நாம் கேட்பது, இடையில் பேசாமல் இருப்பது, கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான நேரத்தில் நாம் செய்து கொடுப்பது, ஆசிரியரை பற்றி நாம் கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசாமல் இருப்பது, இதெல்லாம் மரியாதை. அதே நேரத்தில் மாணவர்கள் வகுப்பில் சத்தம் போடுவது, பாடங்களை கவனிக்காமல் இருப்பது, இதெல்லாம் மரியாதையின்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆசிரியர் அவர்களே என்ற ஒரு வார்த்தை கூட ஒரு ஆசிரியருடைய மனதை மகிழ்வித்துவிடும். இஸ்லாம் அறிவுக்கும் ஆசிரியருக்கும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் பாருங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் சூரா அஸ்ஸுமரிலே ஒரு வசனத்திலே சொல்லுகிறான். இந்த வசனம் அறிவினுடைய உயர்வை காட்டுகிறது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை ஆசிரியர் என்று சொல்கிறார்கள். இதுவே ஆசிரியருடைய மிகப்பெரிய ஒரு பெருமை இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். ஒருமுறை ஒரு மனிதர் அல்லாஹுடைய பள்ளியிலே பிழையாக தொழுது கொண்டிருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு கோபப்படவில்லை, மாறாக அவரை அழைத்து மெதுவாக சரியாக தொழுகை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம்? ஆசிரியர் பொறுமையுடன் நம்மை சீர்திருத்தம் செய்பவர். சஹாபாக்கள் ஆசிரியர்களை எப்படி மதித்தார்கள் என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அவர்களுக்கெல்லாம் ஆசிரியர். நபிகள் நாயகம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் முன்னால் மிகவும் பவ்யமாக அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள். பறவைகள் எப்படி தரையிலே அமைதியாக அமர்ந்து இருக்குமோ அதுபோன்று அசையாமல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய கவனம், மரியாதை, இதுதான் ஒரு அழகு. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை பார்த்தால், தனது ஆசிரியரான இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடம் பாடம் கற்றுக்கொண்ட போது புத்தகத்தின் பக்கங்களை கூட மெதுவாக திருப்புவார்களாம், சத்தம் அந்த ஆசிரியருக்கு தொந்தரவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக. இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய ஆசிரியரின் வீட்டு திசையை நோக்கி கூட தன்னுடைய கால்களை நீட்டி உட்கார மாட்டார்களாம். இது எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆசிரியர் என்றால் அவருக்கு நிச்சயமாக மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் நம் முன் இருந்தாலும் நம் முன் இல்லாவிட்டாலும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் ஆசிரியர்கள் நம்மை திருத்துகின்ற பொழுது சில கடுமையான யுக்திகளை அவர்கள் கையாளலாம். ஆசிரியர் திட்டுகிற பொழுது சில மாணவர்கள் கோபப்படுவார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் நம்மை நல்லவராக ஆக்கத்தான் அவர் முயற்சி செய்கிறார். வீட்டு பாடம் கொடுக்கிறார், அது நமக்கு சுமையாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அது நம்மை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. அவர் நம்மை அதட்டி வேலை கேட்கலாம், அது நம்மை நேர்வழிபடுத்தக்கூடிய ஒரு யுக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளிடம் இப்படி சொல்லி வளர்க்க வேண்டும், ஆசிரியர் சொல்வதை கேள், அவரை மதித்து நட என்று. வீட்டில் கற்ற மரியாதை பள்ளியில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதனால் பெற்றோர்கள் வீட்டிலே தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியரை மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தி வளர்க்க வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தால் நல்ல மாணவர்கள் உருவாகுவார்கள். நல்ல மாணவர்கள் உருவாகினால் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். அதுபோல ஆசிரியரை மதிக்கக்கூடிய மாணவனை அந்த ஆசிரியர் மனதார துஆ செய்வார். அந்த துஆ பிரார்த்தனை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த மாணவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக அமையும், நல்ல பலனை தரும். அறிவு கற்பிப்பவருடைய நன்மை தொடர்ச்சியான ஒரு நன்மை. எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஒரு மனிதன் இறந்த பின் மூன்று நன்மைகள் தொடர்ந்து வருகிறது அவனோடு. அதில் ஒன்று பயந்தரக்கூடிய அறிவு, கல்வி. ஆசிரியர் கற்றுத்தந்த அந்த அறிவு அவருக்கு தொடர்ந்து நன்மையை பெற்றுக்கொண்டு தருகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். இன்று மாணவர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆசிரியரை பார்த்தால் மரியாதையாக பேசுவோம், வகுப்பில் மிக கவனமாக நாம் இருப்போம், நன்றி சொல்ல பழகிக்கொள்வோம், ஆசிரியரை பற்றி அவதூறோ கெட்ட வார்த்தைகளோ நாம் பேச மாட்டோம், மரியாதை குறைவாக நடக்க மாட்டோம் என்ற உறுதியை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரே நிலைமையானவர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா குர்ஆனிலே? இந்த கேள்வி மனிதரை கல்வி நோக்கி நகரச் செய்கிறது. எங்கு சென்றாலும் கல்வியாளர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கல்வி கற்றவர்கள் தங்கள் திறமைக்கும் ஆர்வத்திற்கும் ஏற்றபடி பல துறைகளில் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் சிலர் தங்கள் முழு வாழ்க்கையையே கல்விக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். அவர்கள்தான் ஆசிரியர்கள். தாம் கற்ற அறிவை பிறருக்கும் பகிர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணியில் அவர்கள் காலத்தை கடத்துகிறார்கள். சம்பளம், வருமானம் இது மட்டும் நோக்கமாக இல்லாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு உழைக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களுடைய உழைப்பே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக ஆகிறது. எனவே அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள். பெற்றோருக்கு பிறகு இரண்டாம் பெற்றோராக மதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த ஆசிரியர்கள்தான். படிக்கும் புத்தகத்துக்கும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கும் மரியாதை கொடு, நீ வாழ்க்கையில் உயர்ந்து விடுவாய் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தி.

0: அன்பான நேயர்களே, ஒரு உண்மையான ஆசிரியருடைய மனம் ஒரு தாயின் மனதை போன்றது. ஒரு தாய் என் பிள்ளை என்னை விட உயர வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று நினைப்பது போலவே ஆசிரியரும் என் மாணவர் என்னை விட மேம்பட வேண்டும், பல துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் கொள்வார். அந்த எண்ணத்தில் குறுகிய சிந்தனைக்கு இடமே இருக்காது. தாம் ஏணியாக நின்று மாணவர்களை மேலே ஏற்றி விடுபவர்தான் ஆசிரியர். மாணவர்கள் முன்னேறும் போது பொறாமை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு பார்ப்பவர்தான் அவர். இந்த சமூகம் முன்னேற கல்வி அவசியம். அந்த கல்வியை வழங்க ஆசிரியர்கள் தேவை. உண்மையில் ஒரு நாட்டின் ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் முதுகெலும்பாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள்தான். அவர்கள் சொல்லும் ஒழுக்க பாடங்களும் நன்னறி வழிகாட்டுதல்களும் தான் நல்ல குணநலன்களை கூடிய மாணவர்களை உருவாக்குகின்றன. அன்புடன் போதிக்கும் ஒரு ஆசிரியர் தவறான எண்ணங்கள் கொண்ட மாணவரின் மனதை கூட மெதுவாக மாற்றியமைத்து விடுவார். நேர்களே, விளைநிலத்தில் விதை போடுவது போல ஆசிரியருடைய வார்த்தைகள் மாணவர்களின் மனதில் விழுகின்றன. நல்ல விதை போடப்பட்டால் நல்ல பயிர் கிடைக்கும், கெட்ட விதை போடப்பட்டால் கெட்ட விளைவே வரும். இதனால் ஆசிரியர் மாணவர்களை கெடுக்க நினைப்பதில்லை. ஒரு விவசாயி உழைத்து நிலத்தை தயார் செய்து விதை போட்டு பொறுமையாக காத்திருந்து நல்ல மகசூல் பெறுவது போல ஆசிரியரும் மந்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களை கூட மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்து புரிய வைத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு முயற்சிப்பார். அதில் அவருடைய பொறுமையும் தியாகமும் ஒளிந்திருக்கின்றன. வெளியில் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அது தெரியாது. எனவே அவர்களை எளிதாக நாம் மதிப்பிட்டு விடக்கூடாது. அவருடைய அந்த பணிக்குள் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் பல மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். அதற்கான சூழ்நிலையும் எளிதாக இல்லை. எங்கு பார்த்தாலும் தொலைக்காட்சி, திரைப்படங்கள், சமூக ஊடகங்கள், இவையெல்லாம் அவர்களுடைய கவனத்தை வேறு பக்கம் இழுத்துச் செல்கின்றன. அந்த காட்சிகள் மனதை கவர்கின்றன. அவற்றின் வசனங்கள் மனதில் பதிகின்றன. பல திரைப்படங்களில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் எதிர்மறையாக காட்டப்படுவது வழக்கமாக ஆகிவிட்டது. ஆசிரியர்களை நையாண்டி செய்யும் மாணவர்கள் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். இதை பார்த்து வளர்கிற மாணவர்கள் தங்களின் ஆசிரியர்களையும் அதே போல் கிண்டல் செய்ய தொடங்குகின்றார்கள். இதனால் ஆசிரியர்களை பற்றிய உயர்ந்த மதிப்பு மெதுவாக குறைந்து விடுகிறது. சில திரைப்படங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்களை எப்படி அணுக வேண்டும் என்று அழகாக காட்டினாலும் கூட பல படங்கள் ஆசிரியர்களை கேலிக்குரியவர்களாக காட்டுவதால் மாணவர்களின் மனதில் தவறான எண்ணம் உருவாகிறது. இது நல்ல சூழ்நிலை அல்ல. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் தன் ஆசிரியர் பற்றிய மதிப்பு மரியாதையும் உயர்ந்து இருக்க வேண்டும். மரியாதை கலந்த ஒரு பயமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையில் கல்வி கற்கக்கூடியவர் தான் ஆசிரியரிடமிருந்து நுணுக்கமான பயனுள்ள அறிவை பெற முடியும். ஒரு எழுத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவருக்கு நான் அடிமை என்று அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதனுடைய அர்த்தம் என்ன? ஆசிரியர் சொல்வதை மனப்பூர்வமாக ஏற்று நடப்பதே அவருக்கு கொடுக்கும் உண்மையான மரியாதை. ஆகையால் நமக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்களை நாம் படித்து முடித்த பிறகும் கூட நாம் மதிக்க வேண்டும். அவர்களின் துஆவும் நல்லாசியும் கிடைத்தால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமக்கு வெற்றி நிச்சயம். எனவே அன்பான நேயர்களே, ஆசிரியரை மதிப்பது ஒரு கடமை அல்ல, அது நம்முடைய நற்பண்பு. நாம் இன்று ஆசிரியரை மதித்தால் நாளை சமூகம் நம்மை மதிக்கும். எனவே நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு எப்படி நன்மையை நாடக்கூடியவராக இருக்கிறாரோ அதுபோன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர் துறையில் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசிரிய பெருமக்களையும் நாம் அவர்களுக்காக முடிந்த உதவிகளை செய்வதில் பின்வாங்கக்கூடாது. எனவே இஸ்லாமிய மார்க்கமும் குர்ஆனை கற்பித்து தந்த நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசிரியர்களை எந்த உச்சத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அந்த ஜீவன்கள். அவர்களை நாம் ஒருபோதும் நன்றி மறவாமல் வாழ வேண்டும். கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும், நிலத்தில் வாழக்கூடியதும் ஆகாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் கூட அந்த ஆசிரியர்களுக்காக, கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக ஆசிரியர்களுடைய மதிப்பை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ஆசிரியர்களுடைய அந்தஸ்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கல்வி கற்பது என்பது அந்த பாதை சற்று சிரமமானதாகத்தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நாம் அந்த கல்வி கற்பதற்கு முற்படுகிறோமோ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இந்த ஆசிரியர்கள் மூலமாக சரியான உதவியை அல்லாஹுத்தால நமக்கு ஏற்படுத்தி பாடங்களை புரிந்து கொள்வதற்கும் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் வழிவிடுவான். சில பேர் வெறுமனே கல்வியை கற்க வேண்டும் என்று மட்டும் எண்ணத்தில் பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது பாடசாலைகளுக்கோ செல்வார்கள். ஆனால் நாம் ஒரு முழு மனிதனாக உருவாக வேண்டும். நற்பண்புள்ள, கற்ற, நாகரீகமுள்ள, அன்பும் பண்பும் நிறைந்த சிறப்புமிக்க ஒரு சீமானாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் கல்வியை கற்க பாடசாலைக்கு செல்ல வேண்டும். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர்களை மாணவர்களையும் இணைக்கக்கூடியவர்கள். நல்ல ஆசிரியர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதன் மூலமாக சிறப்புமிக்க ஒரு எதிர்காலத்தை அந்த பிள்ளைகள் அடைவார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு அறிவு கற்பித்த ஆசிரியர்களுக்கு நீ நன்மை வழங்குவாயாக. ஆசிரியரை நாம் மதிப்போம், அறிவை உயர்த்துவோம், சமூகத்தை மிகவும் அழகாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

இதுவரை இசையும் இசையும் தொகுப்பில் எங்களோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றார் புவனா வீரமோகன். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவது இல்லை. நாம் பெறும் அனுபவமே நம் வாழ்க்கையின் மேலும் உயர்வாக நம்மை செதுக்குகின்றது. அனுபவம் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு மேலானதாக நம் வாழ்க்கை அமையும். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வடமேற்கு சிலாங்கூர் ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு பகுதி IADA இம்மாதம் 19 முதல் 21 வரை சிக்கிஞ்சான் உட்பட 4 இடங்களில் சிறப்பு முகப்புகளை திறக்கவுள்ளது. நெல் விவசாயிகளும் நெல் இயந்திர உரிமையாளர்களும் டீசல் வாங்குவதற்கான சிறப்பு அனுமதிகளுக்கு விண்ணப்பிக்க உதவும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதுஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய அளவிலான பொதுநலன் சார்ந்த வழக்குகளை கையாள்வதில் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்துடன் தனது வியூக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும். இதுபோன்ற வழக்குகள் பெரும்பாலும் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படுவதாக SPRM தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலிமாமான் தெரிவித்தார். மார்ச் மாதம் தொலைபேசி மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்ட ஒருவர் 427,000 ரிங்கிட்டை இழந்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் காவல்துறை அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர்களிடமிருந்து அந்த தொலைபேசி அழைப்பு பெறப்பட்டதாக பஹாங் இடைக்கால காவற்படை தலைவர் டத்து அஸ்ரி அக்மலாயோப் தெரிவித்தார். இந்த வழக்கு துன்புறுத்தல் சட்டம் 420 பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. கோலாலம்பூர், புத்ராஜயா உள்ளிட்ட நாட்டின் 9 மாநிலங்களில் மாலை 6 வரை இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை கூறியது. பேராக், திரங்கானு, பஹாங், ஸ்லாங்கோர், நெக்ரிசம்பிலான், மலாக்கா, ஜொஹோர், சபா, சரவாக்கிலும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தமது பொறுமை குறைந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கான அலுவல் பயணத்தை நிறைவு செய்துள்ள ட்ரம்ப் அங்கு தமது சக ஜீ ஜின்பிங்குடனான சந்திப்பில் அந்த இஸ்லாமிய குடியரசு அணு ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்கக்கூடாது என்பதிலும் தாம் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஐநாவிலும் அதன் கீழ் இயங்கும் அமைப்புகளிலும் சீராக்கங்களை கொண்டு வருவது காலத்தின் தேவையாக உள்ளதென இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு மன்றம் இன்னும் அதன் தொடக்க கால கட்டமைப்பிலேயே இயங்கி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு 2026 உலக கிண்ணம் அமெரிக்காவில் நடைபெறும். இதில் பங்கேற்பதற்கான விசா இன்னும் பெறப்படவில்லை என்று ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு தலைவர் மேடி தாஜ் தெரிவித்தார். இந்நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் ஃபீஃபாவுடன் முக்கியமான சந்திப்புக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இனிமையான பாடல்களை தாங்கி மலர்ந்திருக்கு. அருவிப்பறையில தான் உட்கார்ந்துருக்கும், வெளியில இட்டி இடிக்கிற சத்தம் அவ்வளவு வேகமா கேக்குது. ஏன்னா கடுமையான மழை தலைநகர்ல எங்கேயும், அப்ப பல இடங்கள்ல மழையா இருக்கலாம், வேலை முடிந்து வீடு திரும்புற நேரம் பல இடங்கள்ல நெரிசலாகவும் இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் பயணத்திற்கு இன்னும் இதமாகவும் இனிமை சேர்ப்பதற்காகவும் தீரா இசையில ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள் காத்துட்டு இருக்குங்க, அதை நாங்க உறுதியா சொல்ல முடியும். அதனால எந்த ஒரு பதற்றமும் வேணாம். சரிங்களா, வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம்.

அதை உங்களுக்காகிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, நேற்று ஒரு முக்கியமான நாள், 50 ஆண்டு காலம் இசைத்துறையில் நம்ம இசை ஞானிக்கு நிறைவு அப்படின்னு சொல்லலாம். 50 ஆண்டு அப்படின்னு சொல்லும் போது இசை மூலமா பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு, பல உள்ளங்களுக்கு மருந்தா இருக்கிறாரு. தீரா இசைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவராக இருந்திருக்கிறாரு. எங்கிருந்தாலும் இசை ஞானியை உங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களால தீரா இசை ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. உங்களோடு சேர்ந்து மற்ற இசைப்பாளர்கள் தான் அதிகமாக நம்ம இசை ஞானியோடைய இசை நம்மளை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு. எத்தனையோ மன உளைச்சல்களுக்கு மருந்தாக இருக்கிற, எத்தனையோ கண்ணீர்களுக்கு அவர் மருந்தாக இருந்திருக்கிறாரு. அதனால இசை ஞானிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக அடுத்து வரும் பாடல் இந்த மழை நேரத்திற்கு ஏற்ற ஒரு பாடல் தான். இதற்கிடையில் ஒரு போட்டி அங்கம் இருக்கும் இல்லையா? எப்போதும் இன்றைக்கு போட்டி அங்கம் எப்படின்னா, கண்டிப்பாக இந்த போட்டி உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒரு பாடலை பற்றி குறிப்பு இருக்கும், இரண்டு குறிப்புகள் இருக்கும். அந்த பாடல் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. எப்போதும் தொடர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லும்போது நேர்களுக்கு கொஞ்சம் மாற்றமாக இந்த போட்டியை கொண்டு வரும். ஒரு பாடலை பற்றிய குறிப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். இரண்டு குறிப்பு இருக்கும். அது என்ன குறிப்பு, அது என்ன பாடலாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும். ஒரு சின்ன நினைவூட்டல், மழையாக இருக்குது, வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா பத்திரமா வாகனம் ஓட்டிகிட்டு போங்க, கவனம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நாங்கள் இதை நினைவுப்படுத்த விரும்புகிறோம். வாங்க இப்போ பாடலுக்கு போகலாம்.

0: செடிகளுக்கு
1: எதிர்பார்க்கல. ஸ்கூல் முடிஞ்சு வந்து வரணும் வீட்டுக்கு, ஏமா டீச்சர் அடிக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலானே, அட போட எனக்கு பயமா இருந்துச்சு.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:34. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:34.
2: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
3: எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
2: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
3: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
2: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
2: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
2: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல்
4: தீராயிசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பாடல் போட்டி அங்கும் இல்லைங்க, ஆனா பாடலை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு பாடலை பற்றியான ஒரு குறிப்பு இருக்கு, அது என்ன குறிப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சு என்ன பாடலா இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த நேரத்துக்கு இந்த பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. சரி, இந்த பாடலை பற்றியான வரிகள்ல இருக்கக்கூடிய சில குறிப்பு பார்க்கலாம். வண்டு தாகம் சிப்பி மழை, வண்டு தாகம் சிற்பி மழை, இது அந்த பாடல்ல இருக்கிற முக்கிய வார்த்தைகள். அப்புறம் இந்த பாடலுடைய காட்சி என்ன அப்படின்னா பார்வை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8. இந்த பாடல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் தான், இசைஞானி இளையராஜா இசையில. வண்டு தாகம் சிப்பி மழை அப்படின்னு இருக்கும் பாடலுடைய காட்சி, பார்வை. அந்த பார்வை இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. பாடலுக்கு பிறகு நம்ம நேர்களை சந்திப்போம்.

0: வரிசையில போட்டி அங்கம் இருக்குங்க. இன்றைக்கு பாட போறதுல ஆனா ஒரு பாடலை குறித்த ஒரு விஷயம் சொல்லுவோம், அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்கு பாடல் மேல ஆர்வம் இருந்த நம்ம நேர்கள் எந்த கேள்வி விடுறதா இல்ல அப்படின்றது வந்துருவாங்க இந்த நிகழ்ச்சியில. போட்டி அங்கம்னு ஒண்ணு வந்துட்டா அவங்களை மிஞ்சறதுக்கு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு பாராட்டுறோம்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, என்ன விஷயம் ஒரு பாட்டை பத்தி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த பாடல் இருக்கக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் பாத்தீங்கன்னா வண்டு, தாகம், சிட்டி, மழை, இதெல்லாம் அந்த பாட்டுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரி, அதையும் தாண்டி அந்த பாடல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காட்சியை கூட சொல்லல, அந்த பாடல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பார்வை. அந்த பார்வை இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அழைப்பு வந்துச்சு. நேர சந்திப்போம்.
1: ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது, அப்புறம் அந்த கருத்து அந்த படத்துல ஒரு வரி வரும், தேனில் வந்து அப்படின்லாம் அந்த வரி வரும்.
0: அதனால இதெல்லாம் ஒரு கேள்வியா எங்கிட்ட அப்படின்ற மாதிரி.
1: ஆமா, தேனில் வந்து மூழ்கும் போது அப்படின்னு ஒரு வரி வரும்.
0: சரியா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ங்க. சரியா சொன்னதுக்காக அடுத்த பாடலை கேட்டுருவோம். அந்த பாடலா
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: சரி, இப்ப எந்த இடத்துல சரியா இருக்கீங்க நீங்க?
1: நாங்க இப்ப வந்து காப்பாறுல இருக்கோம்.
0: காப்பாறுல மழையாங்க,
1: மழை லேசா தோறிக்கிட்டு இருக்குது.
0: சரிங்க, ரொம்ப நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9.
1: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: அறிமுகமே தேவலங்க, அவ்வளவு புகழ் பெற்ற பாடல். நம்ம தீரா இசையில ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பாடலும் கூட, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த பாடல்ல நடிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் ஜெயஸ்ரீ நடிச்சிருப்பாங்க. ஜெயஸ்ரீ யாருன்னு கண்டிப்பா இந்த 80ஆம் ஆண்டு திரைப்படங்களை பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த மோகன் பாடல்கள் அப்படின்னாலே புகழ் பெற்ற பாடல்கள் தான். இந்த பாடல இருக்கிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் போது, நாணம், மின்சாரம், சாரம், சத்தம். நாணம், மின்சாரம், சாரம், சத்தம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாடல்ல இருக்கு. காட்சிலாம் இல்ல, யார் நடிச்சாங்கன்னு மட்டும் நாங்க சொல்லிடுறோம். மோகன் ஜெயஸ்ரீ நடிச்சிருப்பாங்க. அது என்ன பாடலா இருக்கும் அழைத்து சொல்லுங்க. 03 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
2: தீராயி செய்து யாருக்கிட்ட பாட்டை பத்தி கேள்வி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட நம்ம நேயர்கள் பதிலோட தாங்க அழைப்பாங்க. பதில் இல்லாம என்னைக்குமே அவங்க அழைச்சதே கிடையாது. ஒரு விஷயத்த, ஒரு பாடலை பத்தியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னன்னா, அந்த பாடல நடிச்சவங்க வந்து நடிகர் மோகன் மற்றும் ஜெயஸ்ரீ. அப்புறம் அந்த பாடல சில வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும். நாணம், மின்சாரம், சாரம், சத்தம், இப்படிலாம் இருக்கும். என்ன பாட்டா இருக்கும் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை தாங்க கேட்டோம். அடுத்த அழைப்புல நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, சந்திப்போம். நீங்களும் அழைச்சு அதே மாதிரிதான் பாடி கேட்டீங்க. ரொம்ப பிடிக்குமோ அந்த பாடல் உங்களுக்கு? அதனால சரியான பாட்டா இது?
3: பொன்பொம்மா இதே பாட்டுதான்.
2: எதை வச்சு சொல்றீங்க நீங்க?
3: சாரல்,
2: சாரம், சத்தம், மின்சாரம் அப்படின்னு சொன்னேன். அதுவா நடிகர்கள் பேர் சொன்னேன்?
3: மோகன்
2: சொல்லுங்க விக்டோரியா, என்ன பாட்டா இருக்கும் இது?
4: திண்டல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும், அந்த பாட்டு.
2: ஏன் இப்படி?
4: தூரல் போடு சாரல் பாடும் சங்கீதம், அது ஒரு வரி வருதம். அப்புறம்
2: நேரத்தை கொண்டு போல நினைச்சேன், இப்படி பதில சொல்லிட்டீங்க. சரிங்க, நீங்க
4: நன்றிங்க,
2: வணக்கம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: மின்னல் FM.

0: எங்கள் தீர்வு லிங்கம்ஸ்.
1: தேசிய இளைஞர் மன்றத்திற்கு 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு, பிரதமர் அறிவிப்பு. பொது உயர்கல்விக் கழகங்களில் இணைவதற்கான கட்டாய தேர்வு பாடமாக மலாய் மொழியும் வரலாறும் தொடர்ந்து நீடித்திருக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் இளையோர் வளர்ச்சியை உந்தச் செய்வதில் முதன்மை அமைப்பாக விளங்கி வரும் மலேசிய இளையோர் மன்றத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 5 மில்லியன் ரிங்கிட் நிதியை அறிவித்துள்ளார். தேசிய இளையோர் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஆக்ககர பங்களிப்பை அளித்து வரும் அம்மன்றத்திற்கு கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். இளைஞர் விளையாட்டு அமைச்சின் கீழ் இயங்கி வரும் மலேசிய இளையோர் மன்றம் வெளிப்படுத்தி வரும் முனைப்புகளை தொடர அந்நிதி உதவும் என்று சிரம்பானில் நடைபெற்ற 2026 தேசிய இளையோர் நாள் கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து டாக்டர் ஸ்ரீ அன்வார் பேசினார். இவ்வேளை சீன தனியார் இடைநிலை பள்ளி அல்லது ஒருங்கிணைந்த தேர்வு அடைவுநிலை சான்றிதழை கொண்டிருக்கும் மாணவர் அரசாங்க உயர்கல்விக் கழகங்களில் பயில வாய்ப்பளிப்பது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவாகும். ஆனால் மாணவரின் பள்ளி பின்புலம் பாராது வாய்ப்பளிக்கப்படுவதோடு SPM தேர்வில் மலாய் மொழியிலும் வரலாற்று பாடத்திலும் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தியுள்ளார். இது சீன தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாய்ப்பல்ல, மாறாக மலேசிய மாணவரை உட்படுத்திய பன்னாட்டு பள்ளிகள், அரபு சமய பள்ளி மாணவரும் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் பயில நிபந்தனையோடு அனுமதி அளிக்கப்படுகிறது என அவர் கூறினார். அதுகுறித்த தெளிவான விளக்கங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். இவ்வேளை தேடப்படும் தொழிலதிபர் ஜோலோவை உட்படுத்திய எந்தவொரு மன்னிப்பு மனுவும் பரிசீலிக்கப்படாது என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அவரை உட்படுத்திய நீதிமன்ற வழக்கு இன்னமும் நடைபெறுவதால் இந்நடவடிக்கை அரசாங்கத்திற்கு சிக்கலாக இருக்காது என்றார் அவர். இவ்விவகாரத்தில் அமெரிக்கா எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவிக்கும் என வினவியதற்கு அந்நாடு எடுக்கும் எந்த முடிவும் அவர்களின் விருப்பத்திற்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். SPM தேர்வில் மலாய் மொழி வரலாறு பாடங்களில் தேர்ச்சி பெறுவது பொது உயர்கல்விக் கழகங்கள் IPTAவில் இணைவதற்கான கட்டாய தேவைகளாக தொடர்வதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்டு பிற கல்வி முறைகளில் பயிலும் மாணவர் அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் அவர். ஆகையால் இந்த மாணவர்கள் மலேசிய தேர்வு வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு மலாய் மொழி பாடங்களுக்கான தேர்வுகளை எழுத வேண்டும் என்றார் அவர். அதுமட்டுமின்றி UPU இணைய அமைப்பு மதிப்பீடு SPM தேர்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டது என்றார் அவர். இதனிடையே தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் பொது உயர்கல்விக் கழகங்களில் தங்கள் படிப்பை தொடர்வதற்கான அரசாங்கத்தின் இந்த முடிவு தேசிய கல்விக் கொள்கைகளை விட்டுக் கொடுப்பதாக பொருள்படாது என டாக்டர் ஸ்ரீ ஜம்ரி கூறினார். நாட்டின் கல்விக் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் IPTAவில் நுழைவதற்கான முதன்மை தகுதி SPM சான்றிதழை அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் வலியுறுத்தினார். நெல் விவசாயிகள், நெல் இயந்திர உரிமையாளர்கள் ஆகியோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை தொடர்ந்து ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு பகுதி IADA May 19 to 21 4 இடங்களில் டீசல் சிறப்பு அனுமதி வழங்கும் மையங்களை திறக்கவுள்ளது. அவர்களின் தொடர்புடைய தரப்பினரிடம் நேரடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை எளிதாக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். முன்னதாக நெல் அறுவடை இயந்திரங்களுக்கான டீசல் விநியோக நெருக்கடி தற்போது சிலாங்கூரில் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக ஊடகங்கள் கூறின. 39 மில்லியன் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள KTM நிறுவனத்தின் வட சிகாம்பூட் ரயில் நிலையம் பொது தனியார் துறையின் ஒத்துழைப்பின் அடையாளம் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோப் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL நிர்ணயித்த விதிகளின்படி அரசாங்க நிதியின்றி அனைத்து செலவையும் மேம்பாட்டாளர் ஏற்றுக்கொண்ட அதேவேளை நகர் மேம்பாட்டில் பொது போக்குவரத்து கட்டமைப்பு இணைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிகாம்பூட் உத்தாரா ரயில் நிலையம் சுமார் 90,000 மக்கள் தொகை கொண்ட சிகாம்பூட் கப்போங் ஜின்ஜாங் மோன்கியாரா மக்களின் போக்குவரத்திற்கு இன்றியமையா சேவையை வழங்கும் அதேவேளை அந்த எண்ணிக்கை எதிர்காலத்தில் 100,000 எட்டும் என ஆண்டனிலோ கூறினார். மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்களின் பணி சார்ந்த கற்றல் திட்டங்களுக்கான ஒதுக்கீடு இவ்வாண்டு 3 மில்லியன் ரிங்கீட்டிலிருந்து 9.9 மில்லியன் ரிங்கீட்டிற்கு அதிகரிக்கப்படுகிறது. இதன் வாயிலாக 1,520 உறுப்பினர்கள் சேவை காலம் நெடுகிலும் பெற்ற அனுபவம் திறன்கள் அடிப்படையில் கல்விசார் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்த இயலும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோசி முகமத் காலித் நோர்டின் தெரிவித்தார். அதுமட்டுமின்றி சேவை காலம் நிறைவடைந்த பின்னரும் ஏடிஎம் உறுப்பினர்கள் நிலையான வேலையையும் வருமானத்தையும் பெறுவதோடு சிறந்த வேலைச்சந்தை மதிப்பை கொண்டிருப்பதையும் உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
1: இந்தோனேசியா சுமத்ரா தீவில் சட்டவிரோத தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 9 பேர் உயிரிழந்தனர். ஜோங்ஜோங் மாவட்டத்தில் உள்ள அச்சுரங்கத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த அவர்கள் 3 மீட்டர் சுரங்கத்தில் புதையுண்டதாக மேற்கு சுமத்ரா காவல்துறை செய்தி தொடர்பாளர் சுஷ்மிலாவாத்தே ரோசியா குறிப்பிட்டார். இந்த சட்டவிரோத சுரங்கப் பணிகளை மேற்கொள்ளும் தளமாகும். இச்சம்பவத்திலிருந்து 3 உயிர் தப்பியுள்ளனர். புதையுண்டவர்களை மீட்பதற்காக அதிகாரிகள் பழுதூக்கிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வாரம் வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை சக்தி வாய்ந்த சூறாவளி கரை கடந்ததில் குறைந்தது 111 பேர் உயிரிழந்தனர். பல மாவட்டங்களில் மேலும் பல இறப்புகள் பதிவானதைத் தொடர்ந்து தொடக்கத்தில் 89 இருந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். அத்துடன் 200 மேற்பட்ட குடியிருப்புகளும் சேதமுற்றன. 240 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் உத்தரப்பிரதேசம் கோடைக்காலத்தில் அடிக்கடி சூறாவளியால் பாதிக்கப்படுவதாக நிவாரண ஆணையர் அலுவலகம் கூறியது. இதில் மின்னல் தாக்குதல் உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. சீனாவுக்கான 2 பயணத்தை நிறைவு செய்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பெய்ஜிங்கிலிருந்து புறப்பட்டுள்ளார். பெய்ஜிங்கின் வெளியுறவு அமைச்சரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பிரிவு தலைவருமான வாங் ஹி அதிபரை விமான நிலையத்தில் வழியனுப்பி வைத்தார். ஈரான் மீதான தமது பொறுமை குறைந்து வருவதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு அதிகாரப்படி பயணத்தை மேற்கொண்டிருந்த ட்ரம்ப் அங்கு தமது சகா ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பில் அந்த இஸ்லாமிய குடியரசு அணு ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்கக்கூடாது உட்பட ஓர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அந்நாட்டை வலியுறுத்த இணக்கம் காணப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பலர் தீர்த்து வைக்க முடியாத பல சிக்கல்கள் குறிப்பாக ஈரான் போர், தைவான் வர்த்தக நெருக்கடிகளுக்கு இருவரும் சேர்ந்து தீர்வு கண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரான் மீதான அமெரிக்க சீன தலைவர்கள் கலந்துரையாடல் குறித்து ஜி இதுவரை பொதுவில் கருத்துரைக்கவில்லை. நிறைவாக விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். அமெரிக்காவில் நடைபெறும் இதில் பங்கேற்பதற்கான விசா இன்னும் பெறப்படவில்லை என்று ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு தலைவர் மெஹ்டி தாஜ் தெரிவித்தார். இந்நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் ஃபீஃபாவுடன் முக்கியமான சந்திப்புக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நீடிக்கும் ராணுவ மோதலை தொடர்ந்து ஈரான் தனது தேசிய அணியினருக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை கோருகிறது. அட்டவணையின்படி கலிபோர்னியா எங்கல்ஹோட்டில் திட்டமிடப்பட்டுள்ள குழுநிலை ஆட்டத்தில் ஈரான் June 16 நாள் நியூசிலாந்துடனும் June 21 பெல்ஜியத்துடனும் களம் காண்கிறது. தேசிய இளைஞர் மன்றத்திற்கு 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு, பிரதமர் அறிவிப்பு. பொது உயர்கல்விக் கழகங்களில் இணைவதற்கான கட்டாய தேர்வு பாடங்களாக மலாய் மொழியும் வரலாறும் தொடர்ந்து நீடித்திருக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். மழையோடு சேர்த்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை ரசிக்கும் போது அதோட சுவையே தனிதான் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, மகிழ்ச்சியா வீட்டுக்கு போற நேரமா இருந்தாலும் இன்றைய நாள்ல அதிகமான நெரிசல இருக்கும். ஏன்னா வேலை முடிந்து நேரா சொந்த ஊர்களுக்கு புறப்படுறவங்களும் இருப்பாங்க. பல இடங்கள்ல மழையா இருக்கிறதுனால நெரிசலும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த நெரிசல், இந்த நேரம், இந்த காத்திருக்கும் நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா தீர இசை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல நாங்க உறுதியா சொல்லுவோம். அதே நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டேன், காரை விட்டு இறங்கறது கூட மனசு வரலங்க, என்னங்க பாடல் கட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. தெரிஞ்சுதாங்க நெரிசல்ல போய் மாட்டிக்கிட்டேன், ஏன்னா பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற நேயர்களும் நம்மளே இருக்கிறாங்க, குறிப்பா தீர இசையில. ஆக இந்த மாதிரியான நேயர்களுக்கு நாங்க என்றென்றைக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா பாடல்கள் அப்படி என்ன பண்றது, ஏன்னா கொடுத்தவங்க அப்படி. சரி, இப்ப அடுத்து வரும் பாடல் வருது. பாடலுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை தீர இசையில எப்போதுமே விளையாட்டு தொடர்பா பேசுவோம். இன்றைக்கு வந்து பிரேம்நாத் அவர்கள் பேச போறாங்க. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல போட்டிகள்ல பங்கெடுத்தவர், இன்றைக்கு கால்பந்து விளையாட்டு துறையில பயிற்றுனரா இருக்கிறார். அவர் அவர் அனுபவங்களோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல காத்துட்டு இருக்கிறாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்க.

என் பேர் பிரேம்நாத் சுப்பிரமணியம் சுரேஷ். என்னுடைய சொந்த ஊர் வந்து கோலஸ்லங்கோர். நான் என்னுடைய கார்பந்து பயணத்தை தொடங்கினது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆரம்ப பள்ளியில தான். ஆரம்ப பள்ளியில வந்து கார்பந்து விளையாட தொடங்கி ஒரு இடைநிலை பள்ளி அளவுல வரப்பொழுது வந்து மாவட்டம் மற்றும் மாநில அளவுல வந்து போட்டிகளில் பங்கெடுத்தேன். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து சுக்கிம்னு சொல்லிட்டு சுக்கான் இந்தியா மலேசியான்னு ஒரு போட்டி நடக்கும். அதுல வந்து மாநிலத்தை பிரதிநிதித்து கார்பந்து விளையாடி இருக்கேன். அதன் பிறகு வந்து செடிக் மற்றும் மீஃபா ஏற்பாடு செய்த கார்பந்து போட்டிகள் அப்புறம் வந்து கார்பந்து பட்டறைகள்ல வந்து பங்கெடுத்து என்னுடைய கார்பந்து திறன்களை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய படிவமாறு இடைநிலைப்பள்ளி கல்லூரியில படிக்கும் பொழுதும் சரி, நான் பல்கலைக்கழகத்துல படிக்கும் போதும் சரி, பல்கலைக்கழக அளவுல வந்து நான் வந்து கார்பந்து வந்து போட்டிகளில் விளையாடுவதிலும் சரி மற்ற பொது போட்டிகளிலும் கலந்து கொண்டு என்னுடைய கார்பந்து திறன்களை வந்து மேம்படுத்திக் கொண்டேன். பெரிய அளவுல வந்து வாய்ப்பு கிடைக்காட்டினோம் கிடைத்த வாய்ப்புகளை வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்திக்கிட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. ஒரு 2022 வந்து என்னுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து நானே வந்து சொந்தமாக வந்து ஒரு கார்பந்து குழு வந்து தொடங்கினேன். அது வெற்றிகரமாக வந்து ஒரு 4 வருடமாக வந்து அதனை வந்து என்னுடைய கார்பந்து வீரர்களை பயிற்றுவிட்டு அவங்கள வந்து நல்ல நல்ல போட்டிகளுக்கு கொண்டு சென்று இப்போ அதில் ஒரு சில பேர் வந்து மாநிலங்களுக்கு வந்து விளையாடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து என்னுடைய அந்த கார்பந்து பயணம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதன்னும் மேலும் வந்து இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நான் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கின்றது தான் வந்து என்னுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து கார்பந்து துறையில் சாதிக்கணும்னா அவங்க வந்து சிறு வயதிலிருந்து வந்து அந்த முயற்சியில் வந்து ஈடுபட வேண்டும். அந்த இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் அந்த சிறுவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஊக்குவிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தரணும். ஏன்னா அந்த பொருட்கள் வாங்குறதும் சரி, இந்த பயிற்சிகள் போகிறதுக்கும் சரி, நிறைய பொருள் செலவு அதையும் தாண்டி நேரம் வந்து தேவைப்படுகிறது. இதெல்லாம் வந்து வழங்கினால் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு திறன்மிக்க ஒரு விளையாட்டாளர்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். இதில் கண்டிப்பாக வந்து இந்த சமுதாயத்துடைய பங்கு வந்து பெரிதளவில் இருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு விளையாட்டு வீரருக்கு அந்த ஒழுக்கம் தான் வந்து அவங்களை வந்து எப்பேற்பட்ட வீரராக்குன்றது வந்து நிர்ணயம் செய்யும். நன்றி, வணக்கம்.

சீராயிசை விஐபி படத்துக்காக அந்த பாடலை கேட்டோம். சரி, இப்போ எங்களோட இணைந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இதற்கிடையில வீட்டுக்கு போகும் போது, இப்ப வீட்டுக்கு சீக்கிரமா போகணும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தினர் காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய செல்ல பிராணி காத்துக்கிட்டு இருக்கும். அவங்க வீட்டுக்கு போன உடனே மேல தாவி குதிக்கும். இந்த அன்பு இருக்குது இல்ல, அதுக்கு அளவே கிடையாது. இப்போ அண்மையில நம்ம சமூக நல இந்த சோசியல் மீடியா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது, டிக்டாக்கா இருக்கட்டும், இப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இந்த வதைப்பு பிராணிகளுடைய வதைப்பு சம்பவங்களை நம்ம நிறையவே பார்க்கிறோம். அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போற அளவுக்கு நிறைய இயக்கங்கள் வெளியில நிறையவே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பாவப்படுறதை விட நீங்க உங்க கண்ணு முன்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்கள், இந்த பிராணிகளை வந்து துன்புறுத்துவது, அடிப்பது இல்ல சாகடிப்பது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய பார்க்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உங்க கண் முன்னாடி ஏதாவது ஒண்ணு நடக்குது, நீங்க பாக்குறீங்க, வெயில்ல கட்டி வைக்கிறாங்க, சாப்பாடு போடல, இந்த மாதிரி துன்புறுத்தல் சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா தாராளமா உடனடியாக நீங்க புகார் செய்யலாம். அதாவது நம்மளுடைய அரசாங்கமே இதுக்கு வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான அகப்பக்கமும் கொடுத்திருக்காங்க, AWA.DVS.GOV.MY. இந்த அகப்பக்கத்துக்கு போய் நீங்க நேரடியா தாராளமா புகார் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் எண்களும் கொடுத்திருக்காங்க, 01922422333. இந்த எண்களுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். அதாவது அந்த சம்பவங்க நீங்க பாக்குறீங்க, புகைப்படம் எடுக்கிறீங்க இல்ல காணொலி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயங்களை பதிவு பண்ணி கூட நீங்க தாராளமா புகார் பண்ணலாம். சில நேரங்களில் நடந்து முடிந்த பிறகுதான் எல்லாரும் வருத்தப்படுவோம், இல்ல இப்படி நடந்திருக்க கூடாதே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நடக்கும் போதே பார்த்து இந்த மாதிரி புகார்களை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக எந்த உயிர்களையும் வதைப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அது பிராணிகளாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி. ஆக தாராளமா புகார்கள் பொதுமக்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு போங்க, உங்களுடைய செல்ல பிராணியாக இருக்கட்டும், உங்க குடும்பத்தினரோ காத்துட்டு இருக்காங்க, நெரிசல் இருக்கத்தான் செய்யும். அதற்காகத்தான் உங்க மனசுக்கு இதம் அளிக்கிறதுக்கு இனிமையான பாடல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரும் பாடல் சித்திரக்குறள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஜாகிராயி செய்து சரி ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்பவர்கள் அவங்க வியாபாரத்தை பத்தி நம்மளுடைய தீராயிசையில பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒருத்தவங்களை நம்ம சந்திக்க போறோம். இவங்க கலை நயம் மிக்கவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மண்டலா ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய பரவிக்கிட்டு வருது. அது ரொம்ப அழகாவும் இருக்கும். இது மண்டலா ஆர்ட்ஸ்னு தெரியாதவங்களும் சில பேர் இருக்கலாம். அது என்ன, அது மூலமா என்ன விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஒருத்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறாங்க. தொடர்ந்து இணைந்திருக்க

வணக்கம், நான் யோகீஸ்வரி குமரேசன், ஒரு மண்டலா ஆர்டிஸ்ட் மற்றும் யாந்த்ராஸ் கிரியேஷன்ஸ் பவுண்டர். மண்டலா ஆர்ட் என்பது வட்ட வடிவங்களில் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் வைத்து வரையப்படும் ஒரு பழமையான கலை வடிவம். இது மன அமைதியையும் ரிலாக்ஸேஷன் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆகும். என்னுடைய இந்த பயணம் ஒரு சிறிய ஆர்வத்திலிருந்துதான் ஆரம்பமானது. சிறு வயதிலே இருந்து கலை மீது அதிக ஈர்ப்பு இருந்தது. குறிப்பாக மண்டலா ஆர்ட் எனக்கு மன அமைதியையும் ஒரு தனி ஆனந்தத்தையும் கொடுத்தது. ஆரம்பத்தில் இது ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. வேலை, குடும்பம், பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோருக்கும் நடுவில் இரவு நேரங்களில் அமைதியாக அமர்ந்துதான் இந்த கலை பணிகளை செய்து வந்திருந்தேன். அதுக்கு அங்கிட்ட வந்து இந்த ஆர்ட் வந்து ஒரு ஸ்மால் ஹாபி இன்டூ பிசினஸா மாறுச்சு. அதாவது நான் செய்ய செய்ய இது ப்ரோமோட் பண்ணி நான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நம்ம போடும்போது வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணாங்க. இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு கஸ்டமைஸ் மண்டலா ஆர்ட் ஒர்க், கிஃப்ட் ஒர்க், கிஃப்ட் ஒர்க் ஷாப்ஸ், கார்பரேட் ட்ரைனிங் மற்றும் ஆர்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் மூலம் இந்த பயணத்தை தொடர்ந்து செல்கிறேன். இந்த மண்டலா ஆர்ட் வந்து ஒரு கலை மற்றும் அலங்கார பொருட்களா மட்டும் பாக்குறது இல்ல. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இமோஷனல் ஹீலிங், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் போன்ற பல நல்ல மாற்றங்களை இது தருகிறது. பலர் இந்த ஆர்ட்டை ஒரு தெராப்பி போல பயன்படுத்துறாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 010-366-2963. இந்த ஒரு ஆர்ட் வந்து இன்றைக்கு ஒரு மீனிங்ஃபுல் பிசினஸ் ஆக மாறி வருகிறது. வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு நன்றி.

0: கொண்டு வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுகேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பாக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலிருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இட்யூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 3109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: போக்குவரத்து தகவல்.
1: சுபாங்கிலிருந்து டாமன் செல்ல செல்லக்கூடிய சாலையில் விபத்து ஒன்று ஏற்பட்டிருப்பதனால் 16.7 கிலோமீட்டரில் நெரிசலாக இருக்கின்றது. அவசர பாதை மூடப்பட்டிருக்கின்றது. 258.7 கிலோமீட்டர் சென்னாவாங்கிலிருந்து பாட்டிக்சன் செல்லக்கூடிய சாலையில் விபத்து ஒன்று ஏற்பட்டிருப்பதால் அங்கு இடதுபுற சாலை மூடப்பட்டிருப்பதனால் நெரிசலாக இருக்கின்றது. அயர் இத்தாமில் இருந்து மாச்சாப் செல்லக்கூடிய சாலை 74.7 கிலோமீட்டரிலும் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. சிம்பாங் ரெங்காம் செல்லக்கூடிய சாலையில் இதனால் ஒரு மணி நேரத்திற்கு தாமதம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போவிலிருந்து குவாலகங்சார் செல்லக்கூடிய சாலை 256.8 கிலோமீட்டர் இங்கேயும் விபத்து ஒன்று ஏற்பட்டிருப்பதனால் வலதுபுற சாலை மூடப்பட்டிருக்கின்றது. யுஎஸ்ஜில் இருந்து புத்திரஹைட் செல்லக்கூடிய சாலை 10.7 கிலோமீட்டரில் ஒரு கார் தீப்பற்றி எரிவதனால் அங்கு வலதுபுற சாலை மூடப்பட்டிருக்கின்றது. கடுமையான நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து தகவல்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
2: வெள்ளிக்கிழமை தீரா இசை உங்களுக்கு இனிமையான பாடல்களை கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி நாங்க எதிர்பார்க்கிறோம். 6 மணிக்கு பிறகு அழைத்து பேசுங்க. மனசுல உள்ளதெல்லாம் யாருக்கிட்டயாவது கொட்டி தீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். 6 மணிக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அழைக்க தொடங்கலாம்.
3: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அதிவேகமாக மாறிவரும் உலக சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் அறிவு, திறன், மதிப்பு உட்பட தன்னம்பிக்கையுடன் தயாராக இருக்க வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளம் தலைமுறையினர் உத்வேகம் உள்ளிட்ட வலிமையின் சின்னமாக திகழ்கின்றனர் என்றார் அவர். இன்றைய இளையோர் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்பம், கல்வி, தொழில் முனைவு போன்ற நாட்டின் முக்கிய துறைகளில் மாற்றத்தை உருவாக்கும் உந்து விசைகள் அவர்கள் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமிடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மேம்பாடு நிலையானதாகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்வதில் இளைய தலைமுறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். சமயப்பள்ளிகள், சீன தனியார் இடைநிலை பள்ளி SMPC உள்ளிட்ட ஒருங்கிணைந்த தேர்வுச் சான்றிதழ் UEC கொண்டிருக்கும் மாணவர்கள் பொது பல்கலைக்கழகங்களில் நுழைய அனுமதி வழங்கும் அரசாங்கத்தின் முடிவு மக்களுக்கு உயர்கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்தும் முனைப்பாக அமைந்துள்ளதென DAP தலைமைச் செயலாளர் ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். பிலிப்பீன்ஸில் இன்று பரவலான மின்வெட்டு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடும் வெப்பம் அதிகம் பதிவாகும் இம்மாதத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் மின்சாரமின்றி தவித்தனர். பிற்பகல் முதல் தலைநகர் மணிலாவின் சில பகுதிகளிலும் லூசன் தீவின் இதர பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மின்வெட்டு ஏற்பட்டது. பராமரிப்பு பணிகளுக்காக பல முக்கிய மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டதே இதற்கு காரணம் என்று பிலிப்பீன்ஸ் எரிசக்தி துறை கூறியது. ஜனநாயக கொங்கு குடியரசின் கிழக்கு பகுதியில் இபோலா தொற்று பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 246 பேருக்கு அந்நோய் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 65 உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் அறிக்கையில் கூறியது. 2018 முதல் 2020 வரை அங்கு பரவிய கொடிய இபோலா தொற்றினால் 2300 பேர் பலியாகினர். விளையாட்டு பூப்பந்து. உபகிண்ண போட்டியில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு அடுத்த வாரம் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த இயலும் என்ற நம்பிக்கையை மகளிர் ஒற்றையர் பூப்பந்து வீராங்கனை கே ரச்சனா வெளியிட்டுள்ளார். அப்போட்டியில் உலக தரம் வாய்ந்த விளையாட்டாளரை எதிர்கொண்டது புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மீனலின் தீரா இசை உங்கள் மனம் பேசுவதை கேட்க இங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். மனதில் உள்ளதை மனம் திறந்து நீங்க எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்க பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க யார் அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொள்ளவும் தேவையில்லை. சில நேரங்கள்ல மனசுல தேக்கி நிற்கும் எண்ணங்கள், சொல்ல முடியாத கவலைகள், பகிரப்படாத உணர்வுகள் இவெல்லாம் நம்ம மனசுக்கு மிகப்பெரிய பாரமா மாறிடும். ஆக அந்த பாரத்தை நீங்க தனியா சுமந்திருக்க வேண்டாம். மனம் விட்டு பேசுங்க. உங்க மனசுல உள்ளதை வெளிப்படையா நீங்க சொல்லலாம். சொல்லிக் கொண்டால் கண்டிப்பா மனசு லேசாகும். பகிர்ந்து கொண்டால் பிரச்சனைக்கு ஒரு வழி தோன்றும். ஆக உங்க மனபாரத்தை இறக்கி வைக்க உங்களை குறை கூறாமல் கேட்பதற்கு இங்க நண்பர்களா நாங்க இருக்கோம். ஆக நீங்க தனியா இல்லை அப்படின்றத மட்டும் உணரணும். உங்கள் குரலை கேட்க நாங்கள் தயாரா இருக்கோம். 3328235337 அல்லது 4768

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

0: சந்திக்கலாம்.
1: எனக்கு நிறைய இருக்கு சொல்றதுக்கு, பட் எனக்கு ஒரு ரெண்டு வரி மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஐ எம் சிங்கிள் மதர். 2 இயர்ஸ் பேக் நான் ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் வித் மை 3 சில்ட்ரன். ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை பாக்குறதே இல்லை, அவர் எங்க இருக்கிறத நாங்க தேடவும் இல்லை. ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ். பட் அந்த ஒரு மனசாட்சி இல்லாம அந்த பிள்ளைங்களை கூட பாக்காம விட்டுட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப மனசு காலியா இருக்கு. பிகாஸ் என் பிள்ளைங்க வந்து அவங்க கசன்ஸ பார்க்கும் போது அப்பா அம்மாவோட என் பிள்ளைங்களுக்கு அந்த ஏக்கம் ரொம்ப இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் அவங்களோட எப்படி சொல்றது, மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஆழமா வந்து இந்த இது வந்து பதிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை எங்களுக்குள்ள ரெண்டு பேர்த்துக்குள்ள. ஆனா அது வந்து எவ்வளவு பிள்ளைங்களை பாய்ச்சிருக்குதுன்ட்டு ஐ கேன் ஃபீல். ஆனா பிள்ளைங்க வந்து என்கிட்ட காமிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த மனசுல இருக்கிற வலியும் வேதனையும் அவங்களால வெளியே சொல்ல முடியல, பிகாஸ் யூ ஆர் டூ யங். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில ஈடுபட இருக்கும் போது அந்த ஃபேமிலியில நிறைய நம்ம செஞ்சிருப்போம். இன்னைக்கு இந்த டிவோர்ஸ்னால அந்த முழு கெட்ட பேரும் வந்து அந்த லேடிஸ் தான் வருது தவிர அந்த மெயின்ஸ் எதுவுமே போக மாட்டேங்குது. ஆனா முழுக்க முழுக்க வந்து அவங்க தப்பா இருந்தாலும் கூட நம்ம தான் ஒரு பலிகளாகவும், அதே லேடிஸோட பிரச்சனை அதே அந்த லேடிஸ் தான் பலிகளாக. இது எந்த வகையில நியாயம் தெரியல எனக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு அனுசரம் கிடைக்கல அதுக்கு.
0: இப்போ விவாகரத்துக்கு பிறகு நீதிமன்றத்துல பிள்ளைகளை அவங்க பார்க்க கூடாது அப்படின்னா எந்த ஒரு தடையும் விதிக்கல?
1: எதுவுமே இல்ல, எல்லாமே வெட்ட வெளிச்சத்துல அவங்களுக்கு எல்லாமே குடுத்திருக்காங்க, எல்லா ரைட்ஸும் குடுத்திருக்காங்க.
0: நீங்க சமாளிச்சுட்டு இருக்கீங்க
1: குடும்பத்தை? நல்ல வேலை கடவுள் எனக்கு ஒரு கருணை காமிச்சிருக்காரு. ஐ எம் இன் அ வெரி ஸ்டேபிள் ஜாப் இன் அ கார்ப்பரேட் கம்பெனில, நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல இதா இருக்கிறேன். பிசினஸ் வந்து நான் ஒரு ஓனர், ஹாஃப் ஆஃப் இட் மை ஓன் இது. பட் ஆனா அந்த சந்தோஷம் வந்து என்னால வந்து அனுபவிக்கவும் முடியல, என்னால மின்னு முழுங்கவும் முடியல. இப்ப பெரிய டாக்டர் வந்து காலேஜ்ல இருக்கிறாங்க, பட் அவங்க கிராஜுவேட் பண்ணி எல்லாம் முடிச்ச கையோட வந்து ஐ ரியலி ஹோப் தே டோன்ட் ஃபைண்ட் த ஃபாதர் பேக். பிகாஸ் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டது வந்து என்ன அந்த கஷ்டம் என்னோடய இருக்கட்டும்.
0: ஆனாலும் என்ன கேள்வினா, உங்களுக்கு இப்ப உங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சு, மறுமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல உங்களுக்கு?
1: ஓ இல்ல, எனக்கு அந்த ஒரு நோக்கமும் வரல, அந்த எண்ணமும் இல்ல எனக்கு. ஐ ஹாவ் டு சே திஸ் டு எல்லா முக்காசி ஃபேமிலியில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அத்தனை பேத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், உங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு என்னது என்ன சொல்றது வேலையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை.
0: இந்த தைரியம் தாங்க உங்ககிட்ட இருக்குது, நல்ல விஷயம், இப்படியே இருங்க சரிங்களா?
1: அதனால யூ ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இதுதான் அட்வைஸ் பண்ணுவேன், யூ ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட். நீங்க டிபெண்டா இருந்தீங்கன்னா உங்களை மேய்ச்சி தள்ளி போயிட்டே இருப்பாங்க. நீங்க இண்டிபெண்டா இருந்தீங்கன்னா தவறதான் உங்களை வந்து ஒரு மதிப்புக்குரிய இடத்துல வச்சிருப்பாங்க.
0: நிச்சயமாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய கவலைகளை சொல்ல வந்தீங்க, ஆனா உங்க சூழல இருக்கிற மற்ற பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி இருக்கீங்க.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: இப்படியே இருங்க, தைரியமா இருங்க, ரொம்ப அழகான வாழ்க்கை எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் ஃபார் தி பிளெஸிங், தேங்க்யூ.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் FM.

0: வணக்கம். நான் பேர் சொல்ல விரும்பல.
1: சொல்லுங்க. பரவாயில்ல, பேர் சொல்ல வேண்டாம்.
0: சோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஆக்சுவலி நானும் ஒரு சிங்கிள் மதர் தான். நான் ஒரு பிள்ளைக்கு மதர் ஆஃப் ஒன்ல, என் பிள்ளைக்கு இப்ப 3 வயசு ஆகுது. நானும் இப்ப வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. அது ஏன்னாக்கா, ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை, பட் தேர்ட் பர்சன்னால அதான் நான் என்ன என்ன கவலை என்னன்னா, ஏன் வந்து ஒரு திருமணம் ஆன தம்பதிங்களை வந்து இந்த மாதிரி, அவங்க தெரியும் ஒரு பர்சன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஏன் வந்து இன்னும் அவங்க இந்த மாதிரி தலையிடணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெரிட்டல் எஃபர்ட் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஏன் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல.
1: எத்தனை வருஷம் ஆச்சுங்க?
0: 4 வருஷம் ஆச்சு.
1: 4 வருஷம் தான்
0: ஆச்சா? 4 வருஷம் தான் ஆச்சு. சோ அதுவும் கஷ்டப்பட்டு 10 வருஷம் லவ் பண்ணி எல்லாம் சம்பந்தோட தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். ஆனா இதே மாதிரி பார்த்த ஒரு 1.5 வருஷமா நடவடிக்கை சரியில்லை. ரொம்ப அடிக்கடி சின்ன சின்ன தகராறு வருது. நான் அப்ப கூட எனக்கு அவர் மேல ஒரு துளி சந்தேகம் கூட வரல. ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது அப்ப, பிகாஸ் நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு சலிச்சுக்கிட்டு எல்லாம் இருந்தோம். ஆனா அது மீறி எல்லாம் ஒரு கட்டத்துல எல்லாம் வெட்டு வெளிச்சம் தெரிஞ்சோன்னா, அதுவும் சர்வசாதாரணமா ஆமா செஞ்சேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து அவ்வளவு கவலையா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த இப்ப கூட நம்ம சொல்லலாம் தைரியமா, ஓகே பெண் நல்லா முடியும் எல்லாம் முடியும் சொசைட்டி சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு பகுதி ஒரு சொசைட்டியும் சொல்லுவாங்க, ஓகே புருஷன் விட்டுட்டு வந்துருச்சு. அப்புறம் நம்ம என்னதான் நல்லது செஞ்சோம், சத்தியம் உண்மையா சொல்றேன், அது நல்ல பேரு கிடைக்காது என்னதான் நம்ம ஆப்போசிட் ஃபேமிலி செஞ்சாலும். இப்போதைக்கு நான் நல்லாதான் இருக்கேன். ஐ மீன் ஐ அம் ஃபைனான்சியலி வெரி ஸ்டேபிள். என் பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். என்னோட அப்பா அம்மா அவ்வளவு சப்போர்ட், என் ஃபேமிலி அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. அவங்க இல்லாட்டி நான் இல்லவே இல்லை. சோ அந்த வீட்டு நான் வந்துட்டேன். நான் எல்லா தெரிஞ்ச பிறகு என்ன ஒரே ஒரு நான் என்ன கேட்டுக்கிறேன், ஜஸ்ட் இன்கேஸ் ஒரு பர்சன் வந்து மேரிட்டா இருந்தாக்கா, ரெண்டு பேரு மேல தப்பு இருக்கு, ஆனா அந்த ஒரு பர்சன் அப்ரோச் பண்ண கூட அவங்க சொல்லணும் மேரிட்டான பர்சன். ஐ மீன் அவங்க தெரியணும் அந்த அறிவு இருக்கணும். மேரிட் பர்சன் லைஃப்ல வந்து நம்ம வரக்கூடாது. அது வந்து என்ன, ஏன்னா நம்ம கனவு மணி பிரிஞ்சுட்டாக்கா அது வேற. ஆனா ஒன்னா இருக்கிறப்ப, ஒரு பிள்ளை இருக்கிறப்ப, சந்தோஷமா இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து செய்யறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதே சமயத்துல எனக்கு தெரியும் இப்போதைக்கு நிறைய பேரு விவாகரத்துல இருக்காங்க, நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகி நிறைய சிங்கிள் மாதம் நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம வந்து தைரியமா இருக்கு, நம்மளுக்காக இல்லாட்டியும் நம்ம பிள்ளைக்காக நம்ம தைரியமா இருந்து நம்ம வந்து நிரூபிக்கணும் அந்த சொசைட்டிக்கு, நம்மளால இதெல்லாமே செய்ய முடியும்.
1: கடந்தது கடந்ததாக வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய அழகான விஷயங்கள் இருக்கு, அத உங்க மூலமா உங்களுக்கு நீங்க சரிங்களா.
0: நிறைய கவலை வந்திருக்கு. பிள்ளை கூட்டி போறப்ப வெளியெல்லாம் உங்க அப்பா கூட இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வைஃப் பிள்ளை எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம வந்து நம்ம பிள்ளைய தானே கூட்டிட்டு
1: போறோமே. நன்றி. அழைச்சு பேசுறதுக்கு முதல்ல நன்றி சரிங்களா. அழக்கூடாது, சந்தோஷமா மகிழ்ச்சியா உற்சாகமா தைரியமா இருக்கணும் நீங்க. நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: தீரா இசையில் உங்கள் மனங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கதைகளை நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு நேர் அழைப்புல காத்துட்டு இருக்கிறார், அவரை சந்திப்போம்.
1: ஹலோ, வணக்கம். பேர் சொல்ல விரும்பல. நான் வந்து மாக்கலன்னு பேசுறேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. இடையில வந்து சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. எனக்கு வயசு 39. நாங்க 5 வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தோம். இடையில வச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல எங்களுக்குள்ளார பேசல. ஒரு வேணிக்கு ஒரு தடவை சின்ன சண்டை வந்து 10 வருஷம் பேசல. அதுக்கப்புறம் நானே போய் மன்னிப்பு கேட்டு சரிட்டு போய் பேசணும். இடப்பட்ட காலத்துல யான் சொல்லி ஏற்றம் பேசாம போயிட்டாரு. கிட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது பேசாம. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அவர்
0: எங்க இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா?
1: தெரியும் எங்க இருக்காங்கன்ட்டுன்னு. நானு புலனம் வாயிலாகவும் அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். சோசியல் மீடியால பல வழியில அவருக்கு ட்ரை பண்ணிட்டேன். அவரு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு.
0: ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும்ல
1: ரெண்டு பத்தியும். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மல் மன வருத்தம். ஆனா நானும் புலனம் வாயிலாக மன்னிப்பு எல்லாம்
0: கேட்டுட்டேன்.
1: தெரியல தப்பு யாரு செய்யிட்டுன்னு. அதனால இந்த வேலையில நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் கண்டிப்பா, ஏன்னா நாங்கெல்லாம் 80ல பிறந்தவங்க. அவரு கண்டிப்பா மின்னல் எஃப்எம் சாயங்கால வேலை நாங்க எல்லாம் கேட்போம். இந்த மின்னல் எஃப்எம் டெய்லி கேட்போம்.
0: போன பிறகுமா உங்களுக்கு இந்த அளவுக்கு வருத்தம் வேதனை? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தா அவர் மனசு இறங்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புமே. சரியா? இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா உங்க நட்பு மேல? மற்ற நண்பர்களா இல்லையா உங்களுக்குள்ளார மற்ற நண்பர்கள் இருப்பாங்களா? அவங்களும் இல்லையா?
1: இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
0: அவங்களுக்குள்ளார கூட பேசிக்க மாட்டீங்களா? இந்த நண்பர் மூலமா அங்க பேசுறது அந்த அது கூட இல்லையா?
1: நானும் நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா போன் பண்ண சொல்லுங்க, எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு தடவை பார்த்து அவர் வீட்டுல இல்ல. ஏன்னா எங்க ரெண்டு பத்திக்குள்ள அவருக்கு ஏதாச்சும் மன கஷ்டம்னா என்கிட்ட பேசுவாரு, தேடி தேடி வருவாரு. எனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா அவரு வருவாரு, பேசுவாரு. சோ அந்த ஆறுதல் ரெண்டு பத்திக்கும் இருக்கும். எவ்வளவு நட்பு இருந்தாலும் அந்த
0: சின்ன வயசு
1: ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: சரிங்க, கண்டிப்பா ஒருவேளை கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாருன்னா இந்த நட்பு சேரட்டுமே. ரொம்ப நன்றி அடுத்து பேசினதுக்கு. அடுத்தது எப்படி இந்த பிரிவை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. சரிங்களா?
1: கண்டிப்பா,
0: நன்றி.

0: டிராய்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். அங்கு இன்றைக்கு நம்ம நேயர்கள் அழைத்து பேசியிருந்தாங்க. மூன்று நேயர்கள் பேசினாங்க. இரண்டு பேர் வந்து தனித்து வாழும் தாய்மார்கள், தனித்து வாழும் தாய்மார். இரண்டாவது நேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விவாகரத்து வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இப்போ அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. இப்போ மனநல ஆலோசகர் சோமஸ் குமார் நம்மோடு இருக்கிறார், அழைப்பில் அவரை சந்திப்போம். வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போவனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சோமஸ், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் போனா
0: சந்தோஷம். சொல்லுங்க சோமஸ், இன்றைக்கு இரண்டு பெண்கள் முதல்ல பேசியிருந்தாங்க, குறிப்பா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சோமஸ்?
1: ஓகே போனா, முதல்ல வந்துட்டு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, மக்களும் தப்பா நினைச்சு கூடாது. இந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் வந்துட்டு நான் வந்து வாழ்த்துன்னு தான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல இருந்து வந்து அந்த விஷயம் வந்து சரிப்பட்டு வரலன்னு அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துட்டாங்க. கடந்த வாரம் கூட வந்து சில பேர் பேசியிருந்தாங்க, ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க, வீட்டுல வந்துட்டு ஒன்னா இருந்து பேசாம இருக்காங்க. ரொம்ப காலகட்டத்துக்கு வந்து அவங்க வந்து மன ரீதியில வந்துட்டு பாதிக்கிறாங்க. அப்ப முதல்ல ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட கணவர் வந்துட்டு, அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு, எந்த ஒரு பிள்ளைங்களை பத்தி எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கண்டுக்காத மாதிரி இருக்காங்க அப்படின்னு. இந்த நம்ம சமுதாயத்துல வந்து முக்கியமா என்ன நடக்குதுன்னா, இந்த விவாகரத்துன்னு வந்துட்டாவே வந்துட்டு அது ஒரு டேபு ஆயிடுது, அது வந்து ஒரு தப்பு அப்படின்னு நினைச்சிடுறாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு திருமண வாழ்க்கை வந்துட்டு எந்த விதத்திலயும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்ல, அங்க நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா வந்துட்டு கண்டிப்பா அண்ட் சொல்யூஷன் தான் வந்துட்டு ஒரு விவாகரத்தா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா பேசி பாக்கலாம், ஃபேமிலி கவுன்சிலிங் போய் பாக்கலாம், நிறைய ஹெல்ப் எல்லாம் இருக்கு, என்ஜிஓ கூட வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க. பட் இது எதுவுமே சரிப்பட்டு வராட்டினாக்கா விவாகரத்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுனாக்கா நீங்க அதை நோக்கி போகலாம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்னத்த கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நம்மள சுற்றி இருக்கிறவங்க நிறைய விஷயத்த பேசுவாங்க, ஆனா அந்த வாழ்க்கைய, ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையை கடந்து போறது நீங்க தான். ரெண்டாவது வந்து நம்ம சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னா, விவாகரத்துன்னு வந்துட்டா அந்த கணவன் வந்துட்டு மனைவிய வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதும் பழி வாங்குறதும், இல்ல மனைவி வந்துட்டு ஹஸ்பண்ட வந்துட்டு பழி வாங்குறதுமா தான் ரொம்ப ரொம்ப சமுதாயத்துல குறிப்பிட்டு வந்து இருக்கு. என்னன்னாக்கா, இப்ப நான் விவாகரத்து ஆயிடுச்சுனாக்கா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சம்மந்தம் இல்ல, பிள்ளைங்களை வந்து அவர் பார்க்க கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப செஞ்சிடுறாங்க. பிள்ளைங்களை பார்க்க வந்து விட மாட்டாங்க. இது வந்துட்டு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு லாங் டேர்மா நம்ம யோசிச்சா அது வந்து அந்த பிள்ளைங்களை தான் பாதிக்குது. ஒன்னு டிவோர்ஸ்னு ஒரு விஷயம் நடந்துருச்சுனாக்கா ஆபிஷியலா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் தான் வந்துட்டு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. உங்க பிள்ளைங்களுக்கு அவரு திரும்பியே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட், அவர் வந்து ஒரு தகப்பன் அப்படின்ற அப்பான்ற முறையில வந்துட்டு அவர் எல்லாத்தையும் செய்யணும். அப்ப முதல் அவர் சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டாருன்னு. ஆக்சுவலி அவங்க வந்து திரும்பியும் மக்காமால போயிட்டு அவங்க வந்து அதை துண்டு தான் செய்யலாம், இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட ஹாக் வந்து எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா நீங்க இதெல்லாம் செய்யாட்டினாக்கா அந்த ஹஸ்பண்ட்கே வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் நம்மளே கொடுத்துட்ட மாதிரி இருக்கும். அவரோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து வந்துட்டு அவர் தப்பிச்சுட்டுதான் இருக்கும். உங்களுக்கு வந்து பைனான்சியலி நீங்க ஸ்டேபிள், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அப்பா தேவை, அந்த அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் எல்லாமே செய்யணும். அப்படி அது வந்து கடமையில இருந்து அவர் இது வந்து தவறிட்டாருன்னா நீங்க வந்து திரும்பி மக்காமல போயிட்டு அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவது, இப்ப டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க வந்து அந்த மக்காமால ஹக்கீம் கிட்ட சொல்லலாம், டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்னோட பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கும் சரி, அந்த பிள்ளைங்களோட ஹாக் வந்துட்டு அவங்க அப்பாவும் ஈக்குவலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு அவங்க மக்காமாலேயே வந்துட்டு அதை சொல்லிடுவாங்க. அப்ப அந்த கணவனுக்கு வந்துட்டு அவரோட பகுதி வந்து இருக்கும், அவர் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு, ஃபைனான்சியலாவும் சரி நான் ஃபைனான்சியலாவும் சரி அவங்க செய்யணும். மூணாவது என்ன, அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்களா, இந்த தேர்ட் பர்சன்னாலதான் வந்து முக்கியமா இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு. இது வந்து ரொம்ப காமனா தான் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த இஷ்யூஸ் நம்ம பாக்குறோம் ஹாஸ்பிட்டல்ல கவுன்சிலிங்லாம் வரவங்க வந்துட்டு இந்த டிவோர்ஸ் ரீதியா, அவங்களுக்கு வந்து மன ரீதியை வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டிப்ரெஷன் இதெல்லாம் போயிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒன்னு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்ல, அதனால நம்ம சொல்லுவோம் ஆணும் பெண்ணும் இருந்தாலும் சரி நீங்க வந்து ஃபைனான்சியலி வந்துட்டு உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எப்ப நடக்கும், எப்ப இதெல்லாம் ஆகும்னு தெரியாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மூணாவதா என்னன்னாக்கா, இந்த எப்பயுமே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு. சோ இது வந்து ரெண்டு பக்கட்டும் தான், அந்த தேர்ட் பர்சன் மேல கண்டிப்பா தப்பு இருக்கு, பட் நம்மளும் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டாவும் சரி ஒரு மனைவியா சரி நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் போது, நம்ம ஒரு வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகும்போது அது நம்ம மேலயும் தான் இருக்கிற தப்பு. சோ இதுவும் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து பாத்துக்கணும். கம்யூனிகேஷன் தான் போவேன். நான் வீட்டுல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் சரியில்லாட்டினா நான் பழி வாங்குறேன், பேசாம போயிடுறேன், சாப்பாடு செய்ய மாட்டேன், இதெல்லாம் வந்துட்டு காமனா நடக்கிற விஷயம். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆன ரீசன் இருக்கு. வீட்டு சாவி கொடுக்க மாட்டாங்கன்னு கூட டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க போனா. நீங்க பதிவு பண்ணிக்கிறேன், வீட்டு சாவி வந்து எனக்கு டூப்ளிகேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க கூட ஒரு சில்லியா இருக்கும் நம்மளுக்கு பாக்க. பட் அவங்க வந்து மன ரீதியா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த விஷயமா பேசி முடிஞ்ச அளவுக்கு தீர்க்க பாருங்க. அப்படி இல்லாட்டினாக்கா ஃபேமிலி கவுன்சிலிங் நிறைய இருக்கு, எல்லா மாநிலத்திலயும் இருக்கு, கூகுள்ல நீங்க தேடி பார்க்கலாம். இப்ப நீங்க சிங்கிள் மதர் ஆயிட்டாலும் வந்துட்டு என்ஜிஓல நிறைய சப்போர்ட் இருக்கு. நீங்க சிங்கிள் மதரை என்ன செய்ய முடியும், என்ன சப்போர்ட் பண்ண முடியும், என்ன பிசினஸ் செய்ய முடியும், எல்லாமே இப்ப ஹெல்ப் இருக்கு. டிவோர்ஸ்னாக்கா எண்ட் ஆஃப் த லைஃப்னு இல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு மறு ஒரு லைஃப் சான்ஸ் இருக்கு போனா.
0: கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அந்த இரண்டு சகோதரிகளும் ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஆனாலும் வழக்கமா தன்னோட பிள்ளைகளுக்கு கிடைக்க அந்த மகிழ்ச்சியும் அந்த எதிர்பார்ப்பும் இல்லையே, அந்த அன்பு இல்லையன்றது அவங்களுடைய வருத்தம். ஆனாலும் இப்ப நீங்க சொன்ன விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு. நன்றி ஷோமஸ் இன்றைக்கான விஷயங்களை பகிர்ந்து கொடு தகவலுக்கு.
1: நன்றி போனா.
0: சரி, அவர் தான் மனநல ஆலோசகர் ஷோமஸ் குமார். இந்த சூழல்ல இப்போ இருக்கிற பல பெண்களுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல மனம் விட்டு பேசுவோம், நம்பிக்கையானவர்கள்ட்ட மனம் விட்டு பேசுவோம். அதை இறக்கி வைக்கும் போது ஏதோ ஒரு வழி எங்கிருந்தோ நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும் மனம் விட்டு பேசுவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் நன்மை சமூகத்தில் உள்ள அடித்தட்டு மக்கள் வரை உணரப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மக்களுக்கு மிக நெருக்கமான கல்வி, வெள்ளத்தடுப்பு, பொது கட்டமைப்பு, சுகாதாரம், சமூக பொருளாதாரம் போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய திட்டங்கள் உரிய நடவடிக்கைகளுடன் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்றார் அவர். இவ்விடை மடானி, பொருளாதார சீர்திருத்தங்கள் மீது அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. இதனால் நாட்டின் பொருளாதாரம் பல சவால்களுக்கு நடுவே ஆக்குகர வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.4 விழுக்காடாக உயர்ந்துள்ளதை நிதியமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் உள்துறை அமைச்சு 13,000 முதல் 14,000 வரையிலான பதிவு பெறாத குழந்தைகளின் ஆவண சிக்கல்களை கையாள்வதாக அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுடியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் அடையாள ஆவணங்கள் இன்றி பள்ளிக்கு செல்லும் 13,000 பேரின் சிக்கல்களுக்கு அமைச்சு தீர்வு கண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டினூடே தாய்லாந்தும் ரஷ்யாவும் சுற்றுலா, ஆற்றல், உணவு பாதுகாப்பு ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து கலந்து ஆலோசித்ததாக தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவு குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அது மேலும் கூறியது. மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து எரிபொருளின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு பிரேசில் அந்த மூலப்பொருளுக்கான உதவித்தொகையை அறிமுகப்படுத்த உள்ளது. தொடக்க கட்டமாக பெட்ரோலை உள்ளடக்கிய இந்த முனைப்பு பின்னர் டீசலுக்கு விரிவுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளதென்று சுரங்க ஆற்றல் அமைச்சர் அலெக்சாண்ட்ரி சில்வேரா கூறினார். விளையாட்டு 2026 தாய்லாந்து பொதுப்பூப்பந்து. பெங்காக் நிமிபர்ட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் நாட்டின் ஆடவர் தொழில்முறை இரட்டையர் கோ ஜி ஃபே நோர் இசுடின் ரொம்சானி கடும் போராட்டத்துக்கு பிறகு அரையிறுதிக்கு முன்னேறினர். உலக தரவரிசையில் 9ஆம் நிலையில் உள்ள அவர்கள் 19-21, 21-15, 21-8 என ஸ்காட்லாந்தின் கிறிஸ்தபர் மேத்யூ கிரிம்லியை வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்த போரின் விளைவை நாம் அறிவோம். அந்த போர் உலக புவிசார் சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரியில் தொடங்கிய அந்த சண்டை மேற்காசிய பதற்றம் மட்டுமின்றி பன்னாட்டு தடைகளுக்கும் பொருளாதார போருக்கும் வித்திட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை, செங்கடல் வியூக வர்த்தக பாதை முடக்கம் உலக விநியோக சங்கிலி மீதான கவலையை அதிகரித்தது. ஆற்றல் துறை, பன்னாட்டு வர்த்தகம், உலகளாவிய போக்குவரத்து செயலாக்கத்தையும் பாதித்தது. ரஷ்யாவும் இந்த அழுத்தத்திலிருந்து விடுபடவில்லை. இருந்த போதிலும் மக்களை இதிலிருந்து பாதுகாப்பதில் அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அந்த நெருக்கடியால் எரிபொருள் உதவித்தொகை ஜனவரியில் 700 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து ஏப்ரலில் 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரித்தது அதற்கான சான்றாகும். மக்களின் சுமையை குறைக்க அரசாங்கம் மடானி ரோன் 95 பூடி 95 முனைப்பை தற்காலிகமாக ஒருங்கிணைத்தது தேசிய நிலைத்தன்மையை பாதுகாக்கவும் நீண்டகால சவாலை தவிர்க்கவும் மேற்கொள்ளப்பட்ட வியூக நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மலேசியர்களில் 80 விழுக்காட்டினர் மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகவே பெட்ரோலை பயன்படுத்துவதாக நிதித்துணை அமைச்சர் லியூ சின் டோங் அண்மையில் கூறியிருந்தார். பெரும்பாலான மக்கள் எரிபொருளை கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பயன்படுத்துவதை அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. அதற்கு பிரதமர் டச்சுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த இல்லிலிருப்பு வேலை கொள்கை BDR முக்கிய ஆதரவாக அமைகிறது. அந்த கொள்கை எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதோடு நவீன பணி முறையை எதிர்கொள்வதில் முதலாளிகள் தொழிலாளர்களிடையே சமநிலையை ஏற்படுத்துகிறது. தனியார் துறையும் பொதுச்சேவையில் நடைமுறைப்படுத்தப்படும் BDR-ஐ வரவேற்று அதனை பின்பற்றுகிறது. அது செலவினத்தை குறைப்பதோடு ஆள்பல நெறியையும் உற்பத்தியையும் நிலைநாட்டுவதில் பெரும் துணையாக உள்ளது. பொருளாதார கடும் சவாலை எதிர்கொள்வதில் போடி 95 முனைப்பை தவிர அரசாங்கம் உதவிகளை ஒன்றன் பின் ஒன்றாக அறிவித்தது. விவசாயிகள், சிறு தோட்டக்காரர்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் உற்பத்தியை அதிகரிக்கும் உதவிகளும் அவற்றில் அடங்கும். போடி மடானியின் கீழ் சிறு விவசாயிகளுக்கான மாதம் 200 ரிங்கிட் உதவி அவர்கள் மீதான கூட்டரசு அரசாங்கத்தின் பரிவை புலப்படுத்துகிறது. சிறு வணிகர்களின் நிதிச்சுமையை குறைக்க மாநில அரசாங்கங்களும் ஊராட்சி தரப்பினரும் அவற்றின் கண்காணிப்பின் கீழ் உள்ள மனைகளின் வாடகை வீதத்தை குறைத்து வருகின்றன. இந்த உதவிகள் யாவும் பிரதமர் கூறியதற்கு இணங்க ஒருங்கிணைக்கப்பட்டதன் மூலம் ஏழ்மை நிலையில் உள்ளோர் உட்பட பல தரப்பினர் அதிக நன்மையடைகின்றனர். உலக நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வின் தாக்கத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் அணுகுமுறை மக்களின் பொருளாதார சுமையை குறைத்துள்ளதோடு தேசிய பொருளாதார நிலைத்தன்மையையும் உறுதி செய்துள்ளது. இதனிடையே அரசாங்கத்தின் இந்த முனைப்புகளையும் கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பல தரப்பினரின் ஒத்துழைப்பு அவசியமாகிறது. மக்கள் அரசாங்கத்தின் நோக்கங்களை அறிந்து புரிந்து கொள்ள சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் விளக்கங்களும் கருத்துகளும் முக்கியம். அரசாங்கத்தின் முடிவுகள் அவசரமாக எடுக்கப்படவில்லை. மக்களை பாதுகாக்கவும் விநியோக நிலைத்தன்மை உத்தரவாதத்தை உறுதி செய்யவும் அவை சீரிய ஆய்வுக்கு பின்னரே அறிவிக்கப்படுவதை மக்கள் உணர வேண்டும். லிட்டர் அடிப்படையில் எரிபொருள் பயன்பாடு குறிப்பிட்ட நிதியுதவி என்ற விவகாரத்தை மட்டும் சார்ந்திராமல் தேசிய கொள்கை மீதான மக்களின் நம்பிக்கையுடனும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் உடன்பட்டுள்ளன. இந்த புரிதல் நாடு நெருக்கடி மிக்க தற்போதைய சூழலை எதிர்கொள்வதில் அத்தியாவசிய கூறாக அமைந்துள்ளது. அதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நிரலில் மலேசியர்கள் எவரும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் இது உறுதி செய்கிறது. நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் S. கோகுலன்.

மீரா இசையில் பாட்டு கடையை வெற்றிகரமா திறந்தாச்சுங்க. வெள்ளிக்கிழமை செய்தி விளக்கத்துக்கு பிறகுதான் கடை கொஞ்சம் தாமதமா திறக்க நேரிடுது. அதனால இப்பல இருந்து கடை திறந்தாச்சு. 7:13 ஆயிருச்சு. அழைத்து நீங்க உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். சரி, நம்ம மெனு கார்டில் பாத்தீங்கன்னா இளையராஜா இருக்காரு, ஏ ரஹ்மான் இருக்காரு, அப்புறம் கார்த்திக் ராஜா இருக்காரு, வித்யாசாகர் இருக்காரு, தேவா இருக்கிறாரு, சிப்பி இருக்கிறார், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ, யாருடைய பாட்டு வேணுமோ தேர்ந்தெடுத்து பாசத்தை கொடுத்து நீங்க வாங்கிட்டு போகலாம். ஒரு சின்ன புகார் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஓ எப்போதுமே பாட்டு கடையில அதே நேருக்கு தான் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க, இது நியாயம் இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னு ஒரு சில நேர்கள் அழைச்சி சொல்றாங்க. அவங்க கேட்கறதும் நியாயமான விஷயம் தானே. அதனால ஒரு சின்ன வேண்டுகோள் தாங்க, இது கண்டிப்பா வேண்டுகோள், அதை நீ அப்படிதான் எடுத்துக்கணும். அடிக்கடி அழைத்து பேசக்கூடிய, போன வாரம் தான் பேசணும், அதனால இந்த வாரம் தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள், நிறைய பேரு பாட்டு கடைக்குள்ள கூட வர முடியாம வெளியிலேந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். அங்க புதிய நேயர்கள் அப்படியே தூரமா இருக்கணும்னு நீங்க அவசியம் இல்லை, பக்கம் வாங்க, பாட்டு கடைக்கு வாங்க, உங்களையும் நாங்க அன்போடு அழைக்கிறோம். இதற்கிடையில நான் வந்து என் பெயரை மாத்தி சொல்றேன் இன்னைக்கு பாருங்க அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, எங்களுக்கு இங்க பதிவு இருக்கு, உங்க தொலைபேசி எண்கள்ல இருந்து எல்லாமே இந்த தொலைபேசியில பதிவு இருக்கும். அதையும் நாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம். கண்டிப்பா எந்த நேரமும் ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பாட்டு கடை உங்களுக்கு தானே திறக்கிறோம், உங்களுக்கு இல்லாம யாருக்கு? அதனால புதிய நேர்களும் நம்ம நேர்கள் தானே, அதனால ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்காக. சரி, அடுத்து வரும் பாடலுக்கு பிறகு பாட்டு கடையில நேர்களை சந்திப்போம்.

0: ஹரிஹரன் பேசுறேன்.
1: ஹரிஹரன் பாடுவீங்களா என்ன?
0: பாட்டு கேப்பேன்.
1: பாட்டு கேப்பீங்க, சரி. எங்க இருந்து பேசுறீங்க ஹரிஹரன்?
0: நான் காப்பாறுல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஹரிஹரனுக்கு? போ,
0: எனக்கு வந்து தாளம் படத்துல இருந்து கலைமானி அந்த பாட்டு வேணும்.
1: ஓ,
0: அது தெரியல, அந்த பாட்டு கேட்டாலே ஒரு அமைதி.
1: சரியா படலையே.
0: அமைதியா
1: இது கலைப்புங்க அப்படின்றீங்களா? சரிங்க, உங்களுக்காக வருது பாடல் கேக்கலாம்.
0: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்திலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
2: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகி விக்கிறாங்க. தெரியல,
1: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும் நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
2: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
3: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
4: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஜெயந்தி, ஷாலாம்ல இருந்து.
0: ஜெயந்தி, இப்ப இத்தனை எத்தனாவது தடவை பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க நீங்க?
7: இதுதான் முதல் தடவை நம்ம வந்திருக்கிறது.
0: முதல் தடவை வந்திருக்கிற உங்களை வந்து வருக வருகன்னு வரவேற்கிறோங்க. எப்படி இருக்கு பாட்டு கடை, பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
7: ரொம்ப சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டிரைவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு 3 hours 4 o'clock இருந்து இந்த பாட்டு கடை வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது நம்மளுக்கு.
0: அப்படியா, சரி. அந்த மகிழ்ச்சியோட சொல்லுங்க, என்ன வேணும்? முதல் தடவை வந்திருக்கீங்க, எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கும்.
7: இந்திரா படத்துல இருந்து அச்சபட்சம் இல்லை பாட்டு வேணும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கேக்குறதுக்கு. பெண்களுக்கு வந்து பயம் இல்லாம எங்க போனாலும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு உற்சாகம் கொடுக்கும் அந்த பாட்டு.
0: பெண்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சேர்த்துதான்.
7: ஆமா,
0: சரி. அதனால எல்லாரும் சேர்த்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு அச்சமே இல்ல அப்படின்னு வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.

0: வணக்கம் லோகேஷ், சுமஞ்சில இருந்து பேசுறேன். வணக்கம் போனா.
1: வணக்கம் லோகேஷ். அப்புறம் சுமஞ்சில எப்படி இருக்கு, மழையா இருக்கா என்ன?
0: ஆமா மணி 3 மணில இருந்து இன்னும் இடைவிடாத மழை தான்.
1: இடைவிடாத மழை, அப்ப பாட்டோட நல்ல பாட்டோட இந்த மழைக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கீங்க இப்ப கடைக்கு.
0: கண்டிப்பா பாட்டு இந்த மழைக்கு சம்பந்தமான பாடல் தான் கேட்கலான் இருக்கேன்.
1: என்ன பாட்டு?
0: என்மேல் விழுந்த மலை துளியே.
1: இப்ப சூழலுக்காக கேக்குறீங்களா இல்ல என்னது?
0: இல்ல உண்மையில நான் வேலை விட்டு வரும்போது ஃபுல்லா நனைஞ்சிட்டு தான் வந்தேன். அதனால அந்த மழையோட நனைஞ்சனால எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பயே முணுமுணுத்து தான் வந்தேன் அந்த பாடலையும். அது இன்றைக்கு ரேடியோல உங்க மூலமா கேட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: சரி, இந்த சூழல்ல தான் நிறைய பேர் இப்ப இருப்பாங்க, அதனால அடுத்த பாடல கேட்கலாம்.
0: கண்டிப்பா போனா. நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியராக இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
3: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
2: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
4: சரி, கிளானா ஜெயில இருந்து குணசீலன் அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க குணசீலன், அப்புறம் பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க, மெனு கார்ட்லாம் பாத்தீங்களா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
5: என்ன
6: சொல்லி பாடுவதோ,
4: என்ன சொல்லி பாடுவதோ,
6: அது ரொம்ப ஒரு லிவிங் ஆன பியூட்டிஃபுல் மெலடி சாங்ஸ், அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
4: இல்ல, இந்த பாட்டை தேர்ந்தெடுத்து கேக்குறவங்க ரொம்ப குறைவு, அதனால உங்க ரசனை ஓரளவு புரியுது.
6: ஆமா ஆமா, அந்த பாடலோட அந்த இசைகள், அந்த பாடலோட வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ரொம்ப
4: ரொம்ப அமைதியான வரும் நீங்க.
6: அப்படின்னு சொல்ல முடியாது, ஆச்சியம்ல பேசும்போது அமைதியா தானே பேசணும்.
4: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடலை எடுத்து கேக்கலாம். வணக்கம்.

0: வணக்கம் மின்னலம்.
1: வணக்கம் மின்னல் எஃப்எம் தான் பாட்டு கடையுது. யார் பேசுறீங்க?
0: கவீந்திரன்.
1: கவீந்திரன்,
0: ஆமா.
1: எங்க இருந்து பேசுறீங்க கவீந்திரன்?
0: புக்கிஜாலில.
1: புக்கிஜாலி பக்கம்தான்?
0: பக்கம்தான்.
1: நெரிசலா இருக்குமே இன்னும் அவங்க?
0: கொஞ்சம் நெரிசல் தான், மலைக்கும் அதுக்கும் இன்னைக்கு நல்ல நெரிசல் சொல்லலாம்.
1: நல்ல நெரிசல் வேற இருக்கா? வீட்டுக்கு போயிட்டீங்களா என்ன? பாட்டு கடையில என்ன பாட்டு இருக்குமா நீங்க கேக்கலாம். கண்டிப்பா முன் வரிசையிலே இருக்கு அந்த பாட்டு.
0: முன் வரிசையிலே இருக்குதா?
1: சரி, அந்த பாட்டுல கேக்கலாம். ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: அது வந்து எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும்னா, நான் வந்து மனைவிட்ட சொல்லிருக்கேன், எனக்கு ஏதாவது நேர்ந்துருச்சுன்னா என்னோட இறுதி சடங்குல கூட அந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும்.
1: என்னங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க?
0: எனக்கு அந்த பாட்டு அவ்வளவு என்னோட ஊறி போட ஒரு பாட்டு.
1: இதுக்குன்னே உங்களுக்கு கொடுக்கணுங்க அந்த பாட்டு. வாழும் போது மகிழ்ச்சியா கேளுங்க, அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூட சரிங்களா? சந்தோஷமா இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களே?
0: ஆமா,
1: பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க. நன்றி.
0: நன்றி.

0: தீராயிசின் நிறைவு பாடல் இறுதி நேயர் காத்திட்டு இருக்கிறாரு. பாட்டு கடைக்கு வந்தவரு குமார் இருக்கிறார். வணக்கம் குமார்.
1: வணக்கம்.
0: சரி, இன்னைக்கு பாட்டு கடையில இறுதி நேயர் நீங்க தான். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அஜித் படத்துல அந்த பாட்டு.
0: அஜித் ரொம்ப பிடிக்குமோ?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் வருது. ரொம்ப நன்றி வந்ததுக்கு பாட்டு கடைக்கு. நமது பாட்டு கடையின் நிறைவுக்கு வந்துட்டோம், நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். இன்று நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வார இறுதி நாள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையட்டும். இப்ப அவர் கேட்ட பாடல் அடுத்து கேட்கலாம். இந்த அளவோடு விடைபெறுவது புவனா வீரமோகன். அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்க கிஷன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பூமி புத்திராக்களை வலுப்படுத்தும் நிரலை தனித்து நடைமுறைப்படுத்த இயலாது. மாறாக அரசாங்கம், தொழில்துறை, கல்விக் கழகம், அரசாங்க சார்பு நிறுவனம் போன்ற தரப்புகள் இடையேயான கூட்டு ஒத்துழைப்பு அவசியம் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமீதி தெரிவித்துள்ளார். சமூக கல்லூரி, பல்நுட்ப கல்லூரி போலி சிசியை மறுசீரமைக்கும் பரிந்துரைகளை உயர்கல்வி அமைச்சு தற்போது பரிசீலித்து வருவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சம்பள சிக்கல், வேலைவாய்ப்பு, தொழில் மேம்பாடு, அதிகாரிகளின் நிலை ஆகியவற்றில் மேம்பாடு அவசியம் என்பதால் போலி சிசியை மேம்படுத்தும் பரிந்துரைகள் ஆராயப்பட்டு வருகின்றன என்றார் அவர். இளையோர் அடுத்த தலைமுறைக்கான தலைமைத்துவ சொத்து மட்டுமன்று, மாறாக அவர்கள் ஒன்றுபட்ட, மரியாதைமிக்க, மேம்பாடுகளை விரும்பும் மிக முக்கியமான ஆற்றல் என ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனைஸ்வரன் தெரிவித்துள்ளார். பல்லின மக்கள் கொண்ட மலேசியாவில் வாழும் இளையோரின் ஆற்றல் நாட்டின் மேம்பாட்டுக்கு அடித்தளமிடுவதாக 2026 தேசிய இளையோர் நாள் வாழ்த்துச் செய்தியில் யுனைஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் நீர்ம கரிமங்கள், ஹைட்ரோ கார்பன்ஸ் கையிருப்பை அதிகரிப்பதில் மாஸ்கோவும் புதுடெல்லியும் கடப்பாடு கொண்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் கூறினார். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள லாவ்ரோவ் வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதே மாநாட்டில் பங்கேற்றுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, மேற்காசிய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் சீனா உள்ளிட்ட எந்தவொரு ஆதரவையும் வரவேற்க தயாராக இருப்பதாக கூறினார். மேலும் சீனாவுடன் சிறந்த உறவை கொண்டுள்ளதாகவும் வியூக பங்காளிகளாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிறைவாக விளையாட்டு. எதிர்காலத்தில் ஒலிம்பிக்கில் செப்பா தாக்ரோ இடம்பெறுவதை உறுதி செய்வதில் தொடர்ச்சியான கடப்பாட்டை கொண்டிருப்பதாக மலேசிய ஒலிம்பிக் மன்றம் MOM வலியுறுத்தியுள்ளது. மதிப்புமிக்க அந்த போட்டியில் உள்ளூர் வெளியூர் விளையாட்டாளர்கள் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்வதில் MOMம் மலேசிய செப்பா தாக்ரோ கூட்டமைப்பு PSMம் முயற்சியை கைவிடாது என்று MOM தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் முகமது நூர்சா ஜக்கரியா தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். இந்நேரம் இந்த நேரம் வெள்ளிக்கிழமை இல்லையா, வார இறுதி நாட்களை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இப்போ ரொம்ப சந்தோஷமா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல விடுமுறைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் இப்போ மனசுல ஓடிட்டு இருக்கோம். வீட்டில் உள்ளவங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க, இப்போ வாகனத்துல நீங்க ஒரு திட்டத்தோட போயிட்டு இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். ஏன்னா இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மழையாதாங்க இருக்கு, அதனால வெளியே போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்ட்ரியா குரல்ல கேட்கலாம் வாங்க.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:33. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:33.
6: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

யாரெல்லாம் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க இல்ல நாளைக்கு கொண்டாட போறீங்க அப்படின்னாலும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்தை இந்த பாடல் மூலமா உங்களுக்கு நாங்க அனுப்பி வச்சிருக்கோம். சந்தோஷமா இப்போ நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்களா? இதே மாதிரி எப்பயுமே நீங்க சிரிச்சிட்டே இருக்கணும்ன்றத எங்களுடைய ஆசையும் கூட. சரி, இப்போ டாலிவுட் திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்னு பாக்கலாமா? டகோயிட் அப்படின்ற திரைப்படம் வெளிவர போகுது. G2 இது வந்து பாத்தீங்கன்னா குதாச்சாரி பாகம் 2 அதனுடைய தொடர்ச்சியாக இதை வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விசேஷ், இம்ரான் ஹாஷ்மி இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட இதோட ட்ரெய்லர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு என்ன திரைப்படம் வெளிவர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜா சாப் அப்படின்ற திரைப்படம், பிறகு உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற திரைப்படம், இன்னும் நிறைய திரைப்படங்கள் கைவசம் இருக்கு, வெளிவர போகுது. இதெல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாடல் உங்களுக்காக முகுடு படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்ற சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
3: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

பாடலோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வேகமா வாகனத்துல பயணம் செய்ய கூடாதுங்க, கொஞ்சம் மெதுவாவே போங்க. எதுவா இருந்தாலும் அவசரமே கிடையாது. தொலைபேசி பார்த்துட்டுலாம் வாகனத்துல பயணம் செய்ய கூடாது. அது அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் FM கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. இந்த மே மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகம் ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே இருக்க போகுது. முதல்ல பாத்தீங்கன்னா அன்னியர் தின சிறப்பு நிகழ்ச்சி இருந்தது, பிறகு தாதியர் தின சிறப்பு நிகழ்ச்சி இருந்தது, இப்போ அடுத்து நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க. மைன் மைன் ஹந்து மே 16 இரவு 9:30 மணிக்கு நீங்க டிவி ஓகேல வந்து பார்க்கலாம், ஓகே டிவியில பார்க்கலாம். மே மாதம் முழுக்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க, ஓகே டிவி உங்களின் சரியான தேர்வு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஆசிரியர் தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்றின் மொழி நிகழ்ச்சியில 10 மணிக்கு பிறகு ஆசிரியர்கள் அழைத்து பேச போறாங்க. ஆசிரியர்கள் மட்டும் அழைக்கலாம் நாளைக்கு 10 மணிக்கு பிறகு, இரவு 10 மணிக்கு பிறகு ஆசிரியர்கள் அழைத்து என்ன சொல்ல போறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல நீங்க படிக்கிற காலகட்டத்துல, அவங்க யாரு அப்படின்றதுதான் கேள்வியா இருக்க போகுது. நாளைக்கு மறக்காம அழைத்து பேசுங்க. உங்களுடைய சுவாரஸ்ய கதைகளுக்கு நாங்க தயாரா காத்துட்டு இருக்கோம். அடுத்த பாடல் சுனிதா சுஜானி வராங்க, கேட்கலாம்.

0: செடிகளுக்கு
1: எதிர்பார்க்கல. ஸ்கூல் முடிஞ்சு வந்து வந்து வீட்டுக்கே அம்மா டீச்சர் அடிக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு அடப்போட எனக்கு பயமா இருந்துச்சு.
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.

மனு சித்ரா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு மே 15 நாள் ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பூக்கள் கொடுக்கற ஒரு நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. கொடுத்தீங்களா இல்லையா பூவை? இன்னும் கொடுக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, இன்றைக்கு பரவாயில்ல, அப்படியே தப்பிச்சிடலான்னு பார்க்கக்கூடாது, நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு சின்ன பூ கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசாக தோணுங்க. உண்மை நிஜமாவே நீங்கள் கொடுத்து பாருங்கள், நாளைக்கு ஒரு பூ. ஏதாவது பிரச்சனை மனஸ்தாபம் இருந்தால் எல்லாமே அப்படியே சரியாக போயிடும், நம்புங்க. இப்போ அடுத்த பாடல் ரம்யா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

கார்த்திக் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு காற்றின் மொழி நிகழ்ச்சியில் தேடலும் தெளிவும் அங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் வந்து எதை பற்றி பேச போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொட்டை அடித்து காது குத்துதல். அதை பற்றின உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்தா டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க வந்து கேட்கலாம். 10 மணிக்கு பிறகு அவரை நம்ம சந்திக்கலாம். நிறைய தெளிவுகள் நமக்கு இன்றைக்கு கிடைக்க போகுது. அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் அறிஞர் கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: சிறு வணிகர்கள் தொழில்களை விரிவுபடுத்த ஏறக்குறைய 6 பில்லியன் ரிங்கிட் நிதியுதவி. 13வது மலேசிய திட்டம் மக்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இளையோரும் சிறு வணிகர்களும் தங்கள் தொழில்களை விரிவுபடுத்த உதவுவதற்காக பல்வேறு நிறுவனங்கள் மூலம் கடன் வசதிகளுக்காக ஏறக்குறைய 6 பில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை வெறும் 6 விடுக்காட்டு தொழில் முனைவோர் மட்டுமே இந்த பலன்களை பெற்றுள்ளனர் என்பதை கருத்தில் கொண்டு ஆக்ககர அணுகுமுறை எடுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் உதவிகளும் சலுகைகளும் இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக மார தெற்கு நேஷனல் போன்ற தொடர்புடைய நிறுவனங்கள் கோலாலம்பூரிலும் சிரம்பானிலும் வணிகர்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் களப்பணியாற்றியுள்ளன என்றும் பிரதமர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில், 13வது மலேசிய திட்டத்தில் உள்ள ஒவ்வொரு முனைப்பும் மக்களுக்கு பலன்களை அளிப்பதோடு அவர்களால் நேரடியாக உணரப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மக்களுக்கு மிக நெருக்கமான கல்வி, வெள்ளத் தடுப்பு, பொது கட்டமைப்பு, சுகாதாரம், சமூக பொருளாதாரம் போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய திட்டங்கள் உரிய நடவடிக்கைகளுடன் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்றார் அவர். உலகளாவிய விநியோக நெருக்கடி, தற்போதைய பொருளாதார அழுத்தங்கள் ஆகியவற்றால் ஏற்படும் சவால்களை மக்கள் எதிர்கொள்ள உதவும் வகையில் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சும் அதன் நிறுவனங்களும் ஆக்குகர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதில் வணிக வளாகங்களின் வாடகையை குறைப்பதும் அடங்கும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமீடி தெரிவித்தார். இந்த நடவடிக்கை மக்களின் வளப்பம், புறநகர் தொழில் முனைவோர் மேம்பாடு, கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நவீன நீடித்த வேளாண் துறையை மேம்படுத்துவதில் மலேசியா அமெரிக்காவை முதன்மை பங்காளியாக கருதுகிறது. காலநிலை மாற்றம், விநியோகத் தொடரில் ஏற்படும் இடையூறுகள், கணிக்க இயலாத புவிசார் அரசியல் தன்மைகள் ஆகியவையும் இதில் அடங்கும். மலேசியா உள்நாட்டு கால்நடை தீவன தொழிலுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தானிய மக்காச்சோளத்தை பெருமளவில் சாகுபடி செய்வதோடு அரிசி உரம் துறைகளிலும் அமெரிக்கா உடனான ஒத்துழைப்பையும் முதலீட்டையும் அதிகரிக்க எண்ணம் கொண்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் சபு தெரிவித்தார். சிகாமாட்டில் 1000 ஹெக்டேர் நிலத்தை உணவு பாதுகாப்பு பகுதியாக அரசாங்க பதிவேட்டில் இடம்பெறச் செய்துள்ள ஜுகூர் அரசாங்கத்தின் முனைப்பு உணவு கையிருப்பு நிலையானதாகவும் போதுமானதாகவும் இருப்பதை உறுதி செய்வதில் வியூக நடவடிக்கையாக உள்ளது. இந்த ஆக்ககர நடவடிக்கை குறிப்பாக வேளாண் கால்நடை வளர்ப்பு துறைகளில் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் மாநில அரசின் உயர் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்தோ சன் ஃபுங் ஹின் கூறினார். நாட்டின் வேளாண் உணவுத்துறையில் முதன்மை மாநிலமாக ஜுகூர் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள சுமார் 50 பள்ளிகளில் நிலவும் தலைமை ஆசிரியர்களுக்கான காலி இடங்கள் இன்று முதல் நிரப்பப்படுகின்றன. பள்ளியின் செயல்பாடும் நிர்வாகமும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த நியமனம் செயல்படுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே கூறினார். பாதுகாப்பு, ஒழுக்கம், பள்ளி ஊழியர்களின் நலன் உள்ளிட்ட கூறுகளில் பள்ளி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதில் இந்த நியமனம் அவசியம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதனிடையே கல்வி அமைச்சு அங்கீகரித்துள்ள ஆசிரியர் வேலையிட மாற்றங்களுள் ஏறக்குறைய 80 விழுக்காடு தொலைதூரத்தில் பணிபுரியும் தம்பதிகளை உள்ளடக்கியுள்ளதாக ஃபர்லினா தெரிவித்தார். அத்துடன் தங்கள் குடும்பங்களிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஆசிரியர்களின் நலன் கருதி இடமாற்ற விண்ணப்பங்களுக்கான தகுதி 2 ஆண்டுகளுக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர் விளையாட்டு அமைச்சு வரையப்படும் சிக்கன நடவடிக்கைகள் காமன்வெல்த் ஆசிய போட்டிகளில் தேசிய விளையாட்டாடுகளை தயார்படுத்தும் பணிகளின் தரத்தை பாதிக்காது என்று உறுதியளித்துள்ளது. இது தொடர்பான கலந்தாய்வுகள் இருந்த போதிலும் விளையாட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள் தேசிய அணியின் ஆயத்தப் பணிகளின் தரம் ஆகியவற்றில் கை வைக்கவில்லை என்று அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்தார். உலகளாவிய நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கம் எடுத்துள்ள சிக்கன நடவடிக்கைகள் குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். 2026 முதல் காலாண்டில் மலேசியாவின் பொருளாதாரம் 5.4 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது முன்னுரைக்கப்பட்ட 5.3 விழுக்காட்டை கடந்துள்ளது. வலுவான உள்நாட்டு தேவையை தொடர்ந்து முதலீடு ஏற்றுமதி நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளதாக பெங் நகாரா கூறியது. இதற்கிடையில் அந்நிய நேரடி முதலீடு 22.8 பில்லியன் ரிங்கிட் என நிலையாக உள்ளது. இதன் பெரும் பகுதி தொடர்பு தொழில்நுட்ப ICT துணைத்துறைக்கும் தொழில்முறை அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிக்கலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சு தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அந்த அமைதி பேச்சில் வாஷிங்டன் தீவிரம் காட்டினால் மட்டுமே தெஹ்ரான் எதிர்வினையாற்றும் என அந்த இஸ்லாமிய குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வலியுறுத்தினார். இவ்வேளை ஈரான் மீது போர் தொடுக்கும் நாடுகளின் கப்பல்களை தவிர மற்ற கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்க தடை விதிக்கப்படாது என அவர் கூறினார். ஆனால் அவை ஈரான் கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டுமென இந்தியாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அராக்சி தெரிவித்தார். பெய்ஜிங்கிற்கான தமது அதிகாரப்படி பயணத்தின் நிறைவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டின் முன்னாள் அரச தோட்டமாக திகழ்ந்த ஜோங்டான்ஹாய் வளாகத்தின் இயற்கை எழில்மிகு அழகியலை கண்டு ரசித்தார். வெளித்தரப்பினர் நுழைவதற்கு கடும் கட்டுப்பாடு கொண்ட அங்கு 100 ஆண்டு பழமை மிக்க மரங்களின் எழில்மிக்க அழகியலை அதிபர் ஜி ஜின்பிங் சீன மொழியில் எடுத்துரைக்க ட்ரம்ப் மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் அதனை அறிந்து கொண்டார். அந்த தோட்டத்தில் வேறு தலைவர்களின் வருகை குறித்து கேட்டபோது அங்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வருகை அளித்ததை ஜி நினைவு கூர்ந்தார். ஜோங்டான்ஹாயில் டொனால்டு ட்ரம்ப் 280 ஆண்டுகால மரத்தை தொட்டு வியந்து பார்க்கும் காட்சி உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இவ்வேளை ஜப்பானும் அமெரிக்காவும் தங்களது இருதரப்பு உறவுகளை இன்னும் உறுதியாக்கிக் கொள்ள முனைந்துள்ளதாக ஜப்பான் பிரதமர் சனயே தகாயிச்சி தெரிவித்துள்ளார். ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய தகாயிச்சி இதனை உறுதிப்படுத்தினார். சீனாவை சூழ்ந்துள்ள பொருளாதாரம் பாதுகாப்பு நெருக்கடிகள் குறித்து ட்ரம்புடன் பேசியதாக தெரிவித்த அவர் இந்தோ பசிபிக் வட்டாரத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறினார். விளையாட்டு மலேசிய கிண்ண கார்பந்து. அடுத்த வாரம் சனிக்கிழமை புக்கிஜலில் தேசிய அரங்கில் நடைபெறும் ஜோஹோ டாருல் தக்சீமுக்கும் கோச்சிங் சிட்டி எஃப்சிக்கும் இடையிலான இறுதி ஆட்டத்தில் மலேசிய கார்பந்து லீக் MFL வெளிநாட்டு நடுவர்களின் சேவையை பயன்படுத்தும். இஃது உதவி நடுவர்கள் இருவர், காணொலி உதவி நடுவர் ஒருவர் என 4 நடுவர்களை உள்ளடக்கியுள்ளது. சிறந்த நடுவர் குழுவை பெறுவதற்கு அதிகாரப்படியான விண்ணப்பம் மலேசிய கார்பந்து சங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக MFL தலைவர் டத்து அப்துல் கனி ஹசன் தெரிவித்தார். சிறு வணிகர்கள் தொழில்களை விரிவுபடுத்த ஏறக்குறைய 6 பில்லியன் ரிங்கிட் நிதியுதவி. 13வது மலேசிய திட்டம் மக்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2005 ஆண்டு இன்றைய நாளில் பார்வை குறைபாடு கொண்ட ஆசிரியர் முகமது இஸ்மாயில் 2005 ஆண்டுக்கான தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிரம்பானில் நடைபெற்ற விழாவில் சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். முகமது இஸ்மாயில் இந்த விருதை பெற்ற முதல் ஆசிரியர் ஆவார். விருதை கல்வி அமைச்சர் தத்துஸ்ரீ ஹிஷாமுடின் ஹுசின் வழங்கினார். கோலத்ரங்கானு ஸ்ரீ நீலாம் இடைநிலைப் பள்ளியில் வரலாறு கற்றுத்தந்த அவர் 1981 ஆண்டில் ஆசிரியர் பணியை தொடங்கினார். முகமது இஸ்மாயில் மலையா பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் சமூகவியலில் இளங்கலை பட்டமும் வரலாறு மலாய் மொழி பட்டய கல்வியும் பெற்றிருந்தார். அவர் மலேசிய இஸ்லாமிய பார்வை குறைபாடுடையோர் சங்கத்தின் தலைவராகவும் மலேசிய பார்வை குறைபாடுடையோர் அமைப்பின் துணைத் தலைவராகவும் பல பொறுப்புகளை வகித்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான நேர்களே, இன்று நாம் பேச போகக்கூடிய தலைப்பு ஆசிரியரை மதித்தல். நேர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுறோமோ இல்லையா? நல்ல வேலை, நல்ல பெயர், நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை யார் தெரியுமா? நம்முடைய ஆசிரியர்கள். ஒரு குழந்தை ஆ என்ற அந்த எழுத்தை கற்றுக்கொள்வது முதல் உலகத்தையே புரிந்து கொள்ளும் வரை வழிகாட்டக்கூடியவர் அந்த ஆசிரியர் தான். ஆசிரியர் பாடம் மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு மனிதராக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். நம்மை பெற்ற பெற்றோர்கள் நம்மை வளர்க்கிறார்கள், ஆசிரியர்கள் நம்மை உருவாக்குகிறார்கள். மரியாதை என்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் கற்றுக் கொடுக்கிறார் நம்மளுக்கு. சிறிய சிறிய செயல்களில் கூட அந்த மரியாதை நம்மிடத்துல பிரதிபலிக்க வேண்டும். ஆசிரியரை பார்க்கும் போது ஒரு சலாம் சொல்லி வாழ்த்து சொல்லுவது, அவர் பேசும்போது உன்னிப்பாக கவனமாக நாம் கேட்பது, இடையில் பேசாமல் இருப்பது, கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான நேரத்தில் நாம் செய்து கொடுப்பது, ஆசிரியரை பற்றி நாம் கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசாமல் இருப்பது, இதெல்லாம் மரியாதை. அதே நேரத்தில் மாணவர்கள் வகுப்பில் சத்தம் போடுவது, பாடங்களை கவனிக்காமல் இருப்பது, இதெல்லாம் மரியாதையின்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆசிரியர் அவர்களே என்ற ஒரு வார்த்தை கூட ஒரு ஆசிரியருடைய மனதை மகிழ்வித்துவிடும். இஸ்லாம் அறிவுக்கும் ஆசிரியருக்கும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் பாருங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் சூரா அஸ்ஸுமரிலே ஒரு வசனத்திலே சொல்லுகிறான். இந்த வசனம் அறிவினுடைய உயர்வை காட்டுகிறது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை ஆசிரியர் என்று சொல்கிறார்கள். இதுவே ஆசிரியருடைய மிகப்பெரிய ஒரு பெருமை இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். ஒருமுறை ஒரு மனிதர் அல்லாஹுடைய பள்ளியிலே பிழையாக தொழுது கொண்டிருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு கோபப்படவில்லை, மாறாக அவரை அழைத்து மெதுவாக சரியாக தொழுகை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம்? ஆசிரியர் பொறுமையுடன் நம்மை சீர்திருத்தம் செய்பவர். சஹாபாக்கள் ஆசிரியர்களை எப்படி மதித்தார்கள் என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அவர்களுக்கெல்லாம் ஆசிரியர். நபிகள் நாயகம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் முன்னால் மிகவும் பவ்யமாக அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள். பறவைகள் எப்படி தரையிலே அமைதியாக அமர்ந்து இருக்குமோ அதுபோன்று அசையாமல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய கவனம், மரியாதை, இதுதான் ஒரு அழகு. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை பார்த்தால், தனது ஆசிரியரான இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடம் பாடம் கற்றுக்கொண்ட போது புத்தகத்தின் பக்கங்களை கூட மெதுவாக திருப்புவார்களாம், சத்தம் அந்த ஆசிரியருக்கு தொந்தரவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக. இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய ஆசிரியரின் வீட்டு திசையை நோக்கி கூட தன்னுடைய கால்களை நீட்டி உட்கார மாட்டார்களாம். இது எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆசிரியர் என்றால் அவருக்கு நிச்சயமாக மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் நம் முன் இருந்தாலும் நம் முன் இல்லாவிட்டாலும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் ஆசிரியர்கள் நம்மை திருத்துகின்ற பொழுது சில கடுமையான யுக்திகளை அவர்கள் கையாளலாம். ஆசிரியர் திட்டுகிற பொழுது சில மாணவர்கள் கோபப்படுவார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் நம்மை நல்லவராக ஆக்கத்தான் அவர் முயற்சி செய்கிறார். வீட்டு பாடம் கொடுக்கிறார், அது நமக்கு சுமையாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அது நம்மை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. அவர் நம்மை அதட்டி வேலை கேட்கலாம், அது நம்மை நேர்வழிபடுத்தக்கூடிய ஒரு யுக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளிடம் இப்படி சொல்லி வளர்க்க வேண்டும், ஆசிரியர் சொல்வதை கேள், அவரை மதித்து நட என்று. வீட்டில் கற்ற மரியாதை பள்ளியில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதனால் பெற்றோர்கள் வீட்டிலே தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியரை மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தி வளர்க்க வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தால் நல்ல மாணவர்கள் உருவாகுவார்கள். நல்ல மாணவர்கள் உருவாகினால் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். அதுபோல ஆசிரியரை மதிக்கக்கூடிய மாணவனை அந்த ஆசிரியர் மனதார துஆ செய்வார். அந்த துஆ பிரார்த்தனை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த மாணவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக அமையும், நல்ல பலனை தரும். அறிவு கற்பிப்பவருடைய நன்மை தொடர்ச்சியான ஒரு நன்மை. எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஒரு மனிதன் இறந்த பின் மூன்று நன்மைகள் தொடர்ந்து வருகிறது அவனோடு. அதில் ஒன்று பயன்தரக்கூடிய அறிவு, கல்வி. ஆசிரியர் கற்றுத்தந்த அந்த அறிவு அவருக்கு தொடர்ந்து நன்மையை பெற்றுக்கொண்டு தருகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். இன்று மாணவர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆசிரியரை பார்த்தால் மரியாதையாக பேசுவோம், வகுப்பில் மிக கவனமாக நாம் இருப்போம், நன்றி சொல்ல பழகிக்கொள்வோம், ஆசிரியரை பற்றி அவதூறோ கெட்ட வார்த்தைகளோ நாம் பேச மாட்டோம், மரியாதை குறைவாக நடக்க மாட்டோம் என்ற உறுதியை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரே நிலைமையானவர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா குர்ஆனிலே? இந்த கேள்வி மனிதரை கல்வி நோக்கி நகரச் செய்கிறது. எங்கு சென்றாலும் கல்வியாளர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கல்வி கற்றவர்கள் தங்கள் திறமைக்கும் ஆர்வத்திற்கும் ஏற்றபடி பல துறைகளில் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் சிலர் தங்கள் முழு வாழ்க்கையையே கல்விக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். அவர்கள்தான் ஆசிரியர்கள். தாம் கற்ற அறிவை பிறருக்கும் பகிர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணியில் அவர்கள் காலத்தை கடத்துகிறார்கள். சம்பளம், வருமானம் இது மட்டும் நோக்கமாக இல்லாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு உழைக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களுடைய உழைப்பே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக ஆகிறது. எனவே அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள். பெற்றோருக்கு பிறகு இரண்டாம் பெற்றோராக மதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த ஆசிரியர்கள் தான். படிக்கும் புத்தகத்துக்கும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கும் மரியாதை கொடு, நீ வாழ்க்கையில் உயர்ந்து விடுவாய் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தி.

0: அன்பான நேயர்களே, ஒரு உண்மையான ஆசிரியருடைய மனம் ஒரு தாயின் மனதை போன்றது. ஒரு தாய் என் பிள்ளை என்னை விட உயர வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று நினைப்பது போலவே ஆசிரியரும் என் மாணவர் என்னை விட மேம்பட வேண்டும், பல துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் கொள்வார். அந்த எண்ணத்தில் குறுகிய சிந்தனைக்கு இடமே இருக்காது. தாம் ஏணியாக நின்று மாணவர்களை மேலே ஏற்றி விடுபவர்தான் ஆசிரியர். மாணவர்கள் முன்னேறும் போது பொறாமை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு பார்ப்பவர்தான் அவர். இந்த சமூகம் முன்னேற கல்வி அவசியம். அந்த கல்வியை வழங்க ஆசிரியர்கள் தேவை. உண்மையில் ஒரு நாட்டின் ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் முதுகெலும்பாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள்தான். அவர்கள் சொல்லும் ஒழுக்க பாடங்களும் நன்னறி வழிகாட்டுதல்களும் தான் நல்ல குணநலன்களை கூடிய மாணவர்களை உருவாக்குகின்றன. அன்புடன் போதிக்கும் ஒரு ஆசிரியர் தவறான எண்ணங்கள் கொண்ட மாணவரின் மனதை கூட மெதுவாக மாற்றியமைத்து விடுவார். நேர்களே, விளைநிலத்தில் விதை போடுவது போல ஆசிரியருடைய வார்த்தைகள் மாணவர்களின் மனதில் விழுகின்றன. நல்ல விதை போடப்பட்டால் நல்ல பயிர் கிடைக்கும், கெட்ட விதை போடப்பட்டால் கெட்ட விளைவே வரும். இதனால் ஆசிரியர் மாணவர்களை கெடுக்க நினைப்பதில்லை. ஒரு விவசாயி உழைத்து நிலத்தை தயார் செய்து விதை போட்டு பொறுமையாக காத்திருந்து நல்ல மகசூல் பெறுவது போல ஆசிரியரும் மந்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களை கூட மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்து புரிய வைத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு முயற்சிப்பார். அதில் அவருடைய பொறுமையும் தியாகமும் ஒளிந்திருக்கின்றன. வெளியில் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அது தெரியாது. எனவே அவர்களை எளிதாக நாம் மதிப்பிட்டு விடக்கூடாது. அவருடைய அந்த பணிக்குள் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் பல மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். அதற்கான சூழ்நிலையும் எளிதாக இல்லை. எங்கு பார்த்தாலும் தொலைக்காட்சி, திரைப்படங்கள், சமூக ஊடகங்கள், இவை எல்லாம் அவர்களுடைய கவனத்தை வேறு பக்கம் இழுத்துச் செல்கின்றன. அந்த காட்சிகள் மனதை கவர்கின்றன. அவற்றின் வசனங்கள் மனதில் பதிகின்றன. பல திரைப்படங்களில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் எதிர்மறையாக காட்டப்படுவது வழக்கமாக ஆகிவிட்டது. ஆசிரியர்களை நையாண்டி செய்யும் மாணவர்கள் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். இதை பார்த்து வளர்கிற மாணவர்கள் தங்களின் ஆசிரியர்களையும் அதே போல் கிண்டல் செய்ய தொடங்குகின்றார்கள். இதனால் ஆசிரியர்களை பற்றிய உயர்ந்த மதிப்பு மெதுவாக குறைந்து விடுகிறது. சில திரைப்படங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்களை எப்படி அணுக வேண்டும் என்று அழகாக காட்டினாலும் கூட பல படங்கள் ஆசிரியர்களை கேலிக்குரியவர்களாக காட்டுவதால் மாணவர்களின் மனதில் தவறான எண்ணம் உருவாகிறது. இது நல்ல சூழ்நிலை அல்ல. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் தன் ஆசிரியர் பற்றிய மதிப்பு மரியாதையும் உயர்ந்து இருக்க வேண்டும். மரியாதை கலந்த ஒரு பயமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையில் கல்வி கற்கக்கூடியவர்தான் ஆசிரியரிடமிருந்து நுணுக்கமான பயனுள்ள அறிவை பெற முடியும். ஒரு எழுத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவருக்கு நான் அடிமை என்று அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதனுடைய அர்த்தம் என்ன? ஆசிரியர் சொல்வதை மனப்பூர்வமாக ஏற்று நடப்பதே அவருக்கு கொடுக்கும் உண்மையான மரியாதை. ஆகையால் நமக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்களை நாம் படித்து முடித்த பிறகும் கூட நாம் மதிக்க வேண்டும். அவர்களின் துஆவும் நல்லாசியும் கிடைத்தால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமக்கு வெற்றி நிச்சயம். எனவே அன்பான நேயர்களே, ஆசிரியரை மதிப்பது ஒரு கடமை அல்ல, அது நம்முடைய நற்பண்பு. நாம் இன்று ஆசிரியரை மதித்தால் நாளை சமூகம் நம்மை மதிக்கும். எனவே நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு எப்படி நன்மையை நாடக்கூடியவராக இருக்கிறாரோ அதுபோன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர் துறையில் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசிரிய பெருமக்களையும் நாம் அவர்களுக்காக முடிந்த உதவிகளை செய்வதில் பின்வாங்கக்கூடாது. எனவே இஸ்லாமிய மார்க்கமும் குர்ஆனை கற்பித்து தந்த நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசிரியர்களை எந்த உச்சத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அந்த ஜீவன்கள். அவர்களை நாம் ஒருபோதும் நன்றி மறவாமல் வாழ வேண்டும். கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும், நிலத்தில் வாழக்கூடியதும் ஆகாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் கூட அந்த ஆசிரியர்களுக்காக, கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக ஆசிரியர்களுடைய மதிப்பை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ஆசிரியர்களுடைய அந்தஸ்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கல்வி கற்பது என்பது அந்த பாதை சற்று சிரமமானதாகத்தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நாம் அந்த கல்வி கற்பதற்கு முற்படுகிறோமோ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இந்த ஆசிரியர்கள் மூலமாக சரியான உதவியை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி பாடங்களை புரிந்து கொள்வதற்கும் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் வழிவிடுவான். சில பேர் வெறுமனே கல்வியை கற்க வேண்டும் என்று மட்டும் எண்ணத்தில் பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது பாடசாலைகளுக்கோ செல்வார்கள். ஆனால் நாம் ஒரு முழு மனிதனாக உருவாக வேண்டும், நற்பண்புள்ள, கற்ற, நாகரீகமுள்ள, அன்பும் பண்பும் நிறைந்த சிறப்புமிக்க ஒரு சீமானாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் கல்வியை கற்க பாடசாலைக்கு செல்ல வேண்டும். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இணைக்கக்கூடியவர்கள், நல்ல ஆசிரியர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதன் மூலமாக சிறப்புமிக்க ஒரு எதிர்காலத்தை அந்த பிள்ளைகள் அடைவார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு அறிவு கற்பித்த ஆசிரியர்களுக்கு நீ நன்மை வழங்குவாயாக. ஆசிரியரை நாம் மதிப்போம், அறிவை உயர்த்துவோம், சமூகத்தை மிகவும் அழகாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

தனுஷ் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேடலும் தெளிவும் அங்கத்துல வந்து காது குத்தி மொட்டை அடித்தல், அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னும் விரிவா பேச போறோம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா டிக்டாக் நேரலை பக்கமா நீங்களும் வரலாங்க. 10 மணிக்கு பிறகு வந்து இது குறித்து என்னென்ன கேள்விகள் உங்க மனசுல இருக்கோ அது எல்லாமே நீங்க தாராளமாக கேட்கலாம். இது குறித்த விவரங்களை தெளிவுகளை வழங்குறதுக்காக டாக்டர் நா தர்மலிங்கம் அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க போறாரு. 10 மணிக்கு பிறகு தேடலும் தெளிவும் அங்கத்தை கேட்க மறந்துடாதீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக காதல் ஃபெயில் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: மாடானி உங்களுக்காக
1: இந்திய மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்கல்வி அனுமதி திட்டத்தின் கீழ் 4,165 மாணவர் பயன்பெறுவதை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்காக 8.35 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர்
0: சுட்டிக்காட்டினார்.
2: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

ஸ்ரேயா கோஷல் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. வழக்கமாக வார இறுதி நாட்கள் அப்படின்னாலே நிறைய திட்டங்கள் கைவசம் இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகலாம், குடும்பத்தோடு எங்கேயாவது போயிட்டு வரலாமே. ஏன்னா வாரத்தில் 5 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை கடுமையாக உழைக்கிறோம். உழைச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைங்க அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களை விட்டுருங்க, நாங்கள் வந்துட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்குறோம் நினைக்கிற உங்களுடைய அந்த எண்ணத்தை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோங்க. அப்படி தான் இருக்கணும், கொஞ்சமாவது குடும்பத்தோட நேரத்தை ஒதுக்கணுங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்கல்ல, என்னது இது நம்மோடு வந்து இருக்கவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஆக இந்த வாரம் இந்த வார இறுதியும் உங்களுக்கு எதுவும் திட்டங்கள் இருந்தால் பார்த்து பத்திரமா போங்க. உள்நாட்டிலே நிறைய இடங்கள் இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு, அதனால உள்நாட்டிலே எங்கேயாவது குழந்தைகளையோ இல்லை மனைவியோ இல்லை அன்புக்குரியவரையோ எங்கேயாவது கூட்டு போயிட்டு வாங்க. இப்போ அடுத்த பாடல் டி மானிசையில் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: உலக வரைபடமே தலையிலதான் இருக்கு, முடியெல்லாம் கொட்டிருச்சோ.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏய், கோவப்படுறீங்க, நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: போடுற பாட்ட
3: ஓகே ப்ரோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2026 ஆசிரியர் நாளையொட்டி துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீன் ஹமிடி எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த துறையினர் என்றில்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை பொறுமையுடன் செதுக்கியதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது என்று அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அப்பேற்பட்ட ஆசிரியர்களின் சேவை எப்போதும் மாணவர்களின் வாழ்வில் ஆழமாக பதிந்திருக்கும் என்றார் அவர். இன்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் 2026 தேசிய இளையோர் நாள் கொண்டாட்டம் நாடு முழுவதிலுமிருந்து இளையோரை அணி திரட்டுவதற்கான தளம் மட்டுமன்று, மாறாக ரக்கன் மூடா திட்டத்தை வலுப்படுத்துவதற்கும் இளைய தலைமுறையினரிடையே தலைமைத்துவ திறன்களை மேம்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜுஹாரி நம்பிக்கை தெரிவித்தார். கடா பீடோங்கில் ஒரு இடைநிலை பள்ளி முன்புறம் நடந்த சண்டையில் ஈடுபட்ட 6 முதல் 10 மாணவிகளை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 2 அல்லது 3 மாணவிகள் மட்டுமே அந்த கைகலப்பில் நேரடியாக ஈடுபட்டிருந்தது தெரிய வந்துள்ளதாக கொலமுடா காவல்துறை தலைவர் ஏசிபி ஹன்யன் ரம்லான் தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடிக்கு நடுவே வளைகுடா நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். உலகளாவிய ஆற்றல் வர்த்தகத்தின் நிலைத்தன்மைக்கு ஹோர்முஸ் நீரினை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா புதுடில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சநிலை கூட்டம் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டிருக்கும் ஈரானும் ஐக்கிய அரபு சிற்றரசும் கூட்டறிக்கைகளை வெளியிட மறுத்துவிட்டன. முன்னதாக அந்த கூட்டத்தில் தெஹ்ரான் மீது போர் தொடுத்துள்ள அமெரிக்காவின் செயலுக்கு துணை போகும் UAE-இன் செயலை ஈரான் வன்மையாக சாடியது. விளையாட்டு 2025-2026 சூப்பர் லீக் கால்பந்து. இதன் இறுதியாட்டத்தில் DPMMFC-க்கு எதிராக 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. பினாங் FC ரசிகர்களுக்கு கிடைத்த சிறப்பு பரிசு என்று அதன் தலைமை பயிற்றுநர் வன் ரோஹமி வன் இஸ்மாயில் விவரித்துள்ளார். கடந்த சில ஆட்டங்களில் வெற்றி பெற போராடிய ஹரிமோ கும்பாங் அணிக்கு இந்த முடிவு மிகவும் பொருள் பொதிந்தது என்று அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு தேடலும் தெளிவும் அங்கத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு வந்து காது குத்தி மொட்டை அடிக்கும் சடங்கு, இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னும் விரிவா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு அது குறித்த தெளிவுகளை வழங்குறதுக்காக டாக்டர் நா தர்மலிங்கம் அவர்கள் வழக்கம் போல இங்க அறிவிப்பில் அமர்ந்திருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். அவங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி.
0: இங்க சொல்லியிருந்த மாதிரி மொட்டை, காது குத்தி மொட்டை அடிக்கும் சடங்கு, இதை பற்றி நீங்க பேச போறோம் இல்லையா?
1: ஆமா,
0: எப்போ வந்து இந்த சடங்கு வந்து செய்யப்படும் அப்படின்றத முதல்ல சொல்லிருங்க. இந்த சடங்கு வந்து ஏன் தமிழர் பண்பாட்டில் வந்து முதன்மை பெறுது அப்படின்றத முதல்ல விளக்கங்களை கொடுத்துருங்க டாக்டர்.
1: கண்டிப்பா, நம்ம தமிழர்கள் அவங்களுடைய வாழ்வியல் கரணங்கள் அப்படின்னு இதை சொல்றது, அதாவது வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமுதாயம் குறித்தும், அடுத்து குடும்பத்தை சார்ந்தும், அடுத்து அந்த தனிநபருடைய நலத்தை சார்ந்தும் பல்வேறு வாழ்வியல் கரணங்களை தொடர்ந்து செய்து வருவதை நம்ம பார்க்கின்றோம். அதை ஒரு பண்பாட்டுக்கூறாக வழக்கமாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இந்த பண்பாடு என்று சொன்னாலே பண்படுவதற்கு பாடாற்றுதல் அப்படின்னு பொருள். அப்படின்னா ஒன்றை நம்ம பெரியவர்கள் அதை செய்து பார்த்து இதனால் மிகச்சிறந்த நன்மைகள் உண்டு என்று கண்டு நமக்கு சொல்லியவைதான் பண்பாடு என்று சொல்கின்றார்கள். நம் பண்படுவதற்கு, பண்படுவதுன்னா பக்குவப்படுவதற்கு, பாடாற்றுதல்ங்கிறது தான் பாடுங்கிறாங்க. இப்போ பண்பாடு எனப்படுவதே நாம் நலம் பெறுவதற்கு, நன்மை பெறுவதற்கு, நம் முன்னோர்கள் உழைத்து சொல்லி வைத்ததை தான் பண்பாடு என்று சொல்கின்றார்கள். இப்போ நம்ம சும்மா வழக்கமாக பண்பாடு பண்பாடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த பண்பாட்டு அடிப்படையில் நம் முன்னோர்கள் ஆய்ந்து அவருடைய பட்டறிவிலே கண்டறிந்து இது இவருக்கு இந்த பருவத்திலே அகவையிலே செய்தால் நன்மை தரும் என்று சொல்லி வைத்திருப்பதில் ஒன்று இந்த குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துதல். இதில் என்னங்க பெரிதாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். குழந்தைக்கு காது குத்திட்டீங்களா, மொட்டை அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதில் எவ்வளவு பெரிய செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், ஒன்று அந்த குழந்தைக்கே உடல் நல அடிப்படையில் சிலவற்றை செய்து முடிக்க வேண்டும், உரிய பருவத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த மொட்டையடித்தல் காது குத்தலை செய்து வைத்திருக்கின்றார்கள். அது அந்த குழந்தையின் உடல் நல அடிப்படையில். மற்றொன்று குமுகாய அடிப்படை என்று ஒன்று இருக்கின்றது. குமுகாயம்னா அந்த குழந்தை, இப்போ நம்ம வழக்கமாக தனிநபர், அடுத்து குடும்பம், அடுத்து குமுகாயம், இப்படி தான் அது பெருகும். அப்போ ஒரு குழந்தை, பிறந்து விட்ட குழந்தை ஒரு குடும்பத்தில் எப்படி இடம் பெற்றோம், அது வழக்கமாக குடும்பத்தில் இருந்துடும் இல்லைங்களா, அடுத்து குமுகாயத்தில் எப்படி அந்த குழந்தையை ஒரு புதிய உறுப்பினராக சேர்த்து கொள்வது என்கின்ற அடிப்படையிலும் இந்த காது குத்தி மொட்டையடிக்கிறது என்கின்ற ஒன்று இருக்கின்றது.
0: இந்த இடத்துல நீங்க குமுகாயம்னு சொல்றது சமூகத்தை சொல்றீங்களா?
1: ஆமா, தமிழ் சொல் குமுகாயம், நம்ம சமுதாயம்னு வடமொழியில் சொல்றோம். அப்போ குமுகாயத்தை தாண்டி, குமுகாய நலம் தாண்டி அறிவியல் அடிப்படையிலும் இந்த காது குத்தி மொட்டையடிக்கிறதுல என்ன நன்மை இருக்கின்றது என்பதற்காகவும் இதை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக குடும்ப நலம் என்கின்றதும் இருக்கின்றது. அப்போ நாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக சொல்லிட்டேன். பிறகு தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். எப்படி இப்படி குடும்பம், உடல் நலம், குமுகாயம், அறிவியல் என்றெல்லாம் இது இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் இதற்கு முதன்மை கொடுத்திருக்கின்றார்கள். இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் சும்மா எதுக்கு பிள்ளைக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு காது குத்திக்கிட்டு பெரிய ஆளானா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் உரிய வயதில் இதை செய்துவிட வேண்டும், உரிய அகவையில் செய்தால்தான் இதனுடைய பலன் உண்டு என்கிற அடிப்படையில் தான் இதற்கு முதன்மை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கலாம். இப்போ ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். முதல்ல நாம் ஏன் மொட்டை அடிக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். ஏன் மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு முதன்மை கொடுத்துருக்காங்க? வழக்கமாக எப்போ மொட்டை அடிப்பாங்கன்னா ஒரு வயது அல்லது ஒரு அகவை நிரம்பியவுடன் மொட்டை அடிப்பார்கள் இருக்கின்ற சிலருடைய வழக்கத்தில், அல்லது மூன்றாவது அகவை அல்லது ஐந்தாவது அகவையில் மொட்டை அடிப்பது என்று உண்டு. நீங்கள் கேட்கலாம், அது ஏன் 1, 3, 5 அப்படின்னு? வழக்கமாக உள்ளது தான், அதாவது இரட்டை எண்கள் என்று சொன்னால் அதோடு முடிவடைந்து விடும் என்று இல்லாமல் ஒற்றைப்படை என்று சொல்லக்கூடிய ஒற்றை எண்கள் என்றால் தொடர்ந்து வளரும். போன நிகழ்ச்சியில் கூட நாம் சொல்லியிருந்தோம், மொய் வைக்கும் போது 100 வெள்ளின்னு வைக்கிறது இல்லை, 101 வெள்ளின்னு வைக்கிறது, அப்படின்னா வளரும் அப்படின்னு ஒற்றைப்படையில் நாம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியாகப்பட்டது, அந்த நலனாகப்பட்டது தொடர வேண்டும் என்பதற்காக 1 அகவை 3 அகவை 5 அகவையில் மொட்டையடிக்கின்ற அந்த சடங்கினை செய்வார்கள். ஏன் மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, மொட்டை அடிக்காமல் விட்டுறலாமே, எதுக்கு மொட்டை அடிக்கணும், பையன் ரொம்ப அழகாக இருக்கிறான், க்யூட்டாக இருக்கிறான், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறான் அப்படின்னு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நீட் அப்படியே ஆண் குழந்தையாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கூந்தல் வளர்கிற மாதிரியெல்லாம் விட்டுருவாங்க. சிலர் வந்து எப்படியாவது இந்த மொட்டை அடித்து போய் நீங்கள் கேள்விப்பட்டுருங்க, குல தெய்வத்துக்கு அந்த மொட்டை அடித்த முடியை வச்சிருந்து குல தெய்வத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம் இல்லைங்களா. நேர்த்தி கடன் சொல்லுவாங்க, குலதெய்வ மொட்டை அடித்து அதை கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் வழிபாடு பண்ணி அதை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கின்றோம். அப்போது இந்த மொட்டை அடித்தலுங்கிறத 1வது அடிப்படையில் அறிவியல் கூறு உடல்நலக்கூறு அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, இந்த பிறந்த குழந்தை இருக்குது இல்லைங்களா, அதை என்ன தான் நம்ம போட்டு இந்த குழந்தைக்கு பெருவாரியாக என்ன பண்ண மாட்டாங்க, நாம் குளிக்கிறது போல் இந்த ஷாம்புலாம் போட்டு குளியாட்டெலாம் ஆட்ட மாட்டாங்க, லேசாக அப்படி தான் குளியலுக்கு இந்த ஆட்டுறதெல்லாம் குளியாட்டுறதெல்லாம் இருக்கின்றது. இப்போ தாயினுடைய கருவில் இந்த பனிக்குடம் என்று சொல்கின்றாங்க இல்லைங்களா, அங்கு தங்கியிருந்த போது அந்த குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாயினுடைய பனிக்குடத்தில் இருக்கக்கூடிய நீர், அடுத்து குருதி, இதெல்லாம் கலந்த ஒரு கலவைக்குள்ளே தான் குழந்தை இருந்திருக்கும். பிறக்கின்ற போதும் அப்படி தான் பிறக்கும். அதை நாம் எப்படி தான் தூய்மை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு இந்த எச்சம் இருக்கும் இல்லையா, ஒரு சில மிஞ்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிருமி அதெல்லாம் இருக்கும் போகும் வருங்கன்றதுக்காக அதை நீக்க வேண்டும் அப்படின்னு அறிவியல் அடிப்படையிலும் உடல்நலக்கூறு அடிப்படையிலும் அவர்கள் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே, இப்போ 3 நாள் 4 நாளோ இல்லை 2 மாதங்களோ இருக்கும்போது செய்தோம்னா அந்த குழந்தையினுடைய அந்த உச்சி பகுதி வந்து இன்னும் வலுப்பெற்றிருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது 1 ஆண்டு ஆன பிறகுதான் ஓரளவு நாம் அந்த முடியை சரிக்கிற அளவிற்கு வரும், பக்குவத்திற்கு வரும் சொல்லி, இந்த ஓரளவு 1 ஆண்டு முடிந்த பிறகு அல்லது 3 ஆண்டு முடிந்த பிறகு 5 ஆண்டு முடிந்த பிறகு இந்த மொட்டை அடித்தல் என்கின்ற ஒன்றை செய்வார்கள். அப்போது உடல் நலக்கூறு அடிப்படையில் அந்த குழந்தைக்கு அந்த புதிய மயிர் வளர்வது, மயிர்னால் நீ கெட்ட வார்த்தை மாதிரி போச்சு, அது நல்ல ஒரு தமிழ் சொல்லு. அப்போது ஒரு புதிய கருகரு என்று வளரக்கூடிய அந்த பிறந்த போது இல்லாத இருந்த அந்த மயிர் நீங்கி இப்போ நல்ல செழிப்பான நலமுடைய மயிர் வளர வேண்டும் என்பதற்காக இந்த மொட்டை அடிக்கின்றதை செய்திருக்கின்றார்கள். அப்புறம் நீங்கள் அடுத்து உங்கள் கண்ணில் இருக்கிற கேள்வி தெரிஞ்சுங்க கிஷன், எதுக்கு சந்தனம் பூசுகிறாங்கன்னு தானே அடுத்து கேட்பீங்க.
0: அதான் ஏன் ஏன் செய்கிறாங்க அதை,
1: வழக்கமாக அதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க எல்லாரும், மொட்டை அடித்து சந்தனம் பூசணும் அப்படின்னு வாங்க இல்லைங்களா. அது சிலர் வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் போய் மொட்டை அடிப்பாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா சில வேளையில் கோயிலில் மொட்டை அடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க.
0: நம்ம குலதெய்வ கோயிலையும் மொட்டை அடிப்பாங்க.
1: ஆ, மொட்டை அடிப்பாங்க. அதாவது இந்த சந்தனம் பூசு என்பது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்முடைய தலையில் வெப்பம் மிகாமல் இருந்து நம்ம இருந்து நம்மை தற்காப்பது என்னன்னு சொன்னால் தலையில் இருக்கிற மயிர் தான். அப்போ அதை மலிச்சிட்டோம்னு சொன்னால் நேரடியாக சூரிய ஒளிப்படம் வெப்பமாக இருக்கும் இல்லைங்களா, அப்போது அது தலைக்கு நல்லதில்லை, ஏன்னா மூளைப்பகுதி உள்ளே இருக்கு இல்லையா. அப்போ அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக குளிர்ச்சியாக இருக்கிற சந்தனம் பூசுறது அவ்வளவுதான்.
0: சந்தனம் வந்து குளிர்ச்சி
1: குளிர்ச்சிக்காகத்தான் சந்தனம் பூசுவது. அதை ஏன் கோயிலில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் திருவருளால் அடுத்து வளர்ற முடி நல்லா வளரணும், ஒன்று அந்த குழந்தை சிறப்புடைய குழந்தையாக வளர வேண்டும் அப்படின்னு. அப்புறம் குலதெய்வம்னு அடுத்து ஒன்று வருது இல்லைங்களா, ஏன் குலதெய்வத்துக்கு கொண்டு போய் அந்த முடியை விடணும் அப்படின்னா அங்கு தான் ஆன்மீகம் வருகிறது. இப்போ உடல் நலம் பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்து ஆன்மீகமும் குடும்ப நலமும் இதில் வரப்போகுது. என்ன வரப்போகுதுன்னா இந்த முடி இறக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, யான் எனதுன்ற செருக்கு, இதை ஆணவம் அப்படின்னு கூட நம்ம ஆணவத்தினுடைய சிறுபகுதியை செருக்குன்னு சொல்கிறது. இப்போ நம்ம திருவிழா காலங்களில் கூட சிலர் பார்த்தீங்களா முடிக்காணிக்கை செலுத்துகிறோம், முடிக்காணிக்கை செலுத்துகிறேன், முடிக்காணிக்கை செலுத்துகிறாங்க இல்லைங்களா. அப்படின்னா உன் திருமுன்பு எனக்கு யான் எனது என்ற செருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாம் இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைத்து கொள்வதாகத்தான் இந்த முடி இறக்கிற முடிக்காணிக்கையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இந்த குழந்தையை கொண்டு போய் நம்ம குழந்தை பெரிதாக எண்ணுகின்ற ஒன்று, அதான் குழந்தை பேரை பற்றி திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கின்றார் இல்லைங்களா, பெருமவற்றுள் யாம் சொல்கிறார். எல்லாம் போன வாரத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த குழந்தை பேர் பெற்ற ஒருவர் என்ன, அந்த பெற்றோர்கள் என்ன என்னுவாங்களாம், ஒரு அரிய செல்வத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்கின்ற ஒரு செருக்கு கொள்ளாமல், அந்த குழந்தையும் செருக்கோடு வாழாமல் இருப்பதற்கு செருக்கினுடைய அடையாளமாக இருக்கிறது முடி. திருவள்ளுவரை தான் அந்த முடியை பற்றி சொல்கிறார். நம்மலாம் இப்போ எதை வச்சு நம்ம ரொம்ப அழகுன்னு சொல்லிக்கிறோம், முடியை வச்சு தானே அழகு பார்க்குறோம் இல்லைங்களா, அது தானே வகை வகையாக வெட்டிக்கிறோம், வகை வகையாக அலங்க பண்ணுறோம், போகிறோம் வர்றோம். அப்போது குலதெய்வத்துக்கு முன்னாடி போய் செருக்கு நீங்கி உன்னிடத்திலே என்னை ஒப்படைத்து கொள்கின்றேன், எங்களுடைய குழந்தையை கொண்டு வந்து ஒப்படைக்கின்றோம் என்று சொல்லி, இந்த குலதெய்வம்ன்றத நம்ம சொல்லணுங்க கிஷன். குலதெய்வம்னா எல்லாம் நினைக்கிறாங்கன்னா என்னென்னா, அங்கே என்னமோ ஒரு கடவுள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த குலதெய்வம்னா உள்ளபடி என்னென்னா, நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம். அப்படின்னா ஒவ்வொரு குமுகாயம் முதல்ல பேசணும் பார்த்தீங்களா, ஒரு குடும்பம் இருக்கின்றது, பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு குமுகாயம் ஆகின்றது. அந்த குமுகாயத்திற்கும் அந்த இனத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் நல்ல சேவைகள் ஆற்றியவர்கள், தொண்டு புரிந்தவர்கள், உதவி செய்தவர்கள், அவர்களை தான் நாம் குலதெய்வம் என்று சொல்கின்றோம். அப்போ ஒவ்வொரு குலத்துக்கும் உள்ள தெய்வம் வேறுபடும் இல்லையா. அதே போல் ஊர் தெய்வங்கள், இப்படி இதைத்தான் குலதெய்வம், காவல் தெய்வங்கள், இதெல்லாம் குலதெய்வங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குலதெய்வம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கத்தை, பண்பாட்டை, நம்முடைய பண்பு நலன்களை காத்த ஒரு பெரியவர் நம்ம குடும்பத்தில் இருப்பார். அப்போது அந்த குலத்தினுடைய ஒரு உறுப்பினராக இந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், குலதெய்வத்துக்கு கொண்டு போய் நம்மை ஒப்படைத்து கொள்வதாக அந்த முடியை எடுத்து, இந்த குலத்தில் இந்த குழந்தையை ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போகும்போது உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. அப்படின்னா அந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வருவார்கள். அப்போ அந்த குலத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு இடத்தை பெற்று தருவதற்காகத்தான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, குலதெய்வம்னா என்னென்னா அங்கே என்னமோ ஒரு கோயிலில் என்னமோ உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சில குலதெய்வ கருவறையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுதான் இருக்கும். பாவாடை அம்மன் ஒரு குலதெய்வம், அந்த கோயில் கருவறையில் என்ன இருக்குன்னா ஒரு கூடையில் பாவாடை இருக்கும். அப்படின்னா என்னென்னா அவங்களுடைய குல தொழில் தான் அந்த குலதெய்வம் அங்கே. சில இடத்துல அந்த குமுகாயத்தில் வாழ்ந்த பெரியவர் குலதெய்வமாக இருப்பார். இப்போ கருப்பண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னு வச்சுங்க, அவர் கருப்பண்ண சாமி குலதெய்வமாக இருப்பார். அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எங்கள் குலதெய்வம் கருப்பண்ணன் அப்படி. அப்போது அந்த கருப்பண்ணன் குலத்தை சார்ந்தவர்களுக்குள்ள இந்த குழந்தை ஒரு உறுப்பினராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கூடி நாங்கள் இந்த குழந்தைக்கு நம்முடைய குலத்தில் ஒரு குழந்தை ஒரு உறுப்பினர் என்ற தகுதியை கொடுக்கின்றோம் என்பதற்காகத்தான் எல்லாம் என்ன பண்ண, குலதெய்வத்துக்கு கடா வெட்டி சாப்பிடுவாங்க, படையல் போடுவாங்க. என்ன குலதெய்வம்னு சொல்லி இந்த குடும்ப உறவு வலுப்பெற வேண்டும், அந்த குல உறவு வலுப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான். சிலர் புரிந்து கொள்ளாமல் நான் குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கேன், குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னென்னவெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. குலதெய்வம் தெரியுங்களா தெரியலீங்களா யாருங்க? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் தான் நம்முடைய குலதெய்வம். அப்போ நாம் அது சிந்திக்க வேண்டும். அப்போ குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் அது ஒருலாம் பக்கம் இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். அப்போ நம்முடைய குலத்தில் ஒரு இடத்தை உறுப்பினராக அந்த குழந்தைக்கு கொடுப்பதுக்காகத்தான் நாம் குலதெய்வ கோயிலில் போய் இந்த முடியிறக்கிறதும் மொட்டை அடிக்கிறதையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இங்கேயே அதை செய்து விடலாம். அப்படின்னா நம்ம குலம் சார்ந்தவர்கள், நம்ம குடும்பம் சார்ந்தவர்கள் இடத்துல அந்த மொட்டை அடித்தலை செய்கிறதுக்காகத்தான் எல்லாரும் கோயிலில் கூடி அதை செய்வார்கள்.
0: ஆக காது குத்தி மொட்டை அடிக்கும் அந்த சடங்கு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். இதற்கிடையில் டிக்டாக் நேரலை பக்கமாகவும் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போ கேட்கலாம்.

0: டாக்டர் இந்த பாடல் அவ்வளோ ரசிச்சிட்டு இருந்தாரு, கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டிக்டாக் நேரலை பக்கமாகவும் கேள்விகள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்றைக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துதல் அந்த சடங்கு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொன் செல்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மொட்டை அடித்து காது குத்தும் நிகழ்வில் அசைவ உணவு தருவது சரியா, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல பாராட்ட தெரிவிக்கணும் கிஷன். நிறைய பேருக்கு இந்த வழிபாட்டில் ரெண்டு வகையான வழிபாடு இருக்கின்றது என்பது தெரியாது. ஒன்று நமக்கு மரபு வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது. மரபு வழிபாடுங்கன்னா என்ன அப்படி சொன்னால், இப்போ நாம் இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த காவல் தெய்வ வழிபாடு, ஊர் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் மரபு வழிபாடுன்னு சொல்கிறது. இன்றைக்கு நாம் இந்த மரபு வழிபாட்டிற்கும் அடுத்து மெய்யல் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இந்த மரபு வழிபாடு எப்பொழுதும் வாழ்ந்து இறந்தவர்களை நாம் தெய்வமாக எண்ணி வழிபாடு பண்ணுறது. இப்போ சொல்லும்போதே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், இந்த குல தெய்வம் என்பது மரபு வழிபாட்டை சார்ந்து வருவது. இந்த மரபு வழிபாட்டிற்கென்று முறையான வழிபாட்டு முறைகளும் வழிபடுகின்ற நூல்களும் அதற்கான மெய்யல் கோட்பாடுகளும் அதில் நின்று அடைந்தவர்களை பற்றிய வரலாறும் இருக்காது. மறுபடியும் சொல்கிறோம் உங்களுக்கு, ஒன்று அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடுவது என்று ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை இருக்காது. அடுத்து அதற்குரிய மந்திரம் இருக்காது, அதற்குரிய தத்துவ நூல்கள் இருக்காது, அதன்படியாக அதை வழிபட்டு அடைந்தவர்களுடைய வரலாறும் இருக்காது. இது மரபு வழிபாடுன்னு சொல்கிறது. அப்போ வாழ்ந்து இறந்தவர்கள் என்பதனால அவங்க வாழ்ந்தபோது என்னென்னலாம் சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் படைப்பாங்க. மது படைப்பாங்க, புலால் படைப்பாங்க, சுருட்டு படைப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் படைக்கப்படுகின்ற போது இந்த கடவுளர்களாம் எந்த வரிசையை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு வழிபாட்டை சார்ந்தவர்கள். அதனால தான் இந்த குல தெய்வத்திற்கு என்ன பண்ணுவாங்க, கடா வெட்டுவாங்க. கடா வெட்டி குடும்பமாக சாப்பிட்றது முதலே நம்ம பேசணும் இல்லைங்களா, அந்த குலத்தை சார்ந்தவர்களாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்கே உள்ளபடியே கடவுளுக்கு பெரிய தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா குலத்திற்கு தான் அங்கே தொடர்பு உண்டு. அது ஒன்று. இன்னும் சிலர் மெய்யல் வழிபாட்டை சார்ந்து இந்த வழிபாட்டை செய்வார்கள். மெய்யல்னா என்ன அப்படி சொன்னால், ஒரு வரையறுக்கப்பட்ட வழிபாட்டு முறை இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடாத கடவுளாக இருப்பார். அடுத்து அந்த கடவுளை இப்படித்தான் வழிபட வேண்டும். இப்போ திருமுறைகள்லாம் இருக்கும், திருமுறை பாடல் இருக்கும், மந்திரம் இருக்கும் அதுக்கு. அப்புறம் அந்த வழிபாட்டு முறையில் சொல்லப்பட்ட தத்துவங்கள் இருக்கும், மெய்யல் கோட்பாடுகள் இருக்கும். அப்புறம் அந்த நெறியில் நின்று இறைவனை அடைந்தவர்களுடைய வரலாறு இருக்கும். இப்போ நாயன்மார்கள் இருப்பாங்க, சைவ சித்தாந்த தத்துவம்னு இருக்கும், மந்திர நமசிவயன்னு இருக்கும், திருமுறை பாடல் இருக்கும். இது மெய்யல் கோட்டு வழிபாடு. இப்போ மெய்யல் கோட்டு வழிபாட்டில் வந்து அந்த வரைமுறை தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு நூல்கள் எல்லாம் இருக்கும். இப்போ மரபு வழிபாட்டில் வந்து அதுக்கு நூல்கள்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் எந்த எதை எடுத்துக்கொள்ள போகிறீங்க, மரபு வழிபாட்டுபடியாக காது மொட்டையடிக்க போகிறீங்களா, காது குத்த போகிறீங்களா, இல்லை மெய்யல் வழிபாடு பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு முருகன் கோயிலில் போய் மொட்டையடித்து காது குத்த போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே அசைவ முடியாது, அசைவம் போடக்கூடாது. ஆனால் சைவர்களாக இருந்தால் எல்லா நிகழ்ச்சிகளிலும், அது காது குத்தாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எல்லா நிகழ்ச்சிகளிலும் சைவமாக இருக்க வேணும் தான் சொல்கிறேன்.
0: அதுதான் உத்தமமும் கூட.
1: ஆமாம், நம்ம வள்ளலார் சொல்கிறாரு, உன்னுடைய குழந்தையின் மகிழ்ச்சிக்காக நீ இன்னொரு விலங்கினுடைய குழந்தையை கொண்டு வந்து பலியிட்டால் அந்த குழந்தை இழந்த தாய் விலங்கு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சாபத்தை நீ பெற மாட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா எதுக்குப்பா கடா வெட்டினேன் அப்படின்னா, இல்லை என் குழந்தைக்கு காது குத்து அப்படின்னு. அப்போ உன் குழந்தைக்கு காது குத்துக்கு என் குழந்தையை நான் இழக்க வேணுமான்னு தாய் ஆடு கேட்டுச்சுன்னா
0: நியாயமான கேள்வி.
1: அது கதரும் இல்லையா, அது அதனுடைய குழந்தையை கொண்டு போய் கொல்லுகின்ற போது. அப்போ நம்முடைய சமயம் என்ன சொல்கின்றது நம்ம சொல்லிட்டோம், அடுத்து அவர்கள் சிந்திக்க வேண்டியதுதான். அப்போ நான் செய்கிறது தப்பாக சரியா அப்படின்னு நம்ம அதுக்கு உள்ளே நம்ம போகலை. சமயம் என்ன சொல்கின்றது என்பதை நாம் சொல்லிடணும் இல்லைங்களா.
0: கண்டிப்பாக.
1: அப்போது கடா வெட்டலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெய்யல் கோட்பாட்படி சைவ நெறியில் இருக்கின்றீர்கள் சொன்னால் கடா வெட்டக்கூடாது. ஏன்னா நம்ம குலம் வாழ வேண்டும், நம்முடைய பண்பாடு வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் போய் ஒரு பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது. இல்லை நான் மரபு வழிபாட்டுபடியாக செய்ய போகிறேன், எங்கள் குடும்பம் குலம் இதைத்தான் சேர்ந்து நாங்களாம் சாப்பிட போகிறோம், நாங்கள் இந்த பக்கம் சமயத்தை மெய்யல் கோட்பாடு பற்றி சிந்திக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெட்டி கொள்ளலாம்.
0: பொன் செல்வி இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இப்போ நாதன் கேட்டிருக்கிறாரு, தாய் மாமன் சீர் வந்து எதற்காக இந்த விஷயத்தில் அப்படின்னு
1: கேட்டிருக்காரு. அருமை, இப்போ அதுதான் அடுத்து நம்ம பேசலாம்னு இருந்தோம், குடும்ப அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி எப்படி பயன் தருகின்றதுன்னு சொல்லி. ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ தாய் மாமன் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதாவது போன வாரத்தில் கூட இந்த தாய் மாமன் சிறப்பை பற்றி நம்ம குழந்தைக்கு பேர் சூட்டும்போது நம்ம பேசணும். இந்த தாய் மாமன் மடியில் தான் வைத்து காது குத்துறது மொட்டையடிக்கிறதுலாம் அவங்க செய்வாங்க. இந்த தாய் மாமன் என்னப்படுவார், அந்த காலத்து காப்புறுதி மாதிரி. அதாவது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடன் பிறந்தவன் தான் எல்லா வகையிலும் துணை நின்று உதவி செய்ய வேண்டும் என்பதை நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அது திருமணமாக இருந்தாலும் சரி, பூப்பெய்தலாக இருந்தாலும் சரி, வளைக்காப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தாய் மாமனுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். அப்போ இந்த மொட்டையடிக்கின்ற நிகழ்ச்சியிலையும் ஏன் தாய் மாமன் செய்ய வேண்டும் சொன்னால், இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அப்போ அந்த தாய்க்கோ அல்லது அந்த குழந்தையினுடைய அப்பாவிற்கோ ஏதாவது ஒன்று ஏற்படுமானால், ஒன்று அவர்கள் வசதியற்றவர்களாக இருக்கின்றார்கள்னு வைத்துக்கொள்வோம், அல்லது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அப்போ அங்கே முன்னின்று அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அந்த குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பை அந்த தாயினுடைய உடன் பிறந்தவனாக இருக்கக்கூடிய தாய்மாமனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அதனால தான் தாய் மாப்பன் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேணும். என்ன தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவனுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, அதனால தான் எப்போதும் எங்கள் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு நான் கட்டி கொடுக்குறேன்னு, கட்டி
0: கொடுக்குறேன்னா
1: திருமணம். ஆண், நம்ம தமிழர் பண்பாட்டில் ஆண்கள் பார்த்திங்கன்னா, அது என்ன தமிழ்நாட்டிலாம் இன்னும் ரொம்ப இருக்குது, நம்ம மலேசியாலாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு கொள்கையில் இருப்பாங்க.
0: எங்கள்
1: அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்துட்டு தான், ஏன்னு சொன்னால், இந்த அக்காவும் தங்கையும் திருமணம் பண்ணி போனால் அவர்களுக்கு வேண்டியவற்றை பின்னிருந்து செய்ய வேண்டியது இந்த உடன் பிறந்தவனாக இருக்கக்கூடிய தாய் மாமன் என்கின்ற ஒன்று. அப்படின்னா அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு பின்னால் துணையாக இருந்து உதவி செய்ய வேண்டிய பொறுப்பை அந்த தாய் மாமன் இடத்தில் ஒப்படைக்கின்றோம் என்பதற்காகத்தான் அந்த தாய் மாமனுக்கு அத்தகைய முதன்மை அந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தாய் மாமன் சீர் கொண்டு வருவார், தாய் மாமன் மடியில் உட்கார வச்சு தான் முட்டை அடிப்பாங்க. அப்படின்னா தாய் மாமனுக்கு செலவு இருக்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது தான். அப்போ தாய் மாமன் வந்து பாருங்கள், ஒரு எவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்கேன் இன்றைக்கு. அதனால தான் தனித்து வாழும் தாய்மார்கள் நிறைய பேர் துன்பப்படுகின்றாங்க கிஷன். ஏன்னா ஒன்று கணவன் இல்லை, இல்லை ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா அடுத்து அவருடைய பெற்றோர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் தானே இருப்பாங்க. பெற்றோர்கள் குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு அடுத்து அந்த பெண் யாரை நம்பி இருக்க வேண்டி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு ஒன்று ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சு, வேறு யாரும் இல்லைன்னா அடுத்து யாரை எண்ணி பார்க்க வேண்டி இருக்கின்றது? கணவனுடைய குடும்பத்திற்கு போக முடியுமா? முடியாது. திரும்ப எங்கே வரணும்? நம்ம குடும்பத்தை தான் சிந்தித்து பார்க்கணும். இப்போ நம்ம குடும்பத்தில் உதவி செய்வதற்கு யார் இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் எல்லாம் திருமணம் ஆகி போயிடுவாங்க. அப்போ இன்னமும் நம்ம குடும்பம் இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய் மாமன் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த தாய் மாமனுக்கு அவ்வளவு முதலிடம் கொடுத்திருக்கின்றார்கள்.
0: நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இந்த மொட்டை அடித்து காது குத்துதல் அப்படின்னு சொல்லும்போது, எத்தனை வயதில் குழந்தைகளுக்கு காது குத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கமலா கேட்டிருக்காங்க.
1: இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரு வயதிலும் காது குத்துவது உண்டு, மூன்று வயதிலும் உண்டு, ஐந்து வயதிலும் உண்டு. அப்போது அது அவரவருடைய இந்த குல வழக்கத்திற்கு ஏற்றவாறு செய்து கொள்வார்கள். சிலர் ஒரு வயதிலேயே மொட்டை அடித்து காது குத்துறது உண்டு, சிலர் மூன்று வயதில் உண்டு, ஐந்து வயதிலும் உண்டு. அவரவருடைய சூழல் வசதி இல்லைங்களா. இப்போ தாய் மாமன் தான் தோடு கொண்டு வரணும், இப்போ தாய் மாமனுக்கு இன்னும் வசதி பத்தலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்போ அவர் சொல்லுவார் மூணு வயசில் காது குத்திக்கலான்னுவார் இல்லைங்க. அப்போ அப்பவும் சரி வரலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அஞ்சு வயசில் பார்த்துக்குவாங்களே. தாய் மாமன் நல்லா வசதியாக இருக்காருன்னு ஒரு வயதிலே குத்திடலாம் அப்படின்னு
0: வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம்.
1: ஆமாம், செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே இப்போ ஐந்து வயதை தாண்டி போகக்கூடாதுன்றாங்க. அவள் தான் சொல்லிடுவாங்க, காது குத்தணும், காது குத்தணும், காது குத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதற்கு அறிவியல் அடிப்படையிலும் சான்றுகள் உண்டு, அதுக்குரிய பலன் உண்டு. அதனால் அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே குத்திரலாம், குத்திர வேண்டும்னு சொல்கிறாங்க.
0: தாய்க்கு சமம், தாய் மாமனும் கூட.
1: ஆமாம்.
0: சரி, இப்போ ஒரு பாடல் கேட்டுடலாம். நம்ம
1: கேட்டுருவோம்
0: பாடல். பாடலுக்கு பிறகு

0: அருமையான ஒரு பாடல் கேட்டிருந்தோம். ஷீலா கேட்டிருக்கிறாங்க, தாய்மாமன் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. இப்ப தாய்மாமன் இடத்துல இருந்த ஒருத்தர் இப்ப இல்ல, அவருடைய மகன் அந்த இடத்தை நிரப்பணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை. நம்ம அப்பாவால் செய்ய முடியலையே, நம்ம அப்பாவிடத்த நம்ம நிரப்பலாமே நினைக்கிற ரொம்ப அருமையான சிந்தனை. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திப்பார்களேயானால், நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த தனித்து வாழும் தாய்மார்கள், இன்றைக்கு நம்ம போய் பல இடத்துல உதவி கேட்டுக்கொண்டிருக்கோம் பாருங்கள். சில வேளையில் பார்த்தீங்கன்னா கணவன் இல்லாமல் மூன்று நான்கு குழந்தைகளை வைத்து கொண்டு எப்படி காலம் தள்ளுறது, பல இடங்களில் போய் முட்டி மோதி குடும்பத்தை நடத்த முடியல, வீடு வாடகை கட்ட முடியல. சில வேளையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர், நமக்கு தண்ணீர் கட்டணம் கட்ட முடியல, மின்சார கட்டணம் கட்ட முடியல, அப்படிலாம் கூட துன்பப்படுவாங்க. இந்த சூழ்நிலை எங்கள் அப்பாவுக்கு பதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அப்படி எல்லோரும் சிந்தித்து பார்த்தால் ரொம்ப அருமையான ஒன்று.
0: ஷீலாவுக்கான பதில் கிடைச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இது வரைக்கும் வந்து மொட்டை அடித்தல் பற்றி நம்ம பேசியிருந்தோம், இப்போது காது குத்துதல் அதற்கு நம்ம போகிறோம். அதற்கு முன்னதாக அது சார்ந்த ஒரு கேள்வி தான் பரந்தாமன் கேட்டிருக்கிறாரு. அறிவியல் சார்ந்து அறிவியல் பூர்வமாக அது எப்படி பார்க்கப்படுதுன்னு கேட்டிருக்கிறாங்க.
1: ரொம்ப அருமையான செய்தி. இப்போது அக்யூபங்க்சர் அப்படின்னு, அக்யூபங்க்சர் நம்ம கேட்டுப்போம். அக்யூபங்க்சருங்கிறது சீனர்களுடைய வர்மக்கலை. இப்போ நமக்கு அதை வர்மக்கலை என்று சொல்கின்றார்கள். இந்த வர்மக்கலைங்கிறது உடம்பில் குறிப்பிட்ட புள்ளிகளை தொடுவதன் மூலமாக நம்முடைய அறிவை நாம் வெளிப்படை செய்ய முடியும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டில் தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற ரொம்ப அருமையான ஒன்று. அதை பலர் நம்ம நாட்டிலையும் சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். சில புள்ளிகளை தொட்டால் நமக்கு தலைவலி போயிடும், சில புள்ளிகளை தொட்டால் நம்ம உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு. இப்போ அறிவோடு தொடர்புடைய நரம்புகள் நம்ம ரெண்டு காதுலையும் இருக்குது. அப்போது இதை சொல்லும்போதே நமக்கு தெரியும் பாருங்களேன், இப்போ குழந்தைகள் இள வயதிலேயே அறிவில் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்றால் அந்த இரண்டு காதுகளிலும் இருக்கின்ற அந்த வர்ம புள்ளிகளை தீண்ட வேண்டும் என்பதற்காக நம்மவர்கள் என்ன செய்தார்கள், இந்த 3 வயது 5 வயது அல்லது 1 வயதிற்குள்ளாக இந்த காது குத்துதல் என்கின்ற ஒன்றை செய்திருக்கின்றார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தங்க ஊசியில் காது குத்துவாங்க, கேள்விப்பட்டீங்களா கிஷன்?
0: தங்க ஊசியில் காது குத்துதல்,
1: ஆமாம். முந்தையெல்லாம் அந்த பத்தர்னு வந்து அவங்க என்ன செய்வாங்க, காது குத்துவாங்க. இப்போ தானே நம்ம போய் கடையில் போய் தேம்பா பண்ணிக்கிட்டு வர்றோம்,
0: கன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், முன் வந்து எலுமிச்சையுடைய அந்த முள்ளில் கூட
1: அருமை அருமை அருமையாக சொன்னீங்க கிஷன். ஏன் எலுமிச்சை முள்ளில் குத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த குத்துற இடத்துல அது புண்ணா மாறக்கூடாது. எலுமிச்சைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்காம பாருங்க.
0: தெரியாது, சும்மா குத்துறாங்க.
1: எலுமிச்சை முள்ளு வந்து ஏன்னா குத்துன பிறகு நீங்க அந்த நீங்க இப்ப கடையெல்லாம் போய் சுட்டுட்டு வர்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் கசிஞ்சு கொஞ்ச நாள் அந்த இடத்துல புண்ணா இருக்கும். இது அந்த புண்ணை உடனே ஆற்றி கிருமி தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு எலுமிச்சை முள்ளில குத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவியல் இது. அதற்கு மேல இன்னொன்னுன்னா இந்த தங்கத்துக்கு மந்திர ஆற்றலை ஈர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றதான். அதனால தான் நம்முடைய இந்த திருமேனிகள்லாம், கோயிலில் இருக்கிற திருமேனிகள்லாம் ஐம்பொண்ணில் செய்கின்ற வழக்கம் இருக்கின்றது. அதனால தான் நம்மளுக்கு வந்து தங்கத்தில் தோடு

0: சிவாய நமன்னு சொல்லி குத்துவாங்களாம். அப்போது மூளைக்கு நாம் அந்த இறைவனை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்துகின்றோம்னு எவ்வளோ அறிவாக சிந்திச்சிருக்காங்க பாருங்கள். அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் கிஷன், அந்த காலத்தில் உள்ள பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் இந்த லோலாக்குன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஆமாம் ஆமாம்.
0: இந்த தோட்டப்புறத்தில் உள்ள அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மையெல்லாம் அப்படியே நீட்டாக காது தொங்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டலை மாதிரி கனமாக தொங்கும். அது எதற்குன்னா அதுக்கு தொங்கட்டானு பேர்.
1: இப்பொழுது இளைஞர்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னா தாய் கிழவி படத்தில் பார்க்கலாம், ராதிகா போட்டிருப்பாங்கல்ல
0: அப்படிங்களா? சரி, அதனால தான் நம்ம பெண்களுக்கு இந்த தொங்கட்டான் போடுகின்ற ஒரு முதல்ல வந்து காது குத்திடுவாங்க. குத்தி வெறும் அந்த மேலே இருக்கிற பகுதியை மட்டும் போட்டுட்டு பின்னால் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு தொங்கட்டான் மாட்டி விடுவாங்க. இந்த தொங்கட்டாங்கிறது காது அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கிஷன். இப்படி ஆடும்போது அந்த காதில் தொங்கட்டான் ஆடுது, அது அழகாக இருக்கும் பார்க்குறது. தொங்கட்டான் ஆடுற அழகை பார்க்குறதே ஒரு அழகு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தொங்கட்டானுடைய கனம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த நரம்பை அடிக்கடி என்ன செய்யுமா, துரிதப்படுத்தி கொண்டே இருக்குமா, எழுச்சி ஊட்டி கொண்டே இருக்குமா. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தொங்கட்டான் அணிகின்ற ஒரு வழக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதுக்கு மேலே இன்னொரு செய்தி சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, சங்குனால தோடு போட்டிருந்திருக்காங்க. சங்க அறுத்து சங்கில் தோடு போட்டிருக்காங்க. ஏன் சங்க அறுத்து தங்கில் தோடு போட்டாங்கன்னா இந்த சங்குக்கு ஓம் என்கின்ற ஓசை இயல்பாக சங்கில் கேட்குமா, அப்போ காதில் ஓம்னு ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சங்கில தோடும் சங்கில வளையலும் அணிந்திருக்கின்றார்கள். இப்போ பாருங்க எவ்வளவு பெரிய செய்திகள் நம்முடைய. அதுக்காக தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மூளை வளர்ச்சி குழந்தைய குழந்தைகளுக்கு இந்த நவீன காலத்தில் அறிவியல் அடிப்படையில் என்ன அவங்க அந்த என்ன சொல்கிறது ட்ரீட்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் தோப்பு கரணம் போடுறது. கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய. இந்த தோப்பு கரணம் போடுறது இதுதான். தோப்பு கரணம் போட்டால் மூளை நரம்புகள் நல்லா வேலை செய்யும்னு சொல்லி. அப்போது அறிவியல் அடிப்படையில் நம்ம அவங்க எவ்வளவு யோசித்து தோடு பண்பு தோடு வந்து நம்ம இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் தோடு போடுறத நம்ம பார்க்குறோம். இப்போ மற்றவர்கள்லாம் போடுறாங்க, ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போடாமல் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த ஒட்டு தோடு போடாமல் குத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஆண்களும் அந்த காலத்தில் தோடு போட்டிருக்காங்க. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமும் தோடு போடுறத நம்ம பார்க்குறோம். அது சும்மா அழகுக்காக அப்படி இப்படின்னு போட்டுக்கொள்கிறாங்க. முன்பு காலத்தில் தோடு நமக்கு பெருமான் தோடும் குழையும் போட்டிருக்காருன்னு ஞானசம்பந்த திருமுறையிலே பாடுறாரு. தோடு உடைய செவி என்ன, அதில் ஒரு பக்கம் தோடும் குழையும். அப்போ ஆண்கள் அணிவது குழை, பெண்கள் அணிவது தோடு. அப்போ அதுலேயும் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான அந்த செய்தியை ஒரு தோட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இல்லைங்களா. அப்போ அது தமிழருடைய பண்பாடு இல்லையா, அந்த பண்பாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் இருக்கின்றது. அந்த தோடை வாங்கிட்டு வர்றது தாய் மாமனாக இருக்கணும். தாய் மாமன் மடியில் தான முதல்ல தாய் மாமனை பற்றி பேசணும் இல்லைங்களா, அவர் தான் அந்த தோடை வாங்கிட்டு வரணும். அப்படின்னா பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன பொறுப்பு? ஒன்று, அந்த குழந்தை எல்லா நலங்களோடையும் வாழ வேண்டும், அதான் குடும்ப நலம், எல்லா நலங்களோடு வாழ வேண்டும். அடுத்து அந்த குழந்தை தனித்து இருந்து விடக்கூடாது, குடும்ப உறவுகளோடு சேர்ந்திருக்க வேண்டும். இந்த காது குத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் எல்லாம் சேருவாங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லோரும் வந்து அந்த குழந்தையை வாழ்த்துவாங்க. இப்படி இந்த காது குத்து என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நம்ம இன்றைக்கு இதை என்ன தாய்மாம மடியில் தான் வச்சு குத்தணுமா, என் சீன கடையில் கொண்டு போய் தேம்பா பண்ணால் வராதா அப்படின்னு யோசித்தோம்னா அப்படி இல்லை. அதில் ஒரு பெரிய பண்பாட்டு கூறு இருக்கின்றது, அறிவியல் கூறு இருக்கின்றது. நம்ம தமிழர் காலங்காலமாக நம்ம கொண்டு வந்திருக்கின்ற அதை தொடர்ந்து அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒன்று இருக்கிறது இவர்களிய இருப்பதோடு மட்டும் அல்லாமல் இப்படியெல்லாம் நம்ம அவர்கள் குழந்தைகள் அறிவாளிகளாக விளங்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கின்றார்களே, அப்படிலாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போது இன்னும் கூட நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இந்த காது குத்தி தோடு போடுவதில் ஒரு முதன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்பாடு காக்கப்பட வேண்டும் ஒன்று, ரெண்டாவது வாழையடி வாழையாக ஒரு குலம் பின்பற்றுகின்ற

0: அந்த வழக்கத்தை தொடர வேண்டும் என்று நம்மர்கள் எண்ணி இருக்கின்றார்கள். இப்போது அது எங்கள் அப்பாங்க, அவருக்கு அவர் செய்வாருங்க, நான் செய்கிறது இல்லைங்க அப்படின்னு இல்லை. இப்போ எங்கள் அப்பா செய்து பின்பற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் அடுத்து என் குழந்தைக்கு வரணும், அடுத்து என்னுடைய பேரனுக்கு வரணும், அதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்ம பாருங்கள், அந்த தோடு போடுகின்ற வழக்கத்தை விட்டுட்டோம். இன்றைக்கி தோடு போட்டால் நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம், என்ன ஆம்பளை பையன் தோடு போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அது நம்முடையது. காது குத்துற வழக்கம் என்பது நம்முடையது. அது சின்ன பிள்ளையிலே குத்த வேண்டும் என்பது தோடு போடுவதை செய்திருக்கின்றார்கள் நம்மவர்கள். அப்போ அந்த பண்பாடு வளர வேண்டும் இல்லையா, அந்த பாரம்பரியம் வளர வேண்டும் இல்லையா, நம்முடைய குல வழக்கம் பெற வேண்டும் இல்லையா. குல வழக்கம் என்பது ஒவ்வொரு குலத்திற்கும், இந்த குலம்னா நம்ம சிந்திக்க வேண்டுங்க கிஷன், குலம்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வேற என்னமோ நினைக்கிறாங்க இல்லைங்களா. குலம் என்பது வேறு, நாம் சொல்கின்ற இன்றைக்கு இந்த பிரிவினைகள் என்பது வேறு. குலத்தை எதர அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால், அவர்கள் செய்கின்ற தொழிலை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கின்றார்கள். வேளாளர்கள், வணிகர்கள், அரசர்கள், அந்தணர்கள், நான்கு குலம்தான்னு நம்முடைய தெய்வ சேக்களார் பெரிய புராணத்தில் சொல். தமிழர்களிடத்தில் இருந்த குலம் இப்படி தான். அப்போது பெரும்பாலான பிரிவு எதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு, அரசர்கள் நிறைய இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, சரி, வணிகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அடுத்து வேளாளர்கள்லாம் அது கீழே உள்ளவங்க. அந்தணர்கள் அப்படின்னு சொன்னால் சமயத்தை நன்றாக கற்று அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் நடைமுறைப்படுத்துகின்றவர்களுமாக அந்தணர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அதனால தான் அந்தணர் என்போர் அறவோர் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்போது ஒவ்வொரு குடும்பமும் அந்த குலம் சார்ந்து அடுத்து அந்த குலத்தில் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான தகுதிகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் கருத்தோடு இருந்திருக்கின்றார்கள். இப்போ ஒரு வைத்தியர் குடும்பம்னு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கண்டிப்பாக அடுத்து அவங்களுடைய பையன், அடுத்து அவங்களுடைய பேரன், அவர்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போ கொண்டு போய் சேர்க்க வேணும்னா என்ன பண்ணணும், இது போன்று குடும்பம் சார்ந்த குலம் சார்ந்த கூடுதல் ஏற்படும். கூடுதல் சொன்னால் அவர்கள் எல்லாம் கூடி அவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை பகிர்ந்து கொள்ளுதல், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். இது பார்த்தீங்கன்னா பத்தர்னா பத்தராகவே இருப்பாங்க, அவங்க குடும்பமே பத்தர் தொழில் செய்வாங்க. அப்போது அந்த நிபுணத்துவம் என்று ஒன்று இருக்கின்றது இல்லைங்களா. அப்போது அதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குலதெய்வம், குலதெய்வத்துக்கு மொட்டை அடித்தல், குலதெய்வத்துக்கிட்ட போய் காது குத்துறது. எங்கே காது குத்தினா சரிப்பட்டு வராதா, ஏன் குலதெய்வம் முன்னாடி குத்தணும் அப்படி சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த குலதெய்வம் என்பது அந்த குலத்தினுடைய பண்பாடு பாரம்பரியம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக அப்படி செய்திருக்கின்றார்கள். அதுக்கு மேலே இந்த குடும்ப உறவுகள் வலுப்பெற வேண்டும் என்பதற்காகவும் செய்திருக்கின்றார்கள்.
1: ஆக தமிழர் மரபு அப்படின்னு சொல்லும்போது காரண காரியமின்றி எதுவுமே நிகழாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள்.
0: கண்டிப்பாக தமிழண்டான்னு சொல்லணுங்க கிஷன். நம்மளுடைய தமிழர் பெருமை தெரியாததுனால தான் இன்றைக்கு தமிழ் பேசுகிறதுக்கும் தமிழர் என்று சொல்லிக் கொள்வதற்கும் இல்லைங்களா, நாம் உலகத்தை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீங்க கிஷன். திருமுறையில் ஞான சம்பந்தரை பற்றி சொல்லுகின்ற போது தெய்வ சேக்களார் சொல்கின்றார், திசையனைத்தும் பெருமையெல்லாம் தென் திசையே வென்று ஏற, தமிழ் வழக்கே அயல் துறை வழக்கை எல்லாம் வெல்ல. ஞான சம்பந்தர் வந்து ஒரு பிராமண விட்டு குழந்தை. அவர் எதுக்கு வந்தாருன்னு சொன்னால், தமிழர்களுக்கே தமிழருடைய பெருமை தெரியலையா, தமிழர்கள் மயங்கி போயிட்டாங்களாம், அயல் வழக்கை பார்த்து மயங்கி போயிட்டாங்களாம். இன்றைக்கி கூட நீங்கள் தமிழ் பேசுனீங்கன்னா, இப்போ நான்லாம் தமிழ் ஆசிரியராக இருந்து வந்தவங்க தாங்க கிஷன், இப்போ எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ஓ தமிழ் பள்ளிக்கூடத்துலையா அப்படின்னு ஒரு இழுப்பாங்க. என்ன தமிழ் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் எல்லாம் ஆசிரியர் பயிற்சி போகாத மாதிரியும், நாங்களாம் எஸ்பிஎம் எழுதாத மாதிரியும், அப்படி ஒரு இழிவான பார்வை தமிழர்கள் மத்தியிலே இருக்குது. அப்போது தமிழ், தமிழர், தமிழர் பண்பாடு அப்படின்னா என்னவோ நினைக்கிறாங்க. இப்போது மாடு மேய்க்கிறவன் சொன்னால், ஓ மாடு மேய்க்கிறீங்களா, அதே கவ்பாய்ன்னு சொல்லி பாருங்களா கிஷன், அவர் மாடு தான் மேய்ப்பார், அவர் குதிரையில் மேய்ப்பார், குதிரையில் உட்காந்து மேய்ப்பார், ஆனால் அவர் வந்து கவ்பாய், நம்ம ஆள் மாட்டு மாட்டுக்காரன் அப்படின்னு. அப்போது அந்த சிந்தனையை பார்த்தீங்களா, சாதாரணமாக தமிழ் பேசுனா ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று தெரியாதவங்க போல இருக்கு தமிழே பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் இல்லாதது என்ன, உலகத்திற்கே நாகரீகம் கற்றுக் கொடுத்த இனம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு திருக்குறளுக்கு முன்னாடி நிற்க முடியுங்களா கிஷன்,
1: உண்மைதான்.
0: இன்றைக்கு ஏன் நம்முடைய நாட்டு பிரதமர் திருக்குறளை எடுத்து நாடாளுமன்றத்தில் பேசுறாருன்னா அதுல இருக்கு. அந்த திருக்குறளை நாம தெரியாம இருக்கிறதுனா எவ்வளவு கொடுமை. எல்லோரும் போற்றுகின்ற திருக்குறளை தமிழனா இருக்கின்ற நாம திருக்குறளை தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த திருக்குறள் சிலை மட்டும் வச்சா போதுமா? அதை படிக்கணும் இல்லையா? அதை தமிழ் பள்ளியில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ் பண்பாட்டை தமிழில் தான் சொல்லி தமிழ் பள்ளியில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு வணக்கம்ன்று சொல்கிறத இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் கூட வணக்கம் சொல்கிறது கூட காலை வணக்கம் மாலை வணக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேள்விப்படுறீங்களா?
1: ஆமாம், அதான் வருது வாட்ஸ்அப்பில் காலையிலேயே.
0: காலை வணக்கம் குட் மார்னிங்னு சொல்கிறது மாதிரி வணக்கத்தை காலை வணக்கம் மாலை வணக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கத்தில் காலை வணக்கம் மாலை வணக்கம்லாம் இல்லை. நம்ம வணக்கத்தை பற்றி பேசியிருக்கோம் மகிஷன். அப்போது உங்கள் உயிரில் கலந்திருக்கின்ற இறைவனை நான் காலையில் வணங்குகிறேன் மாலையில் வணங்குகிறேன் அப்படின்னு இல்லை,
1: பிரித்து சொல்ல முடியாது. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் தான். இன்றைக்கு கூட வணக்கம் சொன்னால் பதிலுக்கு வணக்கம் சொல்கின்றவர்கள் ரொம்ப குறைவு. அப்படின்னு நம்ம கொஞ்சம் நல்லா தமிழ் பேசணுமா? கொஞ்சம் தூய தமிழ்த்தை கலக்காமல் ஆங்கிலம் மலாயெல்லாம் பேசாமல் இன்றைக்கு தமிழ் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க கிஷன். மேமாங் பூன் அவர் பாயை தான் பாருங்கள், இதுதான் தமிழ். மேமாங் பூன் அவர் பாருங்க, ஆனா கொஞ்சம் கசாட்டான ஆளுங்க அப்படின்னு
1: இப்படி ஆயிடுச்சு
0: ஆயிடுச்சு. நம்ம இந்த காது குத்து மொட்டை அடித்தல போனாதான் இவர் சித்தப்பா, இவர் பெரியப்பா, இவர் மாமா, இவர் அத்தை. இன்னைக்கு உறவுகள்ல எல்லாமே அங்கிள் அண்டி, எல்லாருமே அங்கிள் அண்டி. அண்டிக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு, வணக்கம்லாம் இல்ல, அண்டிக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு, ஹாய் ஆண்டி அப்படின்னு. இது போன்ற நிகழ்ச்சிகள்ல தான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு உறவு முறையத்தை, பிள்ளைங்களுக்கு இல்லைங்க கிஷன், பெரியவங்களுக்கே உறவு முறை. அம்மா உங்க அம்மாவோட தங்கச்சி என்னன்னு சொல்றது அப்படின்னு, என்னன்னு சொல்றது அம்மாவோட தங்கச்சி என்னன்னு சொல்லுவோம்?
1: அம்மா தங்கச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சில பேர்.
0: அம்மா தங்கச்சி அம்மா அக்கா. இப்ப பெரியம்மான்னு தெரியல, சின்னம்மான்னு தெரியல, சித்தப்பான்னு தெரியல. அப்போ இந்த உறவு முறைகள்லாம் நம்மகிட்ட இருந்து இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அப்போ தமிழர் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா கிஷன்? அப்போ அந்த பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு தமிழா நீ தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிகழ்ச்சி இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது. அவன் ஏன் இன்னைக்கு தமிழன் சொல்லி கொடுறதுக்கு ரொம்ப பேர் பெருமைப்படாமல் இருக்கிறாங்கன்னா தமிழருடைய பெருமை தெரியாதனால தான். அதனால ஒருத்தர் தமிழர்னு சொன்னால் அவங்க பார்க்கறத குறைவாக பார்க்குறாங்க இல்லைங்களா? நான் தமிழன்னு சொல்ல வேண்டும் இல்லைங்களா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடானா சும்மா சொன்னால் முடியுமா? இப்போ தமிழருடைய பண்பாட்டில் என்ன இருக்கு? தமிழர்கள் எவ்வளவு அறிவியல் பூர்வமாக வாழ்ந்திருக்காங்க, தமிழர்கள் எவ்வளவு பண்பாட்டு கூறுகளை கொண்டிருக்கின்றார்கள், அந்த பண்பாட்டு கூறுகள் எப்படி அவர்களை பண்படுத்தி கொண்டிருக்கின்றன்னு தெரிஞ்சாதான் இந்த தமிழர் பண்பாடு சார்ந்தவற்றை நாம் பின்பற்றி போவோம். என்ன
1: பாடல் கேட்டுடலாம்?
0: கேட்டுருவோம் கேட்டுருவோம், பாடல் கேட்போம்.

0: நல்ல ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். இன்றைக்கு திருமுறை செம்மல் முனைவர் நா தர்மலிங்கம் அவர்கள் காது குத்தி மொட்டையடித்தல் அது குறித்த விவரங்களை வந்து நம்மோடு பகிர்ந்திருந்தார். இது நம்முடைய தமிழர் மரபில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. டிக்டாக் நேரலையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க, அதற்கும் பதில்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. இப்போ நிறைவா 2 நிமிடம் இருக்கு டாக்டர், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ
1: நமக்கு தமிழர் என்று சொல்வது கொள்வதில் நம்ம பெருமை அடைய வேண்டும்னு சொன்னோம். அதை தமிழன் சொல்லி கொண்டிருந்தோம்னால் மட்டும் அந்த பெருமை நம்மகிட்ட நிலை நிற்காது. அப்போ தமிழராக வாழ வேணும் இல்லையா? இப்போ தமிழராக வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படி சொன்னால், இதில் ஒன்று நம்முடைய தமிழர்கள் குறிப்பிட்டு இருக்கின்ற அந்த பண்பாட்டு கூறுகளை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போது ஒரு காது குத்துறது, மொட்டை அடித்தல் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அது இன்றைய காலத்திற்கு பொருந்தி வருமா அப்படின்னு சிந்திக்காமல் கூடுமான அளவு அந்த சூழலுக்கு ஏற்ப அதை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளலாம். பாருங்கள், ஒரு தாய் மாமன் என்கின்ற சிந்தனை இருந்தது, ஒரு அறிவு வளர்ச்சி என்கின்ற ஒரு சிந்தனை இருந்தது, அடுத்து நம்முடைய குடும்ப உறவுகள் என்கின்ற ஒன்றை சிந்தித்து பார்த்தோம். அப்போ அதெல்லாம் நம்ம நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், தமிழர் பண்பாடு என்கின்ற அடிப்படையில் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் கொஞ்சம் அதில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள தான் வேண்டும். இன்றைக்கு சூழல் எப்படியாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு கணவனும் மனைவி குழந்தை அப்படின்னு ஒரு சிறிய குடும்ப நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில், அது போல் முடித்து கொள்கின்றார்கள். எனவே சிந்தித்து பார்ப்போம், தமிழராக வாழ முயற்சி செய்வோம், தமிழர் பண்பாட்டோடு சேர்ந்து உயர்வு பெறுவோம், நலம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் வணக்கம் கூடி விரைபெறுவோம்.
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2026-2035 மலேசிய கல்வி பெருந்திட்டம் நடப்பு சவால்களை எதிர்கொண்டு நாட்டின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டுக்கு தக்க சான்றாக திகழ்வதாக கல்வி அமைச்சர் ஃபர்லின சீரே தெரிவித்துள்ளார். மேலும் 2027 பள்ளி பாடத்திட்டத்தில் தேசிய அடையாளத்தின் அடித்தளமாக விளங்கும் மலாய் மொழி வரலாறு பாடங்களின் கற்றல் கற்பித்தல் வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். இவ்வாண்டுக்கான கல்வி அமைச்சின் நல்லாசிரியர் விருது சபா கினிங்காவைச் சேர்ந்த 37 வயது ஆசிரியர் டாக்டர் வெலரி விலவான் பிரீமஸ்க்கு வழங்கப்பட்டுள்ளது. மதி இறுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தம் மகனுக்கு வழிகாட்ட முடிந்த அவர் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களுக்கான ஹோப் மிரக்கல்ஸ் நியூரோ ஆர்ட்ஸ் எனப்படும் சிறப்பு கற்றல் முறைகளை உருவாக்கி மலேசிய கல்விச் சூழலில் அறிமுகப்படுத்தினார். அருகி வரும் ஆமை இனவிருத்தியை பாதுகாக்கும் முனைப்பில் ஈடுபட்டுள்ள பினாங்கு அரசாங்கம் 2021 முதல் கடந்த மாதம் வரை சுமார் 15,822 ஆமை குஞ்சுகளை வெற்றிகரமாக கடலில் சேர்த்துள்ளதாக மாநில முதல்வர் சாவ் கோன்யோ தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் பினாங்கு தேசிய பூங்காவில் உள்ள ஆமைகள் சரணாலயத்தில் 24,357 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டன என்றார் அவர். நவம்பர் 2 முதல் நிலுவையில் உள்ள சமன்களை கொண்ட வெளிநாட்டு வாகனங்களுக்கான நுழைவு அனுமதி VEP விண்ணப்பங்களை சிங்கப்பூர் நிராகரிக்கும். இந்த நடவடிக்கை தரைவழி சோதனை சாவடிகளில் வாகனங்களை கட்டுப்படுத்தும் தற்போதைய செயலாக்கத்தின் விரிவாக்கம் என்று உள்துறை அமைச்சும் தரை போக்குவரத்து ஆணையமும் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன. சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான கலந்தாய்வு பல்வேறு துறைகளை உள்ளடக்கியிருந்தது. ஆனால் எதிரீட்டு வரி குறைப்பு குறித்து கலந்தாலோசிக்கப்படவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஏனெனில் சீனா தொடர்ந்து அமெரிக்காவிற்கு பெரும் எதிரீட்டு வரிகளை செலுத்தி வருவதாக அவர் வலியுறுத்தினார். இது தவிர இரு தலைவர்களும் கூட்டு வளர்ச்சி குறித்தும் செயற்கை நுண்ணறிவு மீதான கட்டுப்பாடுகள் குறித்தும் விவாதித்தனர். நிறைவாக 2025-2026 சூப்பர் லீக் கார்பந்து. கொத்தகினபாலு லீகஸ் அரங்கில் நடைபெற்ற சபா FCயுடனான ஆட்டத்தில் திருங்கானு FC 1-0 சுழியம் என வென்றது. அந்த ஒற்றை கோலை 81வது நிமிடத்தில் ஷெவோனி மபட் ஷோஎஃப் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இவ்வார பிரமுகரில் இன்றைக்கு வந்து ஆர்டி ஆதியப்பன், இவர் வந்து ஆர்டியுடைய முன்னாள் பணியாளர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவருடைய பாடல் தேர்வுகள் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க கேட்டு ரசிக்க போகிறீங்க. தொடக்க பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் கொண்டு வராரு.

0: மடானி உங்களுக்காக
1: இந்திய மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்கல்வி அனுமதி திட்டத்தின் கீழ் 4,165 மாணவர் பயன்பெறுவதை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்காக 8.35 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்.

நல்ல குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. இவ்வாறு பிரமுகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஎம்மின் முன்னாள் தொழில்நுட்ப பணியாளர் ஆர் டி ஆதியப்பன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் நலமே இருக்கேன்.
0: நீங்க அந்த காலகட்டத்துல வந்து தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தீங்க இல்லையா, ஆர்டிஎம் பொறுத்தவரையில்?
1: ஆமா ஐயா, நான் சேர்ந்த ஆண்டு 1966. அப்ப ஆர்டிஎம் வந்து பெடரல் ஹவுஸ் சொல்லக்கூடிய ரூமா பெருஸ்கத்வால்ல 5வது 6வது மாதிரிய பணியாற்றி கொண்டிருந்தார்கள். என்னோட வேலை என்னன்னா, அதிகாலையில போய் அந்த ஸ்டூடியோ கண்டின் சொல்றீங்கல்ல,
0: அறிவிப்பு அறை
1: ஒண்ணு, அது ரெண்டு பிரிவா இருக்கும். டெக்னிக்கலுக்குன்னு இந்த பக்கம் ஒரு பிரிவு, அவங்க அறிவிப்பாளர் இந்த பக்கம் இருப்பாங்க, நாங்க இந்த பக்கம் இருக்கோம். எங்களோட வேலை என்னன்னா, அப்ப ஆரம்பத்துல ஒளிபரப்பு 5 மணிக்கியா, வீடுகால 5:30. சோ நான் 5 மணிக்கெல்லாம் அந்த ஸ்டுடியோல இருப்பேன். இருந்து அந்த அவங்களுக்கு வேண்டிய இது, இந்த மைக்ரோபோனு அந்த சிஸ்டம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு, இந்த ஒரு ஒலி இருக்கு, டோன்னு சொல்லி ஒரு ஒலி, அதை அனுப்பி விடணும் காஜாங்கு. அங்கதான் அவங்க வந்து பிறகு சிக்னல் அந்த அனுப்பி விடுவாங்க, வானொலிக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த டைம்ல வந்து 4 மொழி ஒலிபரப்பு இருந்ததுயா, முதல்ல மலாயி, ஆங்கிலம், தமிழ், சீனம். ஆனா அந்த ஒளிபரப்பு வந்து தமிழுக்கு இருந்தது, ஆனா அந்த ஒளிபரப்பு ரொம்ப குறுகிய நேரம் தான் இருந்தது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருந்தது. அந்த நேரத்தை கூட சீன ஒளிபரப்பும் பகிர்ந்துக்கும் தமிழ் ஒளிபரப்பு.
0: பல நினைவுகளை பல அனுபவங்களை கொடுத்த ஒரு இடம் அப்படின்னா இந்த ஆர்டிஎம் தான் இல்லையா?
1: ஆமா ஐயா.
0: இவ்வாறு பிரமுகரில் உங்களை சந்திச்சு பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய அனுபவ பாடங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, முன்பெல்லாம் வந்து ஒன்றாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, இப்போ வந்து அறிவிப்பறை தனியா இருக்கும், டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, தொழில்நுட்ப நிபுணர்கள் தனியா இருப்பாங்க.
1: இப்பவும்
0: அப்படிதான் இருக்கு.
1: டெக்னிக்கல் குரூ இந்த பக்கம் இருக்காங்க. இல்ல இப்ப வந்து எல்லாம் நீங்க ஒரே ஆள் செய்யறீங்க. அப்ப மூணு பேர் இருப்பாங்க. ஒன்னு அறிவிப்பாளர், அவருக்கு ஒரு உதவியாளர், நான் இந்த டெக்னிக்கல் இந்த பக்கம். வெளியில இருந்து வர்ற ஏதாவது நேரடி ஒளிபரப்பு இதெல்லாம் கவனிச்சுக்கிற வேலை என்னோட வேலை. சோ அதிகாலையில டேப் வந்து நகாராக்குள்ள இருக்கும் போது அதை நான் ஒளிபரப்பணும். அப்புறம் தான் அறிவிப்பாளர் நேரம் இதெல்லாம் சொல்லி நிகழ்ச்சி அறிவிப்பாளர், அவருக்கு உதவியாளர் இருப்பாங்க. அந்த டிஸ்க் தட்டு எல்லாம் போடுறது, அந்த 33 RPM 78 RPM தட்டு எல்லாம் இருந்தது.
0: பேச பேச இன்னும் சுவாரஸ்யங்கள் கதைகள் அதிகமாயிட்டே போகுது. இப்போ ஒரு பாடல் முதல்ல கேட்டுடலாம், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: இவ்வாறு பிரமுகரில் இன்றைக்கு யாரோட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆர்டிஎம்மின் முன்னாள் தொழில்நுட்ப நிபுணர் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆர்டி ஆதியப்பன் அவர்கள். தொழில்நுட்பத்துல நீங்க இருந்திருக்கீங்க இல்லையா, ஆர்டிஎம் தொழில்நுட்பத்துல? இப்போ இருக்கிற காலகட்டத்துல இருக்க தொழில்நுட்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ
1: இப்போ உள்ள ரொம்ப முன்னேற்றம் ரொம்ப. இப்ப பாருங்க, முன்னெல்லாம் நாங்க மூணு பேர் செஞ்ச ஆள், இப்ப ஒரே ஆளு நீங்களே வச்சுட்டே, நீங்க தான் அனௌன்சர், நீங்க தான் போடுறீங்க, நீங்க தான் இந்த டேப் நிகழ்ச்சி எதா இருந்தாலும் நீங்களே செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு உதவியாளரும் கூட இல்ல. இந்தியெல்லாம் உங்களுக்கு தட்டு போட ஒரு ஆள் உதவியா இருந்தாரு, டெக்னீஷியன் இந்த பக்கம் இருப்பாரு, டேப் இதெல்லாம் அவரு தயாரா வச்சுக்குவாரு, அந்த மாதிரி இருந்தது. இப்ப நீங்க ஒரே ஆள் இருந்தா தொழில்நுட்பம் அந்த மாதிரி முன்னேறி இருக்கு, இதெல்லாம் வரவேற்க வேண்டியதுதான்.
0: இந்த ஒலிபரப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்துல இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யார் இருப்பாங்க?
1: தொழில்நுட்ப கலைஞர் ரொம்ப பேர் இருக்காங்க. திரு முனுசாமி, அவரு மெயின் கண்ட்ரோல் ரூம்ல இருப்பாரு. அப்புறம் ஏன்னா நான் ஸ்கிய ஸ்டுடியோல தான் இருப்பேன், என்னோட வேலை. அதுக்கு சிக்னல்லாம் மேல எம்சிஆர் சொல்ற மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அவங்கதான் அந்த காஜாங் உள்ள டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் அங்கதான் இருக்கும். மேல அது காத்தல்லு சொல்லுவாங்களா, ஆதாயத்தல்ல, அவங்கதான் அந்த ஒளிபரப்புவாங்க.
0: எம்சிஆர்னு ஒரு பட்டனே இங்க இருக்கும், நம்ம இதை அழுத்தணும் அப்படின்னா அங்கிருந்து இங்க வருவாங்க, பக்கத்துலதான் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்.
1: இது முன்ன வந்து இருந்தது, பிறகு முத ஆரம்பத்துல அந்த மாதிரி இருந்தது, அஞ்சாவது ஆறாவது மாதிரி கட்டல் ஹவுஸ்ல. பிறகு மாறி 71 or 72 மாறி விஸ்மா ரேடியோக்கு வந்துட்டாங்க, அங்காசாபுரி விஸ்மா ரேடியோ பக்கம். அங்க வந்து ஒரு விசாலமா இருந்தது அறைங்க, பிறகு ஒளிப்பதிவு செய்யறதுக்கு எல்லாம் தனி அறைங்கெல்லாம் இருந்தது. அப்ப எங்களோட இது வந்து சில நாடகமா சில நிகழ்ச்சிய பத்தி அறிவிப்பு செய்வாங்க, பிறகு பாட்டு எல்லாம் போட்டு தயார் பண்ணுவாங்க, அதுவும் நாங்க உதவியா இருக்கணும். பிறகு எடிட்டிங் ரூம்னு இருக்கும், அதுல வந்து சில பதிவு செஞ்சதை வந்து எடிட் பண்ணுவாங்க. சோ நான் பெரும்பாலும் பழைய அறிவிப்பாளர்கள் சில பேரு ஞாபகம் வருது, சொல்லலாமா?
0: ஓ சொல்லலாம் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லுங்க.
1: கார்த்திகேசு, தேவதாஸ், ஆரோக்கியசாமி, கமலாதேசிகன், துளசி கிருஷ்ணன், பைரோஜி நாராயணன், ஆர் கிருஷ்ணன், பி கிருஷ்ணன், ரங்கராஜு, பி ராமச்சந்திரன், மைதி சுல்தான், சந்திரா சூர்யா, மனோன்மணி, காந்தா, நிர்மலா வைரக்கண்ணன், பாலசேனா, பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் தலைவரா இருந்தாரு, அவரு வேலை பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் அறிவிப்பாளர்கிட்ட இருந்தாரு.
0: இந்த ஆர்டிஎம் வந்து எவ்வளவு கலைஞர்களை உருவாக்கி இருக்குல்ல?
1: ஆமா, நானு சேர்ந்த பிறகுதான் சில கலைஞர்கள் வந்து சில அறிவிப்பாளர்கள் வந்து சேர்ந்தாங்க, நானும் மத சீனியர்.
0: மகிழ்ச்சி, அது புன்னகையோட சொல்றீங்க. ஆமா, நீங்க மூத்தவர் தான், உங்களுடைய அனுபவ பாடங்கள் அப்படின்றது நிஜமாவே நிறைய இருக்கு இந்த ஆர்டிஎம்ல இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப தொடர்ந்து உங்களுடைய பாடல் தேர்வுகள்ல இருந்து அடுத்த பாடல் கேட்கலாம், அதற்கு பிறகு நம்ம பேசலாம்.
1: சரி.

0: வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா, நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.
1: எதற்கு அமுது

0: அந்த காலகட்டத்துல பைரோஜி நாராயணோட நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா. அவர் வந்து பிரபல நடிகர் மலேசிய ரவிச்சந்திரன் அவருடைய சகோதரர் இல்லையா. அது பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அவரோட வேலை செஞ்ச அந்த அனுபவம் எப்படி இருந்தது கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா? இங்க இருந்து அங்க போன ஒருத்தர் எவ்வளவு பிரபலமா நடிகரா இருக்கிறாரு, கதாநாயகரா இருந்தாரு.
1: ஆமா ஐயா, என்கிட்ட ரொம்ப பெருமாதமா பேசுவாரு. ஏன்னா எடிட்டிங் ரூம்ல அவரை சந்திப்பேன். அப்ப கலை சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பால அவரு தான் முதல் வந்த பிறகு பாட்டை போடுவாரு. பிறகு அந்த சினிமா புதுசா வந்த இதை பத்தி, நடிகரை பத்தி இதெல்லாம் பண்ணி சொல்லுவாரு. அப்ப என்னோட தவறா பேசும்போது என் தம்பி நம்ம நடிகர் ஆயிட்டான், அவர் சின்ன எம்ஜிஆர்னு வேற இப்ப கூப்பிடுறாங்க, அப்படி இப்படிலாம் பெருமையா ரொம்ப பெருமையா பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அவரோட வேலை செஞ்சது. ரவிச்சந்திரனை பத்தி அவரு பெருமாள் அங்க போனா படிக்க போனாரு, டாக்டருக்கு படிக்க போனவரு. இந்த மாதிரி ஸ்ரீதர் அவரை கண்டு அவர் தலைப்பு
0: இயக்குனர் ஸ்ரீதர் தான் அவர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு.
1: ஆமா ஆமா, அந்த படம் கூட நான் முதல் நாளே இந்தியால பார்த்தேன். மட்ராஸ்
0: காதலிக்க நேரம் இல்லையா,
1: காதலிக்க நேரம் இல்லை படம் முதல் ஷோல என்னோட நண்பர் அப்ப பச்சையப்பா கல்லூரியில யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவரோட நான் இந்தியா சுற்றுப்பயணம் போகும்போது 1964-63 நினைக்கிறேன் அப்ப வெளியான முதல் காட்சிக்கு போனோம். அப்ப அத பத்தி கூட அவர்கிட்ட நான் பெருமையா பேசினேன்.
0: அங்க படம் பார்த்த அந்த அனுபவம் உங்களுக்கு?
1: ஆமா, இவரு நாள் தம்பி பத்தி என்ன சொல்லுவாரு.
0: காதலிக்க நேரம் இல்லை நீங்க அப்போ பார்த்த படம், இப்போ அதுல இருக்கிற ஒரு பாடல் அடுத்து நம்ம கேட்டுடலாம்.
1: சரி.
2: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து

0: பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. பெரும்பாலும் இந்த முன்ன பழைய பாடகர்கள் கண்டசாலா, ஏ எம் ராஜா, திருச்சி லோகநாதன், அப்புறம் ஸ்ரீகாரி கோவிந்தராஜன், டி என் சவுந்தரராஜன், ஏ எம் ராஜா, பி பி சீனிவாஸ், பெண் பாடகர்ல ஜிக்கி ரொம்ப குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து சுஸ்ரீராமா இருக்காங்க, அப்புறம் வாணி ஜெயராம், கோமலா, இன்னமும் நிறைய பாடல்கள்லாம் இருக்காங்க. நான் ரொம்ப வேண்டி கேட்கறது இது கந்தாசாலா, டி என் சவுந்தரராஜன், லேட் 50s பாட்டா இருக்கலாம், பெரும்பாலும் ஏர்லி 60s பாட்டுங்க பெரும்பாலான கேட்ட பாட்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியலாம்.
1: பழைய பாடங்கள் வந்து அப்பா அம்மோட பார்த்த அனுபவங்கள் அதை பகிர்ந்துக்கோங்க.
0: முதல்ல நான் சின்ன பிள்ளைல 8 வயசுல பார்த்த படம் பராசக்தி, எங்க அப்பா கூட்டிட்டு
1: போனார்.
0: 52 எனக்கு 8 வயசு
1: ஞாபகம் வச்சிருக்கீங்க அதெல்லாம்?
0: ஆமா ஆமா, தரையில கீழே உட்காந்து பார்த்தோம்.
1: அந்த படத்துல இருந்து எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போறவரே என்னத்தை சொல்லி விட்டு போங்க.

0: ஆர்டி ஆதியப்பன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. இவ்வாறு பிரமுகரில் முன்னாள் தொழில்நுட்ப பணியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஎம் அப்படின்னா உங்க மனசுக்கு இப்ப தோன்ற விஷயம் என்னவா இருக்கும்?
1: இப்ப நல்ல பொழுதுபோக்கு வானொலி தான் இதா இருக்கு. ஏன்னா வானொலி கேட்டுக்கிட்டு நம்ம வேற வேலை எதையும் செய்யலாம். 24 மணி நேரமும் செய்தியெல்லாம், 1 மணி நேரத்துக்கு செய்தியெல்லாம் வருது. நான் பெரும்பாலும் செய்தி எல்லாம் கேட்கறது தான். எல்லா நிகழ்ச்சியும் நீங்க தான் தரமா படைச்சுக்கிறீங்க.
0: நன்றி, நன்றி சார்.
1: நல்ல குரல் வளத்தோட இருக்கீங்க, நல்லா தெளிவாகவும் பேசுறீங்க. உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி சார், ரொம்ப ரொம்ப உங்களுடைய நீங்க சொல்லி அதை கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய அன்புக்கு நன்றி.
1: பிறகு நான் தொலைக்காட்சிக்கு மாறி போன பிறகு அங்க வந்து ஸ்டுடியோலயே பெரும்பாலும் ஸ்டுடியோ எல்லாம் வேலை செய்யணும், அங்க டிராமா எல்லாம் நடத்துவாங்க. அதுக்கு வேண்டிய தொழில்நுட்பம் வேணும். இந்த

0: ஒளி வாங்கி ஒளிப்பு பிறகு லைட்டிங் அந்த பட சிஸ்டம் அதெல்லாம் செய்யணும். அதுல மூணு பிரிவா வச்சிருப்பாங்க, நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டிங் செக்ஷன், அப்புறம் டிவி கேமரா செக்ஷன், சவுண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும். செய்தி எல்லாம் வாசிக்கிற ஸ்டுடியோக்கெல்லாம் நாங்க வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செஞ்சு தரணும். இந்த வகையில ஆர்டிஎம் ல நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன். எனக்கு ஊதியமும் நல்ல ஊதியம் கொடுக்குது. இப்ப வருங்கால இப்ப இருக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய பென்ஷனும் வந்துகிட்டு இருக்கு. நன்றி. 33 ஆண்டுகள் வானொலி தொலைக்காட்சியில தொழில்நுட்ப கலைஞராக வேலை செஞ்சு வந்ததுக்கு நன்றி.
1: அனுபவம் மிக்க உங்களோடு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பகிர்ந்துகிட்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. கூடிய சீக்கிரத்துல இன்னொரு வாய்ப்பில் நம்ம சந்திக்கலாம்.
0: ரொம்ப நன்றி ஐயா.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு முறை அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு வந்து மக்கள் கூடிய அவை கலைஞ்ச போது சிரியாவாசியான நாத்தில் பின் ஹைஸ் என்பவர் வந்து கேட்கிறாரு, பெரியவரே, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்க செவியுற்ற ஹதீஸ் ஏதேனும் எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதை நான் கேட்டேன், மறுமை நாள்ல வந்து மக்களில் முதல் முதலில தீர்ப்பு வழங்கப்படுபவர் யாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இறைவழியில உயிர் தியாகம் செய்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவாராம். அவருக்கு தான் வழங்கியதிலிருந்து அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். அந்த அருட்கொடைகள்ல நீ எந்த விதமா செயல்பட்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரையே தியாகம் செஞ்சேன் அப்படின்னு பதில் சொல்லுவாராம். அல்லாஹ் சொல்வானா, இல்லை இல்லை, நீ பொய் சொல்ற, நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யல, மாறாக மாவீரன் அப்படின்னு மக்களிடத்திலே பேசப்படுவதற்காக நீ போரிட்ட. அவ்வாறு உலகத்தில் உனக்கு சொல்லப்பட்டு விட்டது, உன்னுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லுவானா. பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அந்த மனிதர் நரகத்திலே வீசப்படுவாராம். பிறகு இரண்டாவது மனிதரை அழைப்பானா, கல்வியை தானும் கற்று மற்றவருக்கு கற்றுத்தரக்கூடிய அறிஞர் ஒருவரை அல்லாஹ் தஆலா அவர் முன் கொண்டு வரப்படுவானா. அவருக்கு தான் வழங்கிய அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளை நீ எந்த விதத்துல செயல்பட்டாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ், கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்தேன், உனக்காகவே குர்ஆனை ஓதினேன் அப்படின்னு பதில் சொல்வாராம். அதுக்கு அல்லாஹ் சொல்வானா, இல்ல, நீ பொய் சொல்ற, எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை, அறிஞர் அப்படின்னு நீ புகழப்பட வேண்டும் என்பதற்காக நீ கல்வி கற்றாய், மக்களிடையே நீ சிறந்த குர்ஆன் ஓதக்கூடியவர் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக நீ செயல்பட்டாய், அது உனக்கு உலகத்திலே வழங்கப்பட்டு விட்டது, அங்கே உனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுவானாம். முகம் குப்புற அந்த மனிதர் இழுத்து செல்லப்பட்டு நரகத்துக்கு வீசப்படுவாராம். அடுத்து அல்லாஹ் தஆலா மூன்றாவது மனிதரை அழைப்பானாம். அந்த மனிதருக்கு தாராளமான வாழ்க்கை வசதிகள் விதவிதமான செல்வங்களும் வழங்கியிருந்த ஒரு பெரிய செல்வந்தர் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கிய அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். பிறகு அல்லாஹ் கேட்பானா, இந்த அருட்கொடைகளில் நீ எந்த விதமாய் செயல்பட்டாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவாராம், நீ எந்தெந்த வழியில எல்லாம் பொருளை செலவழிப்பதை விரும்புகிறாயோ அந்த வழியிலெல்லாம் நான் எதையும் விட்டு வைக்காம அனைத்திலும் நான் உனக்காக எனது பொருளை செலவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல இல்ல, நீ பொய் சொல்லுகிறாய், உலகத்துல வந்து நீ பெரிய செல்வந்தர் அப்படின்னு பேசப்படுவதற்காகத்தான் இதையெல்லாம் செஞ்ச, அது உனக்கு உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது, இங்கே உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரையும் முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசி எறியப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விளக்கத்தை கொடுத்ததாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதற்கான காரணத்தை சொல்லும் போது, அந்த உயிர் தியாகி உலகத்திலே வீரன் என்று புகழ்வதையும், அந்த கல்விமான் பேரறிஞர் என்று பாராட்டப்பட்டு விட்டது, அந்த செல்வந்தரை வள்ளல் பெருந்தகை என்று வாழ்த்தப்பட்டு விட்டது, ஆக இவர்களுக்கு உலகிலே அவரவருடைய சாதனைக்கு மக்கள் முழுமையாக கூலி கொடுத்துட்டாங்க, எனவே இங்கு மறுமையிலே எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் கூறியதாக மாநம்பி அவர்கள் இந்த விளக்கம் தர்றாங்க. இந்த நிகழ்ச்சியை நாம கூர்ந்து பார்த்தோம் சொன்னா, இந்த மூவருமே மறு உலக வாழ்க்கையை விட இந்த உலக வாழ்க்கைக்கே முன்னுரிமை கொடுத்திருக்காங்க என்பதை நபியுடைய செய்தியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு திறமையை அல்லாஹ் வழங்கி உலகில இவர்களின் முயற்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற வைத்து வல்லமையமிக்க அல்லாவின் பேர் உண்மையை இவங்க மறந்துட்டாங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் தவறிட்டாங்க. இந்த காரணங்களால் தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. ஆக இந்த சம்பவத்தின் மூலமாக நாம என்ன விளங்குறோம் சொன்னா, எந்த ஒரு அமல் செஞ்சாலும் நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாசுடைய தன்மையோடு நாம அமல் செய்யணும். யா அல்லாஹ், எனது தொழுகை, எனது வணக்க வழிபாடுகள், எனது வாழ்க்கை, எனது மரணம் ஆகிய அனைத்தும் அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே. யா அல்லாஹ், நாங்கள் தூய எண்ணத்துடன் நற்செயல்கள் புரியந்து உன் அருளை பெற்ற நன்மக்களாக எங்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுத்துடலாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து மின்னலின் இடைவிடா இசையோடு பயணிக்க மறந்துடாதீங்க.
1: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ஆனந்த தேங்காற்ற சீரா இசையா மாத்துறது, அதுக்கு மேல எங்களை சாகடிக்கும் இசையினை நீங்க வச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குது. எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க எங்களை பேசுறதுக்கும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இன்னை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களையும் ஒரு உறுப்பினரா அந்த மின்னல்ல வச்சு எங்களோட அபிப்பிராயத்தை கேட்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு உணர்ச்சி கொடுத்ததுக்கு சமமா இருக்குது.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை பாழ்வில் நூறு துவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

எடுக்கும் காலம் மட்டும் வைத்துக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதடு நேரம் ஒன்னாச்சு. உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு. ஓடு

0: கூப்பிடு.
1: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் அவ்வளவு ஒரு இமோஷனலா இருந்தேன். ஏன்னா காலையில நான் அந்த லைஃப் பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன புது தொடக்கம், நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு நிகழ்ச்சியும் காலையில இருந்து ரொம்ப ஆவலா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு தலைப்புக்கே உங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட், ரொம்ப நல்லா இருக்கு.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

0: a Mario.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

வணக்கம். சலம் மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 13வது மலேசிய திட்டத்தில் உள்ள ஒவ்வொரு முனைப்பும் மக்களுக்கு பலன்களை அளிப்பதோடு அவர்களால் நேரடியாக உணரப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மக்களுக்கு மிக நெருக்கமான கல்வி, வெள்ளத்தடுப்பு, பொது கட்டமைப்பு, சுகாதாரம், சமூக பொருளாதாரம் போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய திட்டங்கள் உரிய நடவடிக்கைகளுடன் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்றார் அவர். அனைத்து கல்வியாளர்களுக்கும் துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி ஆசிரியர் தின வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். எந்த துறையிலும் வெற்றி பெற்றவர்களை பொறுமையுடன் செதுக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது என முகநூல் பதிவில் அவர் கூறியுள்ளார். அவர்களின் சேவை மாணவர்கள் வாழ்வில் என்றும் ஆழமாக பதிந்திருக்கும் என்றார் அவர். நாட்டிலுள்ள இளைஞர்களிடையே ஒற்றுமை, தேசபக்தி உள்ளிட்ட அடையாளத்தை வலுப்படுத்தும் முனைப்பாக 2026 தேசிய கோட்பாடு இளைஞர் உலா நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 உயர்கல்விக் கழகங்களில் மேற்கொள்ளப்படும். இம்மாதம் தொடங்கி அக்டோபர் வரை அது செயல்படுத்தப்படும் என தேசிய ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகுங்டா கங் தெரிவித்துள்ளார். பங்கோர் தீவில் இந்தோனேசிய அகதிகள் படகு மூழ்கியதைத் தொடர்ந்து மேலும் 4 உடல்களை பேரா மாநில கடல்சார் செயலாக்க நிறுவனம் மீட்டுள்ளது. இதனுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக அத்துறை இயக்குநர் கேப்டன் மரிடீம் முகமது ஷுக்ரி காத்தோப் கூறினார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், மேலும் ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் அதில் இணைப்பதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாக அதன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிரந்தரமற்ற என இரு பிரிவுகளில் விரிவாக்கம் உள்ளிட்ட சீராக்கம் இல்லை என்றால் ஐநாவின் செயல்திறனும் நம்பிக்கை தன்மையும் முடங்கி போகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மட்டும் 23,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய படைகள் கைது செய்துள்ளதாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73,761 பதிவாகியுள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்டம். அதிகாலை ஆட்டத்தில் அஸ்டன் விழா 4-2 எனும் கோல்களில் லிவர்பூலை வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நிறம் காலிமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சதக்கல்லாஹ்.

நேயர்களே, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறான். இன்னும் எவர் கல்வி ஞானம் கொடுக்க பெறுகின்றாரோ நிச்சயமாக அவர் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார் என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 2:269 அல்லாஹ் இவ்வாறு கூறியுள்ளான். அல்லாஹ் நாடிய கல்வி ஞானத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அறிஞர்களுக்கு மனித சமுதாயத்தின் மீது அதிக பொறுப்பு உள்ளது. எனவேதான் பெற்றோர்களுக்கு அடுத்து ஆசிரியர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி இஸ்லாம் எடுத்து இயம்புகிறது. சிறு குழந்தைகளுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் இறுதி நாளில் அரிஷுடைய நிழலில் இருப்பார் என்று அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாகியுள்ளார்கள். எனவே பெற்றோர்களுக்கு பின்பு தனது ஆசானுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். அவர்கள் நலம் பேண வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைப்படி நடக்க வேண்டும். அவர்களின் நட்பிரார்த்தனைகள் தங்களுக்கு கிடைக்கும்படி நடந்து கொள்ளல் வேண்டும். ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் கூறுவதோடு தாமும் அவ்வழி நடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் கல்வியின் கண்ணியமும் கல்வியை போதிப்பவரின் கண்ணியமும் பாதுகாக்கப்படும். கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கட்டாய கடமை என்றும், எவர் கற்றறிந்த அறிஞர்களை மதித்து நடக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லர் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கற்றறிந்த அறிஞர்களுக்கு எந்த அளவு கண்ணியம் அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும்.

நேயர்களே, மக்களை நற்குடி மக்களாகவும் சிறப்புறும் அறிஞர்களாகவும் மேன்மை தரும் ஏந்தல்களாகவும் உருவாக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமையாகும். மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கு கல்வியறிவு மிக மிக முக்கியம். இறைவன் முதலாவதாக இறக்கி அருளிய திருமறையின் வசனங்களில் இதைத்தான் வலியுறுத்தியுள்ளான். நபியே, அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் திருப்பெயரால் எனது கட்டளைகள் அடங்கிய திருக்குர்ஆனை நீங்கள் ஓதுவீராக. அவனே மனிதனை கருவிலிருந்து படைக்கிறான். நபியே, பின்னும் நீங்கள் ஓதுங்கள். உங்களது இறைவன் மாபெரும் கொடையாளி. அவன்தான் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். அன்றி அதன் மூலம் மனிதன் அறியாதவைகளையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறியுள்ளான். கல்வி கற்றுள்ள ஆசான்களை கல்விமான்கள் நபிமார்களின் வாரிசுதாரர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்துள்ளார்கள். அத்துடன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லா பொருள்களையும் கல்விமான்களின் பிழைகளை எல்லாம் பொறுத்து மன்னிக்கும்படியாய் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றன என்று கூறியுள்ளார்கள். கல்வியுடையோர்கள் நல்லோர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயம் நேர்வழியில் நடக்கும். என் உம்மத்தில் இருவகையினர் உள்ளனர். அவர்கள் நல்லவராய் திகழ்ந்தால் மக்களும் நல்லவராய் திகழ்வர். அவர்கள் கெட்டவராய் இருந்தால் மக்களும் கெட்டவராய் இருப்பர். அவர்கள்தாம் ஒன்று ஆட்சியாளர்கள், இரண்டு அறிஞர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளனர். கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் கர்வமோ அகம்பாவமோ இன்றி அடக்கமாய் தாழ்மையுடன் இறைவனை அணுகும்படி கல்வி கற்றுத்தரும் நிலையில் இருத்தல் வேண்டும். மேலும் தாம் பெற்ற கல்வியறிவை கொண்டு ஒருவர் இயங்கிச் செயல்படாதவரை ஒரு மனிதன் உண்மையான கல்விமானாக மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.

நேர்களே, கல்வியின் நோக்கம் தாம் கற்ற கல்வியின்படி நடப்பதுதான். தான் கற்றதுடன் கற்றவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களும் நன்மையடைய செய்வதில் இறைவனின் நல்லருளையும் திருப்பொருத்தத்தையும் பெற முடியும். அவ்வாறின்றி அறிஞர்களை வாக்குவாதத்தால் வென்றுவிட வேண்டுமென்றோ, அறிவிலிகளுடன் தர்கித்து புகழ் பெற வேண்டுமென்றோ, தன் நன்மையைக் கொண்டு மக்கள் கவனத்தை தன்பால் ஈர்க்க வேண்டுமென்றோ ஒருவன் கல்வி கற்றால் அல்லாஹ் அவனை நாசத்தில் ஆழ்த்தி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அன்றாட பாடங்களை அன்றாடம் படித்து விளங்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். படித்து அழித்து விடும்போது சிறிது நேரம் விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும். அதற்காக விளையாட்டுகளிலேயே ஈடுபட்டு விட்டு படிப்புக்கு இடைஞ்சலை உண்டாக்கிவிடக் கூடாது. ஆசிரியர்களுக்கு கண்ணியம் தருவதோடு மற்ற அனைத்து மக்களுக்கும் கண்ணியமும் மரியாதையும் தர வேண்டும். அப்பொழுதுதான் கல்வியின் பலன் கனிந்து வரும். மனித சமுதாயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பவர்கள் மாணவர்கள். நாகரிகத்தை உருவாக்குவதற்கும் அதனை செவ்வனே வளர செய்வதற்கும் மாணவர்களின் பங்கு இன்றியமையாததாகும். மனிதன் அவசரக்காரன் என்று கூறுவதை அப்படியே படம் பிடித்து காட்டுவது மாணவப் பருவமே. மாணவர்கள் நன்முறையில் நெறிப்படுத்தப்பட்டால்தான் உலகில் அமைதியும் சாந்தியும் ஒருங்கே நிலவும். தங்களுக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்தால்தான் பண்பாடு தழைத்தோங்கும், நாடு முன்னேறும், உலகு செழிக்கும். எனவே நல்லோர்களுடன் தொடர்பு கொண்டு நன்மக்களாய் திகழ வேண்டுமேயொழிய தீயோர்களுடன் சேர்ந்து தீயோராய் ஆகிவிடல் கூடாது. மாணவர்கள் எத்தனையோ படிப்பு பாடங்களை படித்தாலும் முதன்முதல் படிக்க வேண்டிய பாடம் நல்லொழுக்கமும் நல்ல பண்பாடும் தான். கல்வி கற்பதற்கு முன்பே தன் இதயத்தை தீய எண்ணங்களை விட்டும் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். கல்வி கற்பவர்கள் உண்மை, நேர்மை, அடக்கம், பணிவு இவற்றை கைக்கொள்வதுடன் வஞ்சகம், பொறாமை, பெருமை, மோசடி, வீண் புகழ்ச்சி, நயவஞ்சகம் போன்ற தீய செயல்களை விட்டும் தூய்மையாக இருக்க வேண்டும். தன் ஆசானை கண்ணியப்படுத்துவதுதான் ஒரு மாணவனின் முதல் கடமை. எனவே ஆசிரியர்களுக்கு கண்ணியம் அளியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆசிரியர்களுக்கு நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் நிறைந்த செல்வத்தையும் அவர்களுடைய பிழைகளை பொறுத்து இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக. ஆமீன்.

0: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம், நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம், நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: நேரம் காலைமணி 6:30.

திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 2ஆம் தேதி மே 2026 சனிக்கிழமை இன்று. ஆமா, இன்று ஆசிரியர் தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுகின்றோம். அன்பு வணக்கம் நேயர்களே, இன்றைய பொழுது உங்க எல்லாருக்கும் இனியதொரு பொழுதாக அமைய மின்னலஃபமின் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நாளை ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடங்கலாம். ஏனெனில் நல்ல மனசு இருந்தாலே சாதாரண நாள் கூட அழகான நினைவாக மாறிடுங்க. ஒரு காப்பி, ஒரு நல்ல பாடல், மனத்திற்கு பிடித்த மனிதர்கள், இவையெல்லாம் வாழ்க்கையை அழகாக்கும் சிறிய சிறிய அதிசயங்களாக இருக்கின்றன. எனவே நம்ம வாழ்க்கையை நாம இன்று அழகாக்கணும், மகிழ்ச்சியாக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஆமாங்க, நமக்கு பிடித்த மாதிரி இந்த வாழ்க்கையை நாமுமே வாழலாம்.

அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த குருக்களுக்கான ஒரு நாள் தாங்க இன்று ஆசிரியர் தினம். மறந்துடாதீங்க உங்களுக்கு படிச்சு கொடுத்த ஆசிரியர்கள், அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் நமக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொன்னா அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க, படிச்சு முடிச்சுட்டு யாருமே என்னை மறக்கலையே அப்படின்ற ஒரு இன்பதிர்ச்சி இன்று நீங்க அழைக்கலாம். இன்றைய வணக்கம் என்னால் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாகவும் உங்களுக்காக வளரவிருக்கின்றது. சரி, தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். நண்பரில் இடம்பெற்ற செய்தி, மிகப்பெரிய இயங்கலை மோசடி கும்பல் முறியடிப்பு, 187 பேர் கைது, 5,76,00,000 சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த இணைய மோசடியை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொண்டுதான் வரோம். இருந்த போதிலும் எப்படியாவது இந்த ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றம் செய்து கொண்டுதான் வராங்க. இதற்கிடையில தான் இது நடந்திருக்கு. அனைத்துலக இயங்கலை மோசடி கும்பல் ஒன்றை முறியடிக்கப்பட்டு அவங்களா கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் 5,76,80,000 வெள்ளி மதிப்புள்ள சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று IGP டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாத தொடக்கத்தில் நாடு தழுவிய நிலையில் ஓப்ராசித்தோ 2.0 என்ற பெயரில் இந்த அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எது எப்படி இருந்தாலும் பொதுமக்களும் எல்லாருமே விழிப்புணர்வோடு இருத்தல் அவசியமான ஒன்று. ஏன்னா அங்க மோசம் செய்யப்படுவது நம்முடைய சேமிப்பில் இருக்கும் அந்த பணம் தான். கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஏமாந்து போகணும்? அதனால எப்போதும் விழிப்புணர்வோடு இருத்தல் அவசியமான ஒன்றுங்க. அடுத்து மக்கள் ஓசை நாளிதழில் எல்லா நாளிதழ்களும் ஆசிரியர் தின சிறப்பு கட்டுரைகள், வாழ்த்து செய்தி இது எல்லாமே வெளிவந்திருக்கின்றன. அதுல குறிப்பாக சிறந்த ஆசிரியர்களை நாட்டின் உயிர் நாடி ஆசிரியர் தின விழாவில் கல்வி அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். 5 ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தியும் பார்க்கலாம். UEC மாணவர்களை IPTA-வில் சேர்க்க அமைச்சரவை அனுமதி, பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. சீன தனியார் இடைநிலை பள்ளிகள் அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட தேர்வு சான்றிதழ் UEC கல்வி தகுதி கொண்ட மாணவர்களை பொது உயர்கல்வி கழகங்கள் அதாவது IPTA-வில் சேர அனுமதி வழங்குவதற்கு அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது என்று பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. பள்ளியில் எந்த கல்வி பிரிவில் பயின்றாலும் சரி, SPM தேர்வில் மலாய் மொழி மற்றும் வரலாற்று பாடங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனை அனைத்து மாணவர்களும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவங்க மலாய் மொழியிலும் வரலாற்று பாடத்திலையும் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியமான ஒன்று. அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, கோலாலம்பூரில் பேருந்து நிறுத்தங்களை நிறுவ 15,00,000 ரிங்கேட் கூடுதல் ஒதுக்கீடு. இதை நம்முடைய போக்குவரத்து அமைச்சு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. கோலாலம்பூரை சுற்றியுள்ள பல இடங்கள்ல முறையான பேருந்து நிறுத்தங்கள் இல்லாதது குறித்து பொது போக்குவரத்து பயணிகள் அளித்த புகார்களை தொடர்ந்துதான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அந்தனி லோக் தெரிவித்திருக்கின்றார். இதோடு சேர்த்து நிறைய ஆசிரியர் தின செய்திகள், வாழ்த்து இது எல்லாமே நிறைந்து இருக்கின்றன. இணைந்திருங்கள், இது வணக்கம் மின்னல்.

இந்த பாடல் இன்றைக்கு எல்லா ஆசான்களுக்குமே சமர்ப்பணுங்க. வானம் வாழ்த்தணும், வசந்தங்கள் வாழ்த்தணும், நீடோடி வாழணும், அவ்வளவுதான். ஏன்னா நாம இன்று இந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னா அன்று ஆசிரியர்களா நம்ம அறிவுக்கணை திறந்து வைத்ததுனாலதான் இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வாழ்க்கையில சாதித்துக் கொண்டேதான் இருக்கோம். அதனால இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்நாள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கான குட்டி கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. ஒரு தோட்டத்துல இரண்டு செடிகள் இருந்தன. ஒன்று எப்போதுமே மழை வராது, நான் வளர மாட்டேன் அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். மற்றொரு செடி மட்டும் அமைதியா சூரியனையும் மழையும் ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த போற போக்குல வளர்ந்துகிட்டே இருந்தது. நாட்களும் கடந்த பின் குறை சொல்லி கொண்டே இருந்துச்சுல, அந்த செடி அப்படியே பாடி போடுது. ஆனா நேர்மறையாக இருந்த செடி அழகான ஒரு மலராக மலர்ந்தது. பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. எப்போதும் குறை, கோபம், எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களிடம் இருந்து கொஞ்சம் தூரம் விலகி இருங்க, உங்க மனது அமைதியே உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த இரண்டு செடிகளுமே இன்றைக்கு காலையில நமக்கு சொல்கின்றன. அந்த நாளில் இருந்து மற்ற செடிகளும் இந்த இரண்டு செடிகளையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல. பக்கத்துல இருந்த செடிகள்லாம் எதிர்மறையாக பேசும் செடியிடம் இருந்து கொஞ்சம் தூரம் விலகி இருந்து அவங்களையே புரிஞ்சுக்கிச்சுங்க. எதிர்மறை எண்ணங்கள் தொற்று நோயை போலங்க, அது அருகில் வைத்தால் மன அமைதியும் நம்பிக்கையும் அப்படியே மிது மிதுவா வாடிடும். அதனாலதான் நம்ம சுற்றி இருக்கிறவ யார் யார் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கன்றத முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதனாலதான் உங்க மனதை பாதுகாப்ப சிலரிடம் இருந்து அன்பாகவே இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரம் விலகி இருப்பது தவறு ஏதும் கிடையாது. எல்லாரும் நல்ல மாதிரி இருக்கிறது தானே நமக்கு வேணும். ஆக இந்த இரண்டு செடிகள்ல எந்த செடி பக்கம் நீங்க போக போறீங்க அப்படின்றத காலையிலேயே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
2: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: 13வது மலேசிய திட்டம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நனிச்சிறந்த ஆசிரியர் நாட்டின் உயிர் நாடி என்ற கருப்பொருளில் ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பதின்மூன்றாவது மலேசிய திட்டத்தில் உள்ள ஒவ்வொரு முனைப்பும் மக்களுக்கு பலன்களை அளிப்பதோடு அவர்களால் நேரடியாக உணரப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மக்களுக்கு மிக நெருக்கமான கல்வி, வெள்ளத்தடுப்பு, பொது கட்டமைப்பு, சுகாதாரம், சமூக பொருளாதாரம் போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய திட்டங்கள் உரிய நடவடிக்கைகளுடன் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்றார் அவர். இந்நிலையில் மக்களின் நல்வாழ்வு வுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு திட்டமும் பயனுள்ள நடவடிக்கையாக மாற்றப்படுவதை உறுதி செய்வது தமது தரப்பின் முதன்மை கடப்பாடு என முகநூல் பதிவின் வாயிலாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அனைத்து கல்வியாளர்களுக்கும் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி ஆசிரியர் தின வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். எந்த துறையைச் சேர்ந்தவராயினும் அவர்களை வெற்றி பெற்றவர்களாக செதுக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது என அவர் முகநூல் பதிவில் கூறியுள்ளார். அவர்களின் சேவைகள் மாணவர்கள் வாழ்வில் என்றும் ஆழமாக பதிந்திருக்கும் என்றார் அவர். அதுமட்டுமின்றி அவர்களின் அன்பு, அர்ப்பணிப்பு, கண்டிப்பு ஆகியவற்றை மாணவர்கள் மதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நனிச்சிறந்த ஆசிரியர் நாட்டின் உயிர் நாடி என்ற கருப்பொருளில் இவ்வாண்டுக்கான ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நாட்டிலுள்ள இளைஞர்களிடையே ஒற்றுமை, தேசபக்தி உள்ளிட்ட அடையாளத்தை வலுப்படுத்தும் முனைப்பாக 2026 தேசிய கோட்பாடு இளைஞர் உலா நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 உயர்கல்விக் கழகங்களில் மேற்கொள்ளப்படும். இம்மாதம் தொடங்கி அக்டோபர் வரை அது செயல்படுத்தப்படும் என தேசிய ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஆரன் டாகோங் தெரிவித்துள்ளார். அன்றாட வாழ்வில் தேசிய கோட்பாடு விழுமியங்கள் பின்பற்றப்படுவது உள்ளிட்ட அனுபவ அடிப்படையிலான அணுகுமுறைகளை பகிர்ந்து கொள்வது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் சொன்னார். இதில் 18 வயது முதல் 30 வயதிலான இளையோர் பங்கேற்பர் என்ற அவாவையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். 2026 முதல் 2030 வரைக்குமான உயர்கல்விக் கழகங்களின் தொழில் முனைவோர் செயல்திட்டம் PTK IPT-ஐ உயர்கல்வி அமைச்சு நேற்று தொடக்கி வைத்துள்ளது. உலகத்தரம் வாய்ந்த தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கில் நீடித்த, அனைத்தையும் உள்ளடக்கிய மற்றும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பன்னாட்டு தொழில் முனைவோர் சூழல் அமைப்பை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் குறிப்பிட்டார். கல்வி, நெகிழ்வுத்தன்மை, தொழில்நுட்ப ஆளுமை, வாழ்நாள் கற்றல், புத்தாக்கம் உள்ளிட்ட எதிர்கால திறன்களை உருவாக்குதல் ஆகியவற்றை வலியுறுத்தும் மலேசிய உயர்கல்வி திட்ட அவாவிற்கு ஏற்ப இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 200க்கும் மேற்பட்ட உணவு அரங்குகளும் அங்காடி மையங்களும் தரம் உயர்த்த இலக்கிடப்பட்டுள்ளது. மக்களின் வசதிக்காக பொது வசதிகளை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் முனைப்பிற்கு ஏற்ப இது அமைந்துள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஞாங்கோர் மிங் தெரிவித்தார். இதற்கான செலவு 300,000 ரிங்கிட் முதல் 500,000 ரிங்கிட் வரை ஆகும். அதுமட்டுமின்றி பேராக்கில் குடியிருப்பு பகுதிகளில் சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 100 தடங்களுக்கு 40 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் பொது உயர்கல்விக் கழகங்களில் நுழைவதற்கான விண்ணப்பம் June 30 திறக்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சின் தலைமை இயக்குநர் டத்தோ ப்ரொஃபசர் டாக்டர் அஸ்லிண்டா அஸ்மான் தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான விண்ணப்பம் பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ளும் வேளை 2027 தொடங்கி UPU ஆன்லைன் முறையின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என அவர் குறிப்பிட்டார். இந்த விண்ணப்பத்தை திறக்கும் பல்கலைக்கழகங்களின் முழு பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றார் அவர். இப்பட்டியலில் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகமும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகமும் இடம்பெற்றுள்ளன. பங்கோர் தீவில் இந்தோனேசிய அகதிகள் படகு மூழ்கியதை தொடர்ந்து மேலும் 4 உடல்களை பேரா மாநில கடல்சார் செயலாக்க நிறுவனம் மீட்டுள்ளது. இதனுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக அத்துறை இயக்குநர் முகமது ஷுக்ரி கோத்தோப் கூறியுள்ளார். நிகழ்விடத்திலிருந்து 2.5 மைல்கல் தொலைவில் மூவரின் உடல்களும் 21.4 மைல்கல்லில் ஒருவரின் உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 23 பேர் காப்பாற்றப்பட்ட வேளை இதனுடன் மொத்த எண்ணிக்கை 37 39 அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இன்று 7 நாளாக மீட்பு பணிகள் தொடரப்படும் நிலையில் சடலங்கள் ஏதும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் தேடி மீட்கும் பணி நிறுத்தப்படும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: சீனா 200 போயிங் விமானங்களை கொள்முதல் செய்ய உறுதியளித்துள்ளதாக விண்வெளித்துறை பெருநிறுவனமான போயிங் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பெய்ஜிங்கிற்கான பயணத்துக்கு முன்னதாக அந்நாடு அதுகுறித்து கூறியிருந்தது. போயிங் விமானங்களுக்கான அழிப்பானைகளை பெறுவதற்காக பெய்ஜிங் சந்தையை மீண்டும் கவரும் முக்கிய இலக்கு நிறைவேறிவிட்டது. இதனால் சீன நாட்டுக்கான பயணம் வெற்றி அளித்திருப்பதாக அந்த பெருநிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி கேலி ஆட்டன்பர்க் கூறினார். அந்த பெருஞ்சுவர் நாட்டுக்கான அதிபரின் பேராளர் குழுவில் அவரும் இடம்பெற்றிருந்தார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் அதில் இணைப்பதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாக அதன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிரந்தர, நிரந்தரமற்ற என இரு பிரிவுகளில் விரிவாக்கம் உள்ளிட்ட சீராக்கம் இல்லை என்றால் ஐநாவின் செயல்திறனும் நம்பகத்தன்மையும் முடங்கிப்போகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உலகளாவிய சூழ்நிலைக்கு மத்தியில் ஐநா

0: மாலியின் பல இடங்களில் நடத்திய தொடர் தாக்குதல்களை ஐநா பாதுகாப்பு மன்றம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த பயங்கரவாத செயல்களுக்கு காரணமானவர்கள், திட்டமிட்டவர்கள், ஆதரவு வழங்கியவர்கள் கண்டறியப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என அது வலியுறுத்தியுள்ளது. 2012 முதல் அல் கைடா, ஐ எஸ் அமைப்புகளுடன் தொடர்புடைய வன்முறைகள், குற்ற செயல்களால் மாலி மிகவும் மோசமான பாதுகாப்பு நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. பன்னாட்டு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படாவிட்டால் சோமாலியாவில் மீண்டும் பட்டினியால் வாடுவோர் நிலைமை மோசமடையும் என்று ஐநா எச்சரித்துள்ளது. அங்கு உடனடியாக மனிதநேய உதவிகள் தேவைப்படுகின்றன. இவ்வாண்டு ஜூன் மாதத்திற்குள் சுமார் 6 மில்லியன் மக்கள் உணவு உத்தரவாதமில்லா கடுமையான நிலைக்கு தள்ளப்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையில் 1.9 மில்லியன் மக்கள் தற்போது பட்டினியால் வாடும் வேளையில் அவ்வெண்ணிக்கை கடந்த ஓராண்டிற்குள் மும்மடங்காக அதிகரித்துள்ளது. அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மட்டும் 23,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய படைகள் கைது செய்துள்ளதாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த இனப்படுகொலை தாக்குதலில் மிக அதிகமாக பெண்களும் சிறாரும் காயமடைந்தனர். பலர் கட்டாய பிணை கைதிகளாக உள்ளனர். காசாவில் இவ்வாண்டு ஏப்ரல் இறுதி வரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73,761 பதிவாகியுள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்டம். அதிகாலை ஆட்டத்தில் அஸ்டன் விழா 4-2 எனும் கோல்களில் லிவர்பூலை வெற்றி கொண்டு வெற்றியாளர் லீக்கிற்கு முன்னேறுவதற்கான இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து த ரெட்ஸ் அடுத்த பருவத்தில் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழக்கும் நிலையில் உள்ளது. ஆட்டத்தின் 41st நிமிடத்தில் மோகன் ரோஜர்ஸ் அஸ்டன் விழாவின் முதல் கோலை அடித்தார். அவனியின் நட்சத்திர ஆட்டக்காரர் ஆலி வெட்ஸ்கின் மேலும் 2 கோல்கள் புகுத்தி ஆட்டத்தை முன்னிலைப்படுத்தினார். இந்நிலையில் அதன் வெற்றி கோலை ஜான் மெக்கென் பெற்றுத்தந்தார். 13th மலேசிய திட்டம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நனிச்சிறந்த ஆசிரியர் நாட்டின் உயிர் நாடி என்ற கருப்பொருளில் ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1972 இன்றைய நாளில் ஆசிரியர் தினம் முதல் முறையாக மிக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. 1956 இதே நாளில் மலாயா கூட்டரசு சட்டமன்றம் கல்விக் குழுவில் அறிக்கையை ஏற்றுக்கொண்டதை அடுத்து மே 16 ஆசிரியர் தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பின்னர் இவ்வறிக்கை தேசிய கல்விக் கொள்கை என அறியப்பட்டது. 1971 கல்வி அமைச்சர் ஹுசேன் ஆன் மே 16 ஆசிரியர் தினமாக அறிவித்தார். 1972 ஆசிரியர் தின கொண்டாட்டத்திற்கு நாட்டு முன்னேற்றத்தில் ஆசிரியர்களின் பங்கு என்ற கருப்பொருள் பயன்படுத்தப்பட்டது. கல்வி அமைச்சரின் வாழ்த்து செய்தி அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு ஆசிரியர் தின விழாக்களில் வாசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த செய்தியை மாநில கல்வி இயக்குநர் அல்லது கல்வி தலைமை அதிகாரிகள் வாசித்தனர். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டுதலாக பள்ளிகளுக்கு செய்தி குறிப்புகளும் வழங்கப்பட்டன.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. 20 வயதில் ஆடாமல் 60 ஆடி என்ன பயனா? அதனால அந்தந்த வயதுல என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சிடணும். காலம் கடந்து சிச்சோன்னு விட்டுட்டோமே அப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இந்த நொடி என்பது நமக்கான ஒரு நொடி, அதனால அதை விட்டுறவே கூடாதுங்க. மே 16 சனிக்கிழமை இன்று வணக்கம் மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவது ஒரு முக்கியமான நாள் நமக்கு தெரியும். அதற்கு மத்தியில இன்னொரு நாளும் கொண்டாடப்படுகின்றது. என்னன்னா பெண்களுக்கான தினம் இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும் அல்லவா. உலக மகளிர் தினம் இருக்கு, ஆண்களுக்கான தினம் இல்லையா அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இன்று இன்னொரு தினமும் கொண்டாடப்படுகின்றது, அனைத்துலக ஆண்கள் தினம். இந்த நாள் ஆண் குழந்தைகளின் கனவுகள், உணர்வுகள், கல்வி மற்றும் அவங்களுடைய மனநலம், சமூகத்தில் அவர்களை பங்களிப்பை மதிக்கும் ஒரு நாளாக சிறப்பு செய்கிறாங்க. இந்த நாளை சமூக நல அமைப்புகள், கல்வி இயக்கங்கள் உலகம் முழுவதும் முன்னெடுத்து வராங்க. ஆண் குழந்தைகளுக்கு அன்பு, புரிதல், உணர்ச்சி, ஆதரவு இதெல்லாம் தேவை. சில நேரத்தில் ஆண்கள் அழ மாட்டாங்க இல்லையா, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆண்களை அழ வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் ஆண் குழந்தைகள் வலிமையாக இருக்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆணோ பெண்ணோ மனசு கஷ்டம் அப்படின்னா அழுந்தால் தானே மன பாரங்களை இறக்கி வைக்க முடியும். உண்மை என்னவென்றால் அவர்களுக்கும் பயம் இருக்கு, அவங்களுக்கும் மனசு இருக்கு, அன்பு தேவை. ஆக இன்று நாம் அனைவரும் என்ன நினைவில் கொள்ளணும்னா, ஆண் குழந்தைகள் அன்பா அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா அவங்க சொல்றத நாம கேட்கணும். அவர்களுடைய கனவுகளுக்கு நம்ம பக்க பலமா இருக்கணும். அவர்களின் மனநலத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமையில ஒன்றாக இருக்குது. பொதுவா வீட்டில் ஆண் குழந்தைகள் இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், சரியா பசங்க தானே எப்படியாச்சும் வளர்ந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்களும் நம் கண்கள் அப்படின்றது தான் நாம் இந்த நேரத்தில் உணரணும். அதனால வீட்டில் ஆண்கள் இருக்கிறாங்களா, நிகழ்ச்சியை ஆண்களே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா, எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா நீங்களாம் இருக்கிறனால தான் இன்று நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கோம் இல்லையா. அதனால நீங்கள் எப்போதும் நல்ல கலக்கலன்னு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அனைத்துலக ஆண்கள் தின நல்வாழ்த்து.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
2: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
1: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

பா, இந்த பாடலாம் கேட்கும்போது காலையிலேயே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். கூடவே சேர்ந்து நடனம் ஆடணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த உற்சாகம் புத்துணர்ச்சி சில பாடல்களை கேட்கும் போது, மெட்டுக்களை கேட்கும் போது நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் காலை நேரத்தில் கேட்டோன்னா நம்ம நாளை சுறுசுறுப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குங்க. சரி, மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவின் மித்ரா சிறப்பான செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த ஆண்டுக்கான அதன் நிதி ஒதுக்கீட்டில் கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கெட்டை அரசாங்கம் வழங்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவிப்பு செய்திருந்தார். இந்திய மாணவர்களுடனான பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்வில் தான் கலந்து உரையாடிய போது இந்த அறிவிப்பை செய்திருக்கிறாரு. 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வரவு செலவு திட்டத்தில் மித்ராவுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த 100 மில்லியன் ரிங்கெட்டுடன் சேர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கூடுதல் நிதியையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த ஆண்டிற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 150 மில்லியன் ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மலேசிய இந்திய மாணவர்களுடைய கல்வி நலனில் கருத்தில் கொண்டு 2025 ஆண்டிற்கான உயர்கல்வி அனுமதி உதவி திட்டத்தின் கீழ் 4165 மாணவர்கள் பயன்பெறுவதை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மொத்தம் 8347 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ உயர்கல்வியில் நுழையும் இந்திய மாணவர்களுக்கு தலா 2000 ரிங்கெட் பண உதவியும், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா 3000 ரிங்கெட் பண உதவியும் வழங்கப்படுகின்றது. இவற்றுடன் சேர்ந்து நாடு தழுவிய அளவில் பயிலும் 3000 இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புதிய மடிக்கணினி உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் வழங்கும் திட்டத்தையும் தங்களின் அமைச்சின் கீழ் உள்ள மித்ரா நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த B40 பிரிவில் இருக்கும் மாணவர்கள் பல கனவுகளோட பல்கலைக்கழகங்களுக்கு செல்றாங்க. அவங்களுக்கு இது போன்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவிகள் உண்மையிலே உதவியாக இருக்கின்றது. இப்போ கூடுதலாக 50 மில்லியனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவுமே முறையாக கொண்டு போய் சேரும் போது மாணவர்கள் பயனடைவார்கள்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: நிரந்தரம்
1: மரணம்
0: மானதே எங்கு உணவுக்கு கொண்டு செல்லும்
1: விலை
0: நியாயமான விலையில் கிடைத்திடும்
2: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாழ்ச்சி
3: தாளம் இது நம்மூர் கலைஞர்களின் தளம்
4: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம் நீங்களும் கலந்துக்கலாம்
3: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம்
5: பேய் இருக்கா இல்லையா காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா
6: சரி சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க
5: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க வயசாக்குதுன்னு பயமா இருக்கா
6: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா
5: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா எப்படிங்க
6: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா
5: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா
6: உங்களுக்கே நல்லா இருக்கா
5: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு நட்புல பொறாமை இல்லைன்றீங்க
7: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க
6: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா புரியுது புரியுது இதோ வந்துட்டோங்க ஸ்மார்ட் டிவி இருக்கா ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க அதை கிளிக் பண்ணுங்க அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும் அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு சல்லா குட்டி.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். மே 16 சொல்லும் போது உலகத்துல அவ்வளவு நல்ல நல்ல அர்த்தமுள்ள நாட்கள் எல்லாமே கொண்டாடப்படுகின்றது, அனுசரிக்கப்படுகின்றது. அந்த நாளெல்லாம் நினைத்து பார்க்கும் போது இன்றைய பொழுது நமக்கு மிக அழகான தருணங்களை கொடுக்கின்றது. அதுல ஒன்று தாங்க இன்று மிக முக்கியமான மனிதநேய நாளாக கூட அனுசரிக்கப்படுகின்றது. அனைத்துலக அமைதியுடன் ஒன்றாக வாழும் நாள். நல்லா இருக்குல்ல, கேக்கிறதுக்கே நல்லா இருக்கு. இந்த நாளை ஐக்கிய நாட்டு சபை அறிவிச்சிருக்கின்றது. அனைத்து நாடுகள், இனங்கள், மதங்கள் மற்றும் பண்பாடுகள் இடையே புரிதல், அன்பு மற்றும் அமைதியான இணக்கத்தை வளர்க்கும் நோக்கத்துடன் தான் இந்த நாளே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உலகம் பல்வேறு மக்களால் ஆனதுங்க, ஆனா மனிதம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்றே ஒன்றுதான். உலகத்துல யாரு எந்த மொழி பேசினாலும் கூட அம்மா அப்பா அல்லது நட்பு காதல் இதெல்லாம் வரும்போது எல்லாம் ஒன்றா தானே இருக்கு. ஆனா சில நேரங்களில் நம்ம தனித்து செயல்படும் போதுதான் பிரிவினை அப்படின்றது ஏற்படுது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. உலகத்துல எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒற்றுமையுடன் அமைதியாக இருத்தல் தான் அமைதியான ஒன்று. இந்த அமைதி என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது, அது ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியல் பழக்கமாக அது ஒரு தாரகை மந்திரமாக கூட நாம கொள்ளலாம். அமைதியாக இருக்கும் போது சுற்றியுள்ள நல்ல நல்ல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த நாள் நமக்கு சொல்லும் பாடமானது, வெறுப்பை விட அன்பை தேர்வு செய்யணும், பிரிவை விட புரிதலை தேர்வு செய்யணும், கோபத்தை விட அமைதியை தேர்வு செய்யணும். மூன்று தேர்வுகள் உங்களுக்காக நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றத உங்ககிட்டயே நாங்க விட்டுறாங்க. ஆனா ஒண்ணுதான் உண்மை, ஒன்றாக வாழ்வதே உலகின் மிகப்பெரிய சக்தி. ஏன்னா நாம இங்க இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு உண்மையிலேயே நன்றி செல்லணும். ஆனா இந்த வாழ்க்கை கூட கிடைக்காம பல பேர் இயங்கி கொண்டிருக்காங்களே, அவங்க எல்லாம் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.

0: ஏய், என்னால இவ்ளோ குண்டா ஆயிட்டீங்க? டயட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏய், கோவப்படுறீங்க, நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். பின்னலையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன் உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அன்பிற்கு ரொம்ப நன்றிங்க. சரி, ஒரு சில தகவல் உங்களுக்காக கைவசம் இருக்கு. மலேசியா ஸ்ரீ சாரதா தேவி இல்ல நலச்சங்கம் ஏற்பாடு செய்யும் பட்டமளிப்பு விழா இன்று மே 16, 2026 சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஷெங்கா மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவிருக்கின்றது. இந்த விழாவை இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க இருக்கின்றார். மற்றும் ஒரு செய்தி, பெரா பரி புந்தார் புனித அன்னை தேவாலயத்தின் மூத்த குடிமக்களின் ஏற்பாட்டில் அன்னையர் தினம் 2026 தலைப்பில் விருந்து நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வானது இந்நேரம் ஆரம்பமாயிருக்கும், ஏன்னா காலை 7 மணி தொடங்கி இரவு சுமார் 11 மணி வரை ஆலய அருகில் உள்ள கத்தோலிக்க மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அந்த பக்கமா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கூட இந்த அன்னையர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளலாம். அன்னையர் தினம் இன்னமும் இந்த கொண்டாட்டம் ஆங்காங்கே இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் கிடையாதுங்க. முடிந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கொண்டாட முடியுமோ, எப்போதெல்லாம் கொண்டாட முடியுமோ கொண்டாடி கொண்டே இருப்போம். அதுதான் அன்பு.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

வணக்கம். சலாம். மலேசிய மடாணி மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 2026-2035 மலேசிய கல்வி பெருந்திட்டம் நடப்பு சவால்களை எதிர்கொண்டு நாட்டின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் கடப்பாட்டுக்கு ஏற்ப அமைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடை தெரிவித்துள்ளார். இந்த கல்வி பெருந்திட்டம் அறிவாற்றல் திறன், நட்பண்புகளை விதைக்கும் கூறுகளில் கவனம் செலுத்துகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களால் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கையாள மலேசியா அதன் பேரியல் பொருளாதார நிலைத்தன்மையை வலுப்படுத்த வேண்டும் என பெங் நகாரா ஆளுநர் டதோஸ்ரே அப்துல் ராஷித் காஃபூர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அந்நாட்டின் விநியோக கையிருப்பு போதுமானதாக இருப்பதை உறுதி செய்ய பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு தொடர் உதவிகள் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். உலகளாவிய நெருக்கடி காரணமாக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட எந்தவொரு திட்டத்தையும் நிறுத்துவதற்கு பொதுப்பணித்துறை JKR எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று அதன் துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமத் மஸ்லான் உறுதியளித்துள்ளார். அவை திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படும் என்றார் அவர். மேலும் JKR மேற்கொள்ளும் பணிகள் அனைத்தும் மேம்பாட்டு செலவுகளுடன் தொடர்புடையவை என டாக்டர் அகமத் மஸ்லான் தெளிவுபடுத்தினார். இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கவும் அரசியல் ரீதியில் பேச்சினை நடத்தவும் இணங்கியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹெஸ்பொல்லாவை கட்டுப்படுத்த போராடி வரும் லெபனான் அரசாங்கம் உள்ளிட்ட இஸ்ரேல் தூதர்கள் வாஷிங்டனில் 2 நாட்கள் சந்தித்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நிறைவடையவுள்ள போர் நிறுத்தம் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் டாமி பிகாட் தெரிவித்தார். வளைகுடா நாடான ஐக்கிய அரபு சிற்றரசு தாம் முன்னெடுத்துள்ள அனைத்து நடவடிக்கைகளும் அதன் இறையாண்மை, பொதுமக்கள் உள்ளிட்ட முதன்மை உள்கட்டமைப்பை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் தெஹ்ரான் மீது UAE ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக வால்ஸ்ட்ரீட் சஞ்சிகை வெளியிட்ட தகவலுக்கு பின் இக்கூற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.